5:42 தெய்வீகராகும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சிவகாம சௌந்தர்யஸ்தகம், பாம்பே சகோதரிகள் குரலில்.

5:46. தெய்வீகராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எங்கும் சிவமே எனும் பாடல் கே.ஜே. யேசுதாஸ் அவர்கள் குரலில்

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு ஸ்ராவண மாதம் 26ஆம் நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057. ஆடி திங்கள் 32ஆம் நாள். 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM Rainbow 101.4. இனி தொடர்வது குரல் அமுதம்.

0: மறைவாக கள் குடித்தாலும் வெளியில் கண்கிறங்க நடப்பவர்களை ஊர் மக்கள் தங்களுக்குள் மறைவாக இகழ்ந்து பேசுவர். குறள் எண் 927 அதிகாரம் கல்லுண்ணாமை.
1: உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞாற்றும் கல்வொற்றி கண் சாய்பவர்.
0: மறைவாக கள் குடித்தாலும் வெளியில் கண்கிறங்க நடப்பவர்களை ஊர் மக்கள் தங்களுக்குள் மறைவாக இகழ்ந்து பேசுவர். குறள் எண் 927 அதிகாரம் கல்லுண்ணாமை.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். 4 நாள் இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது. இன்று வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்காரவடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் ஆழித் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவாரூர் நகருக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் 7 வீடுகளில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்புப் படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51 அதிகரித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து

0: போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: பக்தி நேரம்.

புதிய நாள் ஒரு புதிய தொடக்கம் புலர்ந்திருக்கக்கூடிய இந்த காலை பொழுது உங்கள் அனைவருக்குமே இனிமையான காலை பொழுதாக இருக்கணும்னு வாழ்த்துக்கிறது நான் உங்கள் ஆர்ஜி சுகன்யா. எஃப்எம் ரெயின்போ ஆர்ஜி சார்பிலையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாள் அனைவருக்குமே சிறப்பான நாளாக மட்டும் இல்லை, மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கணும். உமா மகேஷ் அவர்களுடைய குரலில் பக்தி நேரத்தின் முதல் பாடல் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

பக்தி நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க சுகன்யா தான் பேசிட்டு இருக்கேன். எஸ், வெற்றி என்பது ஒரே நாளில் உருவாகிறது கிடையாது. தினமும் செய்யக்கூடிய சிறிய சிறிய முயற்சிகள் தான் வெற்றியை கொண்டு வந்து நம்ம கூட சேர்க்கும். அதனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் வெற்றி அடையணும், இல்லை ஒரு விஷயத்தில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமும் அதுக்கான சிறிய முயற்சிகளை செய்து பழகுங்க. கண்டிப்பாக வெற்றி ஒரு நாள் உங்கள் கைகளில் வந்து சேரும். கையில் வந்து சேரலைன்னா கூட பரவாயில்ல, அதற்கான முயற்சிகளை மட்டும் கைவிட்டுறாதீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பி சுஷீலா அவர்களுடைய குரலில் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: மகாநதி சோபனா அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்டு வரும்போது 6:30 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டு இருக்கீங்க
1: பக்தி நேரம்.
0: ஆசை இல்லாத முயற்சியால் பயனில்லை, முயற்சி இல்லாத ஆசையாலும் பயனில்லை. எஸ், ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு செய்கிறத விட இஷ்டப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா அதை ஈஸியாக அடைய முடியும், அதில் வெற்றியும் பெற முடியும். இந்த கருத்தோட நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக சங்கர் மகாதேவன் அவர்களுடைய குரலில் வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: பக்தி நேரம்.
1: ஹேமா ஜான் அவர்களுடைய குரலில் பாடல் கேட்டு வரும்போது 6:46 நிமிஷம் ஆகிட்டிருக்கு. உன்னிடம் மறைந்திருக்கும் ஆற்றல்களை வெளிக்கொளர வழி விடாமுயற்சியும் தொடர்ந்த உழைப்புமே ஆகும். வலிமையோ புத்திசாலித்தனமோ அல்ல. எஸ், வாழ்க்கையில் நம்மக்கிட்ட இருக்க மறைந்திருக்க ஆற்றல்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் போதும். நம்மக்கிட்ட வந்து புத்திசாலித்தனம் வலிமை இதெல்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. தொடர்ந்த முயற்சி கண்டிப்பாக நமக்கு மெய்வருத்த கூலி தரும். நாகூரியம் ஹனீஃபா குரலில் பாடல் வந்துட்டுருக்கு, தொடர்ந்து இணைந்திருக்கேன்.

6:50 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சு. நீளாயுள் நிறை செல்வம் குன்றா புகழ் பெற்று வாழ்க்கையில் சிறக்க வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாக உங்க அனைவருக்குமே அமையட்டும். SPB அவர்களுடைய குரல்ல பாடல். மீண்டும் உங்களை 7:02 வந்து சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட்.

0: நேரம் 6:55. தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள திருவேங்கடம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உடல் ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியம் ரெண்டும் முக்கியம். உடம்புக்குள்ளே இருக்கும் உறுப்புகள், வெளியே இருக்கும் உறுப்புகள் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும். அதற்கு தகுந்தாப்புல நமது உணவும் இருக்கணும். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும் உறுப்புகள் எதை கண்டு பயப்படுகின்றன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றபடி நமது உணவு பழக்க வழக்கத்தை அமைச்சுக்கணும். நம்மக்கிட்ட சிறுநீரகங்கள் ரெண்டு இருக்குது. கண், காது, கை, கால் போல சிறுநீரகமும் ரெண்டு இருக்குது. ரொம்ப நேரம் கண் முழிச்சிக்கிட்டு இருக்கிறது, தூக்கமின்மை ரெண்டும் சிறுநீரகங்களுக்கு பிரச்சனை. குளிரூட்டப்பட்ட உணவு வகைகளை சாப்பிட்டா வயிறு பயப்படும். தூசு புகைன்னா நுரையீரலுக்கு பயம். அதிகப்படியான கொழுப்பு சத்துள்ள உணவுகளை கண்டால் ஈரல் பயப்படும். உப்பு அதிகம் சேர்க்கக்கூடாது, சேர்த்தால் இதயத்துக்கு ஆபத்து. தேவையில்லாமல் ஏகத்துக்கு நொறுக்கு தீனியை உட்கொண்டால் கணையம் பயப்படும். அளவுக்கு அதிகமாக உணவு உட்கொள்வது குடலுக்கு ஆபத்து. ரொம்ப நேரம் தொலைக்காட்சி பார்ப்பது, கைபேசியை உபயோகிப்பது, அதில் படம் பார்ப்பது, விளையாட்டுகள் விளையாடுவது கண்களுக்கு சிரமம். திருவேங்கடம் ஐயா, பெரும்பாலானவர்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றாங்க. இதில் சிலர் காலை உணவை தவிர்ப்பாங்க. நம் வீட்டு பெண்மணிகள் எப்போ சாப்பிட்றாங்க, என்ன சாப்பிட்றாங்கங்கிறத நாமளும் பார்க்கறதில்ல, அவங்களும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அப்புறம் விரதம் இருக்கிறேன்னு பல நாட்கள் காலை உணவை சாப்பிடாமல் இருப்பாங்க. தவறு. எப்பவும் யாரும் காலை உணவை தவிர்க்கக்கூடாது. ஏன்னா முதல் நாள் இரவு 8-9 மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்து மறுநாள் எழுந்து காலை உணவை உட்கொள்ள 12 மணி நேரம் எடுத்துக்கிறோம். அதையும் தவிர்த்தால் பித்தப்பைக்கு பிரச்சனை. சுவரை வைத்து தான் சித்திரம். நமது உடல் மேல் நமக்கு அக்கறை வேண்டும். உடலில் உள்ள உறுப்புகள், வெளியே இருக்கும் உறுப்புகள் எல்லாம் விலை மதிப்பில்லாதவை. பழுதடைஞ்சிடுச்சுன்னா மாற்றி பொருத்துவது மிகவும் சிரமம். அப்படியே மாத்திரதா இருந்தாலும் மிக அதிகமான செலவு பிடிக்கும். உறுப்புகளும் எளிதாக கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அசல் உறுப்புகளைப் போல் செயல்படாது. அதனால் உண்ணும் உணவில் கவனம் தேவை, வாழ்க்கை முறையிலும் கவனம் தேவை. காலையில் தூங்கி எழுந்ததும் 2 டம்ளர் தண்ணீர் குடிப்பதால் உள்ளுறுப்புகள் புத்துணர்ச்சி பெறும். சாப்பாடு சாப்பிட்றதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னால 1 டம்ளர் தண்ணி குடித்தோம்னா செரிமானம் நல்லபடியாக நடைபெறும். குளிப்பதற்கு முன்னால 1 டம்ளர் தண்ணி குடித்தா இரத்த அழுத்தம் குறையும். தூங்குறதுக்கு முன் 1 டம்ளர் தண்ணீர் குடிக்கிறதுனால பக்கவாதம், ஹார்ட் அட்டாக் போன்றவை வராமல் தடுக்க முடியும். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் குறைஞ்சபட்சம் 2.5-3 லிட்டர் தண்ணீராவது குடிக்கணும். இதனால்

0: 90% நோய்கள் நம்மளை அண்டாமல் பார்த்துக்கலாம். திருவேங்கடம் ஐயா, நீங்கள் நல்ல உழைப்பாளி. உடல் உழைப்பு இருந்தாலே பெரும்பாலான வியாதிகள் நம்மக்கிட்ட வராது. உடம்பிலிருந்து தினமும் வியர்வை வர்ற அளவுக்கு உழைக்கணும். நீங்கள் இல்லை, எங்களை மாதிரி நகர்ப்புறவாசிகள் இதற்காகத்தான் உடற்பயிற்சி செய்கிறோம், நடைப்பயிற்சி போகிறோம். அலுவலகங்களில் வேலை பார்ப்பவர்கள் லிஃப்ட் பயன்படுத்துவதை தவிர்த்துட்டு மாடிப்படிகளில் ஏறி இறங்கினா அதுவே ஒரு உடற்பயிற்சி தான். இப்படி இனிமே யோசிக்கணும், எதை பயன்படுத்தணும், எதை பயன்படுத்தக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எந்த உணவு நம் உடலுக்கு ஏற்றது, எது ஏற்றதல்லன்னு பார்த்து பார்த்து பயன்படுத்தணும். கடனே இல்லாதவன் பணக்காரன், நோயே இல்லாதவன் லட்சாதிபதி, கோபமே இல்லாதவன் கோடீஸ்வரன். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

சுட சுட சூரியன் சுடான ஒரு காஃபி, சூப்பரான மெலடி பாடல்கள் உங்க மார்னிங்க இன்னும் ஸ்பெஷலாக வந்தாச்சு. நான் உங்க ஆர்ஜே சுகன்யா. எஸ், இந்த நாள் பியூட்டிஃபுல்லான நாளாக இருக்கணும்னு வாழ்த்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த நாள் அப்படியே ஸ்டேட்யூன்க்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம நிகழ்ச்சியோட இணைந்திருக்கணும். இணைச்சியோட இணைந்திருக்கணும்னா நீங்கள் எனக்காக என்ன செய்வது கண்ணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காக ஒரு அருமையான கேள்வி காத்துக்கிட்டு இருக்கு, கேள்வியோட அடுத்த பக்கத்தில் பாடல்களும் காத்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டேட்யூன்க்காக இருக்கணும். இது 101.4 இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுள்ளு.

சங்கர் மகாதேவன் அண்ட் சுஜாதா வாய்ஸ்ல சவுண்ட் கேட்டு வரும்போது 7:07 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, வணக்கம் சென்னை வித் மீ சுகன்யா. எஸ், இன்னைக்கான எஸ்எம்எஸ் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேட்டாச்சு. இன்னைக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக புகைப்பட தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. இதுதான் உங்களுக்கான கேள்வி. இன்னொரு தடவை சொல்றேன், உலக புகைப்பட தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரியும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க அந்த டைமில் உங்களுக்கு பியூட்டிஃபுல் சாங் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்களுடைய குரலில் பாடல்

அதை ஒரு பாடல் வரியா வைக்கும்போது அதுவும் இந்த மாதிரி மார்னிங்கில் அதை கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாவிஜய் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய சார்பில் ஒரு நன்றி. அண்ட் இன்னைக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக புகைப்பட தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி தான் நான் கேட்டிருந்தேன். அலிநகரம் எஸ் மகாதேவன், மந்திரமூர்த்தி ஆச்சாரி அண்ட் சங்கர், நெல்லை பாரதி, அன்பான தமிழ் வணக்கம், சூலை ரீஜா, மனோகரன் அண்ட் பிரமிளா தமிழ்ச்செல்வன், கிருஷ்ணசுவாமி சுப்பிரமணியம், செய்யார்லேருந்து சந்திரசேகர், மணலி பெரிய சேயக்காடு ஜெயக்குமார், பூபாலன் பாலா, அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, பொன்னியன்மேடு வன்னை கணேசன், சிவன் அருண், பூபாலன் பள்ளப்பாளையத்திலிருந்து அண்ட் ஹரிஹரன், தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்பிரமணியன், ஜெயசீலன் கொடம்பாடப்பட்டியிலிருந்து திவ்யா, அன்புராணி அண்ட் ராகவன் ரங்கசுவாமி, மேலப்பேடுவி தயாளன், சுரேஷ் ராஜேஷ் சேகர், சம்முனி அண்ட் குமணஞ்சாவடியிலேருந்து அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சுதன் கனி, இவங்க அனைவருமே விடையளிச்சிருக்காங்க, இனிய காலை வணக்கங்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வழங்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் இனிமையான பாடல்கள் தான் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் சாங் யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஸ்வேதா வாய்ஸில், பட்டியல் திரைப்படத்திலிருந்து ஸ்டேஜ் 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

0: எல்லாமே தமிழ்.
1: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
2: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
1: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
2: இரு ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
1: காய்கறிகளும் பழங்களும்.
2: சாப்பிட கூடாதது
1: ஜங்க் ஃபுட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும்.
2: செய்ய வேண்டியது
1: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
2: செய்ய கூடாதது
1: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
2: வலிமைக்கு
1: உணவு,
2: அமைதிக்கு
1: இசை,
2: கோபம் வந்தா
1: மெடிடேஷன்,
2: சோகமானா
1: புத்தகம்டா.
2: அட அட போதும் போதும் போதும் புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
1: போலரைட்.
2: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் பதையா சைபால், செத்து புண்ணா சைபால். சைபால்
2: ஒரு இலக்கிய கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், நீங்கள் அவசியம் வந்து அதில் பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் ஒருத்தர். வேணாங்க, நாலு பேருக்கு முன்னாடி வந்து நிற்கிறதுனா எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் அப்படின்னாரு இவர். ஏன் சார் இன்னமும் குழந்தை மாதிரி கூச்சப்படுறீங்களே அப்படின்னார் அவர். அவர் ஒரு மாதிரியாக சமாளித்து அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி இவர் யோசித்து பார்த்துருக்கார். சில நிபுணர்கள் எழுதியிருக்கிறத படித்தும் பார்த்துருக்கிறார். மனோதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 10-20% குழந்தைகள் பிறக்கிறப்பவே கூச்ச சுபாவம் கொண்டதாக தான் இருக்குதான். ஒரு தாத்தா தன்னோட பேர பிள்ளைய ஆசையாக கூப்பிடுறார் விளையாட்டு காட்ட, அதை அழுதுகிட்டு ஓடி போகுது. ஒரு அம்மா தன்னோட பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காக கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க, அந்த பிள்ளை அம்மாவோட முந்தானையில் ஒளிஞ்சிக்கிட்டு வெளில வரமாட்டேங்குது. இவங்களையெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? குழந்தைகளோட கூச்ச சுபாவத்தை போக்குறது எப்படி? இதுக்கு நிபுணர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி என் பையனுக்கு கூச்சம் ரொம்ப அதிகம் சார், மற்றவங்க பார்த்தா ரொம்ப வெக்கப்படுறான் இப்படி சொல்கிற அப்பாக்கள் உண்டு. என் பையன் புது மனுஷால பார்த்தா அட்டையாக ஒட்டிக்குவான் சார் அப்படின்னு சொல்கிற அப்பாக்களும் உண்டு. இப்படிலாம் குழந்தைகளுக்கு வந்து முத்திரை குத்துறது ரொம்ப தப்பான். புதுசாக யாராவது வீட்டுக்கு வந்தால் குழந்தை தானாக தன்னோட கூச்சத்தையும் பயத்தையும் போக்கிக்கிட்டு சகஜமாக மாறி வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா? ஒரு கூட்டத்துக்கோ அல்லது சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கோ குழந்தைய அழைச்சிட்டு போகிறீங்க, அங்கே போய் கட்டாயப்படுத்தி குழந்தைய மற்றவங்கக்கிட்ட பேச சொல்லக்கூடாது. சில சமயம் குழந்தை தானாக தன்னுடைய கூச்ச சுபாவத்தை விட்டு பேசுகிறதுக்கு முன் வந்தால் அதை பாராட்டணும். குழந்தை கலகலப்பு இல்லாமல் மௌனமாக இருந்ததுன்னா அதையும் கண்டுக்கப்படாது. குழந்தை பேச ஆரம்பித்தா அதை ஆர்வத்தோடு கவனிக்க தெரியணும். கலந்து உரையாடுற பழக்கத்தை வீட்லேயே ஆரம்பிக்கலாம். கேட்டதுக்கு பதில் சொல் அப்படின்னு நீங்கள் அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து குழந்தைக்கு பேசுகிற சந்தர்ப்பத்தை குறைச்சிருமா. இப்போ நாம் அதிகாரம் பண்ணால் கேலி செய்கிற பழக்கம் குழந்தைகளை வந்து ரொம்ப பாதிச்சிருமா. பெரியவங்களானதுக்கு அப்புறமும் சில பேர் கூச்சத்தோடவும் பயத்தோடவும் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். சின்ன வயசில் அவங்கெல்லாம் ஏதாவது கேலிக்கு ஆளாகி இருப்பாங்க. ரெண்டாவது குழந்தை மூத்த குழந்தைய வந்து கேலிக்கு ஆளாகிற சந்தர்ப்பங்களை கண்டு கேலி பண்ணினா அது இளம் நெஞ்சங்களை விட்டு நீங்கிறதே இல்லையா? எப்பவும் குழந்தையோட நடை உடை பாவனைகளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாதான், அதுவே கூச்ச சுபாவத்தை கொண்டுகிட்டு வந்துடுமா. அப்பா எங்கேன்னு யாராவது கேட்டால் இது மாதிரி இன்ன காரியத்துக்காக வெளியில் போயிருக்கார், இத்தனை மணிக்கு திரும்பி வருவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குழந்தைகளை வந்து பழக்கப்படுத்தி வைக்கணும். ஃபோன்லேயே யாராவது விசாரித்தா கூட இது மாதிரி பதில் சொல் அப்படின்னு சொல்லணும். சின்ன சின்ன மீட்டிங்கில் 4 வாரத்தை பேச தயார் பண்ணலாம். ஒரு கடையிலையோ அல்லது ஹோட்டல்லையோ ஏதாவது விவரம் கேட்கணும்னா உங்கள் குழந்தைய தைரியமாக அனுப்புங்க. குழந்தைகள் பணிவாகவும் பொறுமையாகவும் விவரம் கேட்குறப்போ கூச்ச சுபாவம் தானாக போயிடும். சின்ன வயசுலேயே இப்படிலாம் பழக்கப்படுத்தினா தான் வருங்காலத்தில் தைரியமாக இந்த சமுதாயத்தில் வாழ முடியும். இல்லைன்னா 60 வயசுலேயும் அடுப்பங்கரையை விட்டு வெளில வர்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கும். இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளவோ பரவாயில்ல, எதுக்கும் தயங்குறதில்லை, கூச்சப்படுறதில்லை. ஒரு அம்மா அடுப்பங்கரையிலேருந்து சத்தம் போட்டாங்க, டேய் ராமு தயவு பண்ணி அந்த டிவியை நிறுத்துறா, அந்த பெண்ணோட குரல் மகா மோசம், அடுப்பங்கரையில் இருக்கிற என்னாலேயே அதை சகிச்சிக்க முடியல அப்படின்னாங்களாம். உடனே பையன் கொஞ்சம் கூட தயங்காமல் பதில் சொல்கிறான், அம்மா இந்த குரல் டிவியிலேருந்து வரலை, எழுத்த விட்டு

0: இவங்க தான் இங்கே வந்திருக்கிறாங்க, அவங்க தான் இப்போ என்னோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

0: நேரம் 7:40. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: வணக்்கம்.

7:40 ஆயாச்சு. எஸ், இன்று ஒரு கவிதை பக்கத்தில் இன்னைக்கான கவிதையை வாசிக்க வேண்டிய நேரமும் வந்தாச்சு. போய்த்தான் ஆக வேண்டும் இல்லையா? சரி, பரவாயில்லை. புறப்படும் முன் சொல், இன்னும் சில முத்தங்களை உப்பு போட்டு குலுக்கி தந்து அனுப்புகிறேன். போய்த்தான் ஆக வேண்டும் இல்லையா? சரி, பரவாயில்லை. புறப்படும் முன் சொல், இன்னும் சில முத்தங்களை உப்பு போட்டு உலுக்கி தந்து அனுப்புகிறேன்.

0: கமல்ஹாசன், ஸ்வர்ணலதா அண்ட் பவதாரணி வாய்ஸில் சவுண்ட் கேட்டு வரும்போது 7:46 ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க வணக்கம் சென்னை வித் மீ சுகன்யா. எஸ், இன்னைக்கான க்வெஸ்சனுக்கு நிறைய பேர் ஆன்சர் அமைச்சிட்டே இருக்காங்க. சுதாகனி, தாமலேரி முத்தூர் மெக்கானிக், சரவணன் நாழிக்கல்பட்டிலேருந்து, எழில் முத்துசுவாமி, நரேஷ்குமார் வைஷு தர்மபுரியிலேருந்து, பாபு முல்லக்காடு, பூலுவலயம் ஆனந்தபுருகன் அண்ட் ரமா, கருப்பன் ரங்கசுவாமி, மாலினி தேவி அருணாச்சலம், நாகராஜ் கோவை மாவட்டத்திலேருந்து, விஜய்குமார் அண்ட் கண்ணன் மேட்டுப்பட்டியிலேருந்து, ரமா ராமகிருஷ்ணன் கொல்மங்கொண்டான்லேருந்து, பாலா ஜெயச்சந்தர் ராமேஸ்வரம்லேருந்து, ராகேஷ் சூளை ரீஜா மனோகரன், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அண்ட் ஐயப்பன், மன்லி பெரிய சைக்காடு ஜெயக்குமார், எஃப்எம்பி மணிமாறன், குணாலன் அண்ணாமலை அண்ட் பத்மா சவுந்தரராஜன் அண்ட் பத்மா சவுந்தரராஜன் அகைன் ஆன்சர் அமைச்சிருக்காங்க. அனைவருமே இனிய காலை வணக்கத்தோட பாடல்கள் அருமை. அண்ட் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் வந்த அந்த தகவல் ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எண்டு பஞ்சு சமல்ல 7:47 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க வணக்கம் சென்னை வித் மீ சுகன்யா. இன்னைக்கான க்வெஸ்சன் என்னன்றத நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். உலக புகைப்பட தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. இதுதான் உங்களுக்கான கேள்வி. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள உங்க விடைகளை போஸ்ட் பண்ணிடுங்க. இல்லைனா நான் ஒரு அவசரம் கொடுக்கலையா, நானே ஆன்சரையும் சொல்லிடுவேன். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக தென்காசி பட்டணம் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட்.
1: அன்ன கிளிகள் அன்பு கதை எழுதுமா வழி திருவிழா மஞ்சக் குழிகள்

ஸ்ரீராம் சித்ரா அண்ட் ஸ்ரீனிவாஸ் வாய்ஸில் சாங் கேட்டு வரும்போது 7:52 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நாம் வந்தாச்சு. சில பாடல்கள்லாம் அழகாக போயிட்டே இருக்கும், இடையில வந்து சில மியூசிக்கெல்லாம் கூட பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பட் லாஸ்ட்டில் ஒரு 3-4 வரி பாடி அந்த பாடலே அவங்க பக்கம் திருப்பியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குரல் தான் ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய குரலும் கூட. நிறைய பாடல்களில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 2-3 லைன் அப்படி பாடுவார், சாங்கே அவர் வாய்ஸில் கேட்ட மாதிரி இருக்கும். 7:52:58 ஆயாச்சு. எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி அப்படின்னா ஆன்சரை சொல்ல வேண்டிய நேரமும் வந்தாச்சு. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக புகைப்பட தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தேன். நீங்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி August 19 தான் வந்து உலக புகைப்பட தினம். உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. புகைப்பட கலையின் வரலாறு, அதன் அறிவியல் மற்றும் கலைஞர்களின் பங்களிப்பை போற்றும் வகையில் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது. ஸோ உலகத்தில் இருக்க எல்லா போட்டோகிராஃபர்ஸுக்கும் ஒரு பெரிய அப்ளாஸுங்க. அந்த நொடிய, அந்த நிமிஷத்தை, அந்த மொமெண்ட்டை அப்படியே கேப்சர் பண்ணி நம்மளுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுக்கறதுக்காகவும், அண்ட் நிறைய அழகான தருணங்களை இன்ன வரைக்குமே, அதாவது ஒரு 80, 70, 90 அண்ட் 40, 30 அப்படின்னு நடந்த நிகழ்வுகளையும் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி இன்ன வரைக்குமே வச்சுட்டு இருக்கிறது அந்த புகைப்படங்கள். அதை எடுத்து கொடுத்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிகள், வாழ்த்துக்கள், கொண்டாட்டங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு மீண்டும் 8:02 உங்களுக்கு

வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் சுகன்யா. ஸ்டே டியூன்ட். இது 101.4. ஃபோட்டோகிராஃபர்ஸ் பற்றி பேசிட்டு இந்த பாட்டு போடலன்னா எப்படி? 96 படத்துலேருந்து உங்களுக்காக பிரதீப் வாய்ஸில் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட்.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ் விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழகத்தில் தாவே காட்சியில் கடந்த 100 நாட்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். 4 நாள் இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது. இன்று வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்காரவடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51 அதிகரித்துள்ளது. தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், தில்லி, உத்தராகண்ட் அணிகள் வெற்றி பெற்றன. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா அவர் விரண்டு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
3: எட்டு மணி 3 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. எஸ் ரஷ் ஆர் ரெயின்போ தான் கேட்க போறீங்க. அடுத்த 1 மணி நேரம் உங்களை அப்படிக்கா இப்படிக்கா எப்படிக்காவும் நகர விடாம மாதிரி பாடல்கள் தான் நான் பிளே பண்ண போறேன்.

மக்களே, ஸோ ஜாலியான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் சில பேருக்கு. சிலருக்கு பேருக்கு ஐயோ பண்டே பண்டே பண்டே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் இருக்கும். பட் எல்லாத்தையும் கடந்து, எல்லாத்தையும் ஜெயிச்சு, எல்லாத்தையும் மறந்து இந்த ஒரு மணி நேரம் ஜாலியாக அப்படியே கிளம்பி உங்கள் நாளை வந்து சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக ரட்சகன் திரைப்படத்துலேருந்து வந்துட்டுருக்கு. எல்லாருக்குமே இந்த நாள் லக்கியான நாளாக இருக்கணும்னு தான் இந்த பாட்டு. ஃபஸ்ட் ஸ்டே ட்யூன்ட்.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: ஆகஸ்ட் 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

எஸ்பி பாலசுப்ரமணியம், சுக்விந்தர் சிங் அண்ட் ஸ்வர்ணலதா வாய்ஸ்ல சவுண்ட் கேட்டு வரும்போது 8:11 ஆகிட்டு இருக்கு. எஸ், எல்லாருக்குமே லக்கியான டேவா இந்த டே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அடுத்த பாடலும் அதே மாதிரி லக்கியா ஒரு ஜாலியா ஒரு பாடல், பிராங்கோன் அண்ட் சௌமியா ராவ் வாய்ஸ்ல, தாமரை அவர்களுடைய வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: கொஞ்சம் சீக்கிரம் நா.
3: ரஷ் ஆர் ரெயின்போ.
4: ஹரிச்சரன் அண்ட் சுசித்ரா வாய்ஸ்ல சாங் கேட்டு வரும்போது 8:21 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரஷா ரெயின்போ. ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் அப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டான்ஸ் ஆட வைக்கிற மாதிரியான ஒரு பாடல், கொஞ்சம் சிந்திக்க வைக்கிற மாதிரியான ஒரு பாடல், அண்ட் ரசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், உதித் நாராயணன் அண்ட் பல்லவி வாய்ஸ்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில, காதலன் திரைப்படத்திலிருந்து. ஸ்டே டியூன்ட்.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

0: reason she just love me.
1: ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆசைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் 5 லட்சம் கிட்ட ஆகுமா? இதுக்கு ஏன் கவலைப்படுற? நம்ம ATDC இருக்கே சிறந்த பாடத்திட்டம், குறைந்த கட்டணம், சுய தொழிலும் செய்யலாம், 100% வேலை வாய்ப்பும் உறுதி. தொடர்புக்கு ATDCIndia.co.in 9840416769.
2: ATM, அக்ஷயா தங்க மாளிகை.
3: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
2: ATM ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
3: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
2: ATM, அக்ஷயா தங்க மாளிகை.
4: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
5: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
4: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
5: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
4: ஏன் இல்ல? நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
5: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
4: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
5: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ FM 101.4.

0: கொஞ்சம் சீக்கிரம்னா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ
2: மாணிக்க விநாயகம் வாய்ஸில் சாங் கேட்டு வரும்போது 8:39 ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரஷா ரெயின்போ வித் மீ சுகன்யா. பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததான் உங்களை அப்படியே இன்னும் கொஞ்சம் டான்ஸ் ஆட வைக்கிற மாதிரி, திடீர்னு இப்போ இருக்க கிளைமேட்லாம் திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாடல் ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்துலேருந்து சீர்காழி சிவ சிதம்பரம் மற்றும் சுலார் நலந்தன்.

0: வாய்ஸ்ல அண்ட் வாலி அவர்களுடைய வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில. ஸ்டே
1: ட்யூன்ட். அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு எட்டூர் எட்டும் படி தட்டுங்கடா மந்தாளத்தன் பாச்சுமழை பாஞ்சி வந்து தோக்கடிக்கும் முந்தாளத்தே பாச்சுமழை.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா அவர் விருந்து கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
2: வசுந்தராதாஸ் வாய்ஸ்ல சாங் கேட்டு வரும்போது 8:51 ஆயாச்சு. எஸ் ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சு. நிறைவு பாடலா ஓ காதல் கண்மணி திரைப்படத்துல இருந்து ஏஆர் ரஹ்மான் அண்ட் ஜுனிடா காந்தி வாய்ஸ்ல, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல சாங் இஸ் ஆன் த வே. ஸ்டே டியூன்ட் 101.4. இங்க எல்லாமே செம்ம தூள்.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் கடந்த 100 நாட்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். 4 நாள் இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது. இன்று வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைகளுக்கான மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் நடைபெறுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்காரவடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நேரம் இப்போது 9:03 ஆகிட்டுருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சி.
2: ரெயின்போ ரேப்
3: Rainbow Rap.

அடுத்த ஒரு மணி நேரம் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் உங்களோட இணைஞ்சு ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் எல்லாம் போட போகிறது உங்கள் ஆர்ஜே பிரகதீஸ்வரன். ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ்னு சொன்னதாங்க ஞாபகம் வருது. இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக போய்கிட்டு இருக்க காலத்தில் இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டுருக்கோம். இதில் நமக்காக நின்று ஒரு நிமிஷம் யோசிச்சோமான்னு பார்த்தா கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம யோசிக்கலான்னு சொல்லிட்டு தோணுது. சரி என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்க. சரி நமக்காக நின்று நம்ம என்ன பண்ண போகிறோம், எதுக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.

சொல்லிட்டு யோசிச்சோமான்னு கேட்டால் நிறைய பேரோட பதில் இல்லைன்னு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரம் நம்ம யோசிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் முதல் பாடல் நீங்கள் யோசிக்கிட்டே இருங்க, முதல் பாடல் கேட்டுக்கிட்டு விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து பத்திக்கிச்சு அப்படின்ற பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதூரம்.

நேரம் 9:08 ஆகிட்டு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் யோகி சேகர் குரலை கேட்டிருந்தோம். பத்திக்கு சின்ன பாடல், சரி எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு நல்ல தாட்ஸை பற்ற வைக்கலான்ற நினைப்பில் தான் முதல் பாட்டே பத்திக்கு சின்ன சொல்லிட்டு விடாமுயற்சி படத்தில் இருந்து போட்டோம். சரி என்னடா இது பாட்டு ஆரம்பிக்கிறது முன்னாடி என்னென்னவோ பேசினியே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. சரி எனக்கு தெரிஞ்சதை ஏதோ ஒன்று ரெண்டு சொல்கிறோம். ஃபஸ்ட் விஷயம், நம்ம என்ன ஒரு கோலுன்னு செட் பண்ணணும். முதல்ல அந்த கோலுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். அந்த கிளாரிட்டியில் என்னென்னா, நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், அடுத்த ஒரு வருஷத்து எங்கே இருக்க போகிறோம், எந்த மாதிரி போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கிளாரிட்டி செட் பண்ணோம். எல்லாருமே இந்த நாளில் யோசிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் யோசிக்கிட்டே இருங்க. அதுக்குள்ளே நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. விவேகம் திரைப்படத்திலிருந்து சர்வைவா பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

நேரம் இப்போ 9:13 ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி கிளாரிட்டின்னு ஒரு விஷயம் பார்த்துருந்தோம். ஸோ ஒரு கோலை செட் பண்ணு, கிளாரிட்டி வேணும், நமக்கு என்ன வேணுன்றது கிளாரிட்டி வேணும், நம்ம அந்த கோலை நோக்கி எப்படி போக போகிறோன்றது ஒரு கிளாரிட்டி வேணும். அடுத்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. ஸோ ஓவர் திங்கிங் கம்மி பண்ணணும். ஓவர் திங்கிங் பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் டைம் வேஸ்ட்டுங்க. இது ட்ரை பண்ணால் நடக்குமா, இது ட்ரை பண்ணால் நடக்காதா, இல்லை நம்ம ஃபெயில் ஆகிடுவோமா, அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, இது கரெக்டாக இருக்குமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யோசிக்காமல் ஒரு சிம்பிள் ரூல் வச்சுக்கோங்க. திங்க் லிட்டில் ட்ரை ஸ்மால் லேர்ன் கரெக்ட் கண்டினியூ. ஸோ ஓவர் திங்கிங்கை விட ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணுறது எவ்வளவோ பெட்டர் தாங்க. ஸோ இதை திங்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் தனி ஒருவன் திரைப்படத்திலிருந்து தனி ஒருவன் சாங் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 90.4 இங்கே எல்லாமே சம்மதுள்ளது.

0: கை அழித்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பகையைகள்
1: அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள்

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 9:20 ஆயிட்டு இருக்க. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ராப்பிள் வித் மீ ஆர்ஜே பிரகதீஸ்வரன். சரி, இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பேசினா, கிளாரிட்டியை பற்றி பேசணும், அதுக்கு அடுத்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும். அடுத்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, யாரையுமே கம்பேர் பண்ணாதீங்க. கம்பாரிசன் வந்து எப்பயுமே வந்து ஒரு மோசமான விஷயமாக இப்போதைக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ எப்போ சோஷியல் மீடியா நீங்கள் எடுத்தாலும் ஒரு யாரை பார்த்தாலும் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் நடுவில் இருக்க ஒரு விஷயங்கள் பார்க்குறதில்ல. அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எந்த மாதிரியெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தாங்களான்னு கேட்டால் அது ரொம்ப கம்மி தான் சொல்லுவேன். ஸோ அடுத்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சரி இவங்க அதுக்குள்ளே இப்படி ஆகிட்டாங்களே, அதுக்குள்ளே இப்படி ஆகிட்டாங்களேன்னு சொல்கிறாங்க. ஸோ நடுவில் இருக்க ஸ்ட்ரகிள்ஸை பார்க்காதீங்க. நான் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுறேன்னா, நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருந்தால் போதும். நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் பார்த்தா அதுவே போதுமானதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ கம்பேரிசனை விட்டுட்டு அடுத்து என்னென்ன விஷயங்கள் நம்ம செஞ்சால் இன்னும் நம்ம கோலை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த அதில் ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம நினச்ச டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ அப்படி அச்சீவ் பண்ணுறதுக்காக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து முட்டைக்கலக்கி என்ற பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது FM 90.4.

நேரம் 9:31 ஆயிட்டு நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ரேப். சரி, ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோன்னா, சரி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டு கிளாரிட்டி பேசணும், ஓவர் திங்க் பேசணும், அடுத்து கம்பாரிசன் வேண்டாம், அதை பற்றியெல்லாம் பேசணும். அடுத்து எங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே எப்படின்லாம் டைமே கிடையாதுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டால் போதும். ஸ்டார்ட் பண்ணி ஓகே இதோட கம்பேர் பண்ணால் ஓகே இவங்க இப்படி பண்ணுறாங்க அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படியெல்லாம் வேண்டாம். எது அதில் எது நல்ல மெத்தடோ அதை பார்த்து நம்ம அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். சரி, உடனே நம்மளால் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுமா முடியுமான்னு கேட்டால் கிடையாது. டெய்லி நம்மளை 1% இம்ப்ரூவ் ஆக்கினா போதும். எடுத்தோன்னே அவங்கள மாதிரி வேணும், எடுத்தோன்னே இவங்கள மாதிரி வேணும். என்னோடய வந்து மென்டார் இவர் தான், என்னோடய நான் வியக்கிற ஒரு நபர் இவர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பார்த்து நம்ம வந்து ஐயோ நம்ம அந்த லெவலுக்கு இல்லையன்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் ஆகிறதுக்கு பதிலாக டெய்லி நம்ம 1% நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் போதும். சில மாதங்கள்லேயே நம்ம பெரிய பெரிய மாற்றங்களை நம்ம இப்போ கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன். சரி, அதையும் கூட யோசிக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ரெயின்போ ஆப்பிள், பில்லா 2 திரைப்படத்திலிருந்து உனக்குள்ளே மிருகம். அந்த பாடல் நான் முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில், ரஞ்சித் குரலில். கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

நேரம் 9:37 ஆயிட்டுக்கு. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வீரம் திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் மற்றும் விவேகா குரலில் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை தீநகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: ரெயின்போ ராப்
3: Rainbow Rap.

நேரம் 9:48 ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியில் அந்த 1% சேஞ்சை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ சரி, இந்த 1% சேஞ்சு என்னெல்லாம் பண்ணுன்றதுக்கு ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம். சரி, இந்த வந்து எப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படின்றத வச்சு பார்ப்போம். கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க ரொம்ப முக்கியம், டிசிப்ளின். ஏன்னா மோட்டிவேஷன்றது ஒரு நாள் இருக்கும், இன்னொரு நாள் இருக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரம் நம்ம செய்கிற விஷயங்கள், நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம முயற்சி பண்ணுற விஷயங்கள் போர் அடிக்கலாம், இல்லை நம்ம பிஸி ஆயிடலாம். ஆனால் ஒரு விஷயத்தை ரொட்டீன் ஆக்கிட்டால் அந்த விஷயம் நமக்கே பழகி அது நம்மளே நம்மளை அறியாமல் செய்ய ஆரம்பிச்சிடும், மசில் மெமரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பேப்பர் நான் காலையில் படித்தே ஆகணும், பேப்பர் படித்தாதான் எனக்கு ஒரு நாளே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் பேப்பர் படிக்கிறதே எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிடிக்காத விஷயத்தை சில பேர் ரொட்டீன் ஆக்கிட்டால் அது இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. அந்த மாதிரி நம்ம கோலுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் போடுறோமோ, அந்த பிளான் பண்ணுற விஷயத்த டெய்லி ஒரு ரொட்டீன் ஆக்கிட்டோம்னா அந்த ரொட்டீனே நம்மளை கொண்டு போய் முன்னேற்ற பாதையில் வச்சுக்கிட்டே இருக்கும். சரி, நீங்கள் எல்லாருமே இந்த ஒரு விஷயம் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். 21-day சேலஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த சேலஞ்சில் உங்கள் கோலுக்காக ஒரு விஷயங்கள் செய்யுங்க. அந்த விஷயங்களை 21 days வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் முயற்சி பண்ணி அதை செஞ்சிட்டோன்னா அந்த விஷயமே நமக்கு பழகிடும். ஸோ இந்த விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இருங்க. நடுவில் நம்ம குயிக்காக ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். விக்ரம் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் இசை மற்றும் குரலில் கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 9:46 ஆயிட்டு இருக்க. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ரேப். சரி, இந்த வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள், நம்ம கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான சில பல விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷயத்தில் இது ஒரு முக்கியமான விஷயம், செல்ஃப் ரெஸ்பெக்டை நம்ம மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா நம்மளை நாம் ரெஸ்பெக்ட் பண்ணால் தான் எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம டைம், நம்ம ஒர்க், நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணாலே போதும், அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லிட்டு என்னோடய எண்ணம். ஸோ உங்கள் எண்ணன்றது என்னன்றதை நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல், படையப்பா திரைப்படத்திலிருந்து என் பேர் படையப்பா பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், வைரமுத்து வரிகளில், ஏ ஆர்குமான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதூடு.
2: சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு,

நாட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா. சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறு, எம் பேரு படையப்பா, இளப்பட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படைய.

மன்னப்பா சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு.

நேரம் 9:53 ஆகிட்டுருக்கு. சரி, ரெயின்போ ரெப்ளிகேஷனில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா, கிளாரிட்டியை பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து டிமோட்டிவேட் ஆகாமல் எப்படியெல்லாம் இருக்கலாம்னு பார்த்தோம், ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம், நிறைய விஷயங்கள் பார்த்தோம், கம்பேரிசன் வேண்டாம், செல்ஃப் ரெஸ்பெக்டை மெயின்டைன் பண்ணோம். சரி, இது எல்லாமே நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு, நம்ம கண்டினியூ பண்ணுறோன்ற மைண்ட் செட் நம்ம எல்லாருக்கும் வேணும். ஏன்னா எல்லாருக்கும் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக இது வந்து ஒரு பேசிக் எக்ஸசைஸ் மாதிரி, ரிசல்ட் உடனே வரலனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக வரும். சரி, இந்த விஷயத்தோட சொல்லி நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ நிகழ்ச்சி நிறைவு பாடல், கில்லி திரைப்படத்திலிருந்து அர்ஜுனர் வில்லி என்ற பாடல், வித்யாசாகர் இசையில், கபிலன் வரிகளில், சிக்விந்தர் சிங் மற்றும் மாணிக்க விநாயகம் குரலில். இத்தோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே பிரகதீஷ்.

0: আমি দৌল।
1: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி

ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். முன்னாள் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் கடந்த 100 நாட்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். 4 நாள் இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை மீண்டும் கூடியுள்ளது. இன்று வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைகளுக்கான மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் நடைபெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்கியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதற்கான பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், தில்லி, உத்தராகண்ட் அணிகள் வெற்றி பெற்றன. கேலையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

0: பத்து மணி 3 நிமிஷம் ஆயாச்சு. கெட் செட் கோ நிகழ்ச்சியில நான் உங்க சுகன்யா அண்ட் நம்ம கூட வாக்கியம் சொல்லுவோம். அந்த வாக்கியத்துக்குள்ள சில பல படங்களோட பெயர்கள் இருக்கும். அந்த பெயர்களை அவங்க
1: கண்டுபிடிக்கணும்.
0: ஆமா, கண்டுபிடிச்சு அவங்க சொல்லணும். இதுதான் வந்து ரூல்ஸ். எந்த நம்பருக்கு கால் பண்ணோம் அப்படின்னா 298-60-0038 295-2-0554 இந்த எண்களுக்கு கால் பண்ணலாம். ஸோ இவங்க வந்து கால் பண்றதுக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுக்கணும்ல, அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டு வந்தலாமா?
1: காத்துக்கிட்டே இருக்காங்க.
0: நானும்
1: எல்லாமே சமதுல.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூறல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: ஆகஸ்ட் 21 சென்னை தி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
4: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்,

0: go!
1: பத்து மணி 12 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. எஸ் கேட் செட் கோல, நான் சுகன்யா அண்ட்
2: பிரகதீஷ்
1: ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சினி குவிஸ் விளையாடலாம்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கும்ல பிரகதீஷ்.
2: எஸ் எஸ்.
1: ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசிடுவோமா? வணக்கம்.
3: வணக்கம் அத்தியன் தமிழேந்தி.
1: தமிழேந்தி எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: நீங்க ரெடியா இருக்கீங்களா?
2: இருக்கீங்களா?
3: சொல்லுங்க.
1: ஓகே, உங்களுக்கான வாக்கியம், ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லிடா என்று சொன்ன என் நண்பன் இப்போது தனி ஒருவனாய்
3: நிற்கிறான்.
1: ஐயான்னு ஒரு படம் இருக்கு. ஓ பாச, எப்படி இருக்கிறத இப்படி பிரிச்சிட்டீங்க. ஐயான்னு ஒரு படம் இருக்கு, அது இல்லாம இன்னொரு படம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு படம் இருக்கு. அதுல
3: சொல்லுங்க,
1: ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லிடா என்று சொன்ன என் நண்பன் இப்போது தனி ஒருவனாய் நிக்கிறான்.
3: நண்பன்
1: நண்பன், அவ்வளவுதான். சூப்பருங்க, நன்றி. ஓகே, ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துலாம் உங்களுக்கு. அடுத்த காலர், வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
2: ஜெயசீலன் சார், உங்களுக்கு உங்களுக்கான க்வெஸ்சன் ரெடியா?
4: கொடுக்குமா?
2: சரி, சரியான பாதையை தேர்ந்தெடுக்கும் வரை வேகத்தை விட விவேகமே சிறந்தது. திரும்ப ஒரு வாட்டி
4: படிக்கிட்டீங்களா?
2: சரியான பாதையை தேர்ந்தெடுக்கும் வரை வேகத்தை விட விவேகமே சிறந்தது.
4: விவேகம்.
1: சூப்பர்
2: சூப்பர் சூப்பர். என்ன காலர் ஈஸியா கண்டுபிடிச்சீங்க.
1: நன்றி ஐயா, நன்றி ஐயா. இதே மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும் அப்படின்னா 298-6-00-38 295-0-55-54 இந்த எங்களுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியின் அடுத்ததா உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல் சாங் வந்துகிட்டு இருக்கு, சங்கர் மகாதேவன் வாய்ஸ்ல, யுவன் சங்கர் ராஜா இசையில. இது 101.4
2: இங்க எல்லாமே சமதுள்ள

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: நல்லா இருக்கும்.
3: எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சூப்பரா ஒரு கேம் ஷோ கொண்டு வந்திருக்கீங்க.
2: ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
3: எஸ் எஸ்.
2: உரியடி விளையாட்டில் வீரநடை போட்டான் ஜெயம் கிருஷ்ணன்.
3: அடடா, என்ன அப்படி சொல்லுங்க?
2: உரியடி விளையாட்டில் வீரநடை போட்டான் ஜெயம் கிருஷ்ணன்.
3: உரியடின்னு ஒரு படம்.
2: ஓகே.
3: ஜெயம்னு ஒரு படம்.
2: ஓகே.
3: இன்னொன்னு இருக்கா?
2: இருக்கு இருக்கு, இன்னொரு ஒரு படம் இருக்கு.
3: கிருஷ்ணன்
2: இல்ல.
3: உரியடி போட்டான் ஜெயம் கொண்டான். அப்படியே
2: ஜெயம் கொண்டான்னு நான் கொண்டான் வார்த்தை கொடுக்கல, பட் இன்னொரு வார்த்தை வந்து வீரநடை.
4: வீரநடை,
3: வீரநடைன்னு ஒரு படமா?
2: ஆமா, இருக்கு. சூப்பர் படம், போய் பாருங்க, செக் பண்ணி பாருங்க.
3: ரொம்ப ஹாப்பி மேம்.
2: நன்றி நன்றி நன்றி. ஓகே, அடுத்த காலர்.
4: அடுத்த காலர் வணக்கம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் மேடம்.
4: காலை வாழ்த்துக்கள். காலை வாழ்த்துக்கள். ரெடியா?
5: ரெடி சார்.
4: நினைத்ததை முடிப்பவன் என கூறி விளையாடி கொண்டு வேட்டையாடினான் வேட்டைக்காரன். அவன் காவலனிடம்
5: நினைத்ததை முடிப்பவன் வேட்டைக்காரன்.
4: நான் திரும்ப சொல்றேன், நினைத்ததை முடிப்பவன் என கூறி விளையாடி கொண்டு வேட்டையாடினான் வேட்டைக்காரன். அவன் காவலனிடம் மாட்டிக்கொண்டான். காவல்காரனிடம் மாட்டிக்கொண்டான்.
5: காவலன்.
4: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்.
2: என்ன சொன்னாலும் நாங்க வந்து தூளா பதில் சொல்லுவோங்கிறதுல ரெடியா இருக்காங்க எல்லாரும். தெளிவா இருக்கு,
4: நமக்கு டஃப் குடுத்துக்கிட்டே இருக்கு.
2: ஆமா, நீங்க என்ன வேணா கேளுங்க, நாங்களும் அதுக்கு பதில் சொல்லுவோம். அடுத்த காலர் வணக்கம்.
6: காலை வணக்கம். சுகன்யா மேடம் அண்ட் ஆர்ஜே சார்
4: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
6: ராயப்பேட்டை வெங்கட் சார். மேடம்
2: வெங்கட், எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன். 101.4, அது நீங்க தான் ஸ்பெஷலிஸ்ட்.
2: ஓ அப்படி, போடுங்க போடுங்க. ஓகே, அடுத்ததா உங்களுக்கான வாக்கியத்தை சொல்லிடலாமா? ஆரவள்ளி சூரவள்ளி என சிநேகிதிகள் இணைந்து திருடன் போலீஸ் விளையாட்டில் கொம்பனை வென்றனர்.
6: திருடன் போலீஸ்.
2: ஓகே.
6: கொம்பன்.
2: ஓகே.
6: இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம்.
2: ஆரவள்ளி சூரவள்ளி சிநேகிதிகள் இணைந்து திருடன் போலீஸ் விளையாட்டில் கொம்பனை வென்றனர்.
6: மேடம்
2: சிநேகிதி சிநேகிதி. இன்னொரு ஒரு படம் இருக்கு, ரொம்ப ரொம்ப பழைய படம், 40s 90s 40s வந்த படம்.
6: ஆரவள்ளி. ஆரவள்ளி
2: அத்தது சேர்த்துக்கோங்க, ரெண்டும் ஒரே படம்
6: தான்.
2: சூரவள்ளி ரெண்டும் சேர்ந்து சொல்லணும்.
6: நன்றி
2: நன்றி, பட் கண்டுபிடிச்சிருங்க. சூப்பர். ஓகே, அவருக்கு 95 marks. ஓகேவா? ஒரு 5 marks மட்டும் கம்மி, பட் சூப்பர் ஸ்டூடெண்ட்டுங்க நீங்க. ஓகே, இதே மாதிரி இந்த கேம் ஷோவை நீங்க விளையாடணும் அப்படின்னா 298603-8295205545 இந்த எண்களுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக 5-star திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். ஓகேவா? ஸ்டே டியூன்ட். இது 101.4.
4: இங்க எல்லாம் மிஸ் ஆமதுல்லா.

0: ஷாப்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: ஆகஸ்ட் 21 சென்னை தீநகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

0: எஸ்எனிக் மிஸ் விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா பக்ரீஷ், ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்த காலர்ஸ் எல்லாம் வந்து என்ன கேட்டாலும் பரவாயில்ல நான் பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நம்மள வந்து ஒரு உற்சாகமாக்கிட்டு அவங்க.
0: ஆமா, நம்ம வந்து யாரையுமே நம்மளே அவங்க நோக்கடிக்க கூடாது, அவங்களையும் நம்ம நோக்கடிக்க கூடாது. அதனால வந்து எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த காலர் யாரங்க வந்து பார்த்தலாமா?
1: எஸ்,
0: வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ, யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: மேடம் தஞ்சாவூர் இருந்து ஜெயா பேசுறேன். மேடம்
0: ஜெயா, எப்படி இருக்கீங்க?
2: சாப்பிட்டீங்களா?
0: நாட்கள் நகர்கின்றன, பூமி சுழல்கின்றது, ஆனால் அலைகள் என்றுமே ஓய்வதில்லை.
2: அலைகள்
0: ஓகே, அப்புறம்
2: உங்களுக்கான
0: கேள்வி வந்து நம்ம பிரகதீஷ்
1: கேக்குறேன். நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அந்த வாக்கியத்துல இருந்து என்னென்ன படங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும். அதுதான்
2: சரிங்களா?
1: நிழல்கள் என் பின்னால் தொடர, அவள் வருவாளா என்று காலமெல்லாம்
2: காத்திருப்பேன்.
1: இன்னொரு படம் இருக்கு, நான் திரும்ப சொல்றேன். நிழல்கள் என் பின்னால் தொடர, அவள் வருவாளா என்று காலமெல்லாம்
2: காத்திருப்பேன்.
0: பின்னால் ஒண்ணு நிழல் மாதிரி தொடர்ந்துட்டே இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதுலயே ஒரு படம் பேர் இருக்கு.
1: பின்னால இல்ல, இந்த வாக்கியத்தோட முன்னால வந்தீங்கன்னா தேவையான குழு கிடைச்சிரும். நான் திரும்ப சொல்றேன், க்ளூவும் கொடுத்துட்டு பாருங்க. நிழல்கள் என் பின்னால் தொடர, அவள் வருவாளா என்று காலம் எல்லாம் காத்திருப்பேன். நான் க்ளூ சொல்லிட்டேன், பின்னால போகாதீங்க முன்னால வாங்கன்னு சொல்லிட்டேன்.
0: சிரிக்கிறதுக்காகவே அவங்க கண்டுபிடிச்சு அப்ளாஸ் கொடுத்துட்டு, அது என்ன படம்ன்றத நீங்களே சொல்லிருங்க.
1: அது என்னன்னா நிழல்கள்ன்ற படம்,
0: தெரிஞ்சுச்சா?
1: நிழல்கள்
0: ஒரு படம் இருக்கு,
1: அந்த படத்துல நடிச்சதுனாலதான் ரவி வந்து நிழல்கள் ரவியா
0: மாறிட்டாரு. நன்றி நன்றி. ஓகே, இன்று ஒரு தகவல் மாதிரி அவங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்துட்டீங்க. அடுத்த காலர் வணக்கம்.
1: வணக்கம்
3: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: பெரும்பாக்கம் வனஜா. இருவருக்கும் காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் வனஜாமா, உங்களுக்கான கேள்வி கேக்கட்டுமா? கோடம்பாக்கத்தில் நாயகன் தேர்வுக்கு ஒரு குள்ளநரி கூட்டமே காத்திருந்தது, இடையில் மழை வந்து தேர்வையே கெடுத்து விட்டது.
3: கோடம்பாக்கம் குள்ளநரி கூட்டம்,
0: ஓகே,
1: நன்றி.

நேரம் 10:30. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். எஸ் 5 ஸ்டார் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வந்த நேரம் சரியா 10:30 ஆகி

0: go!
1: நேரம் 10:41 ஆயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏஆர் ரகுமான் வரிகள்ல, ஏஆர் ரகுமான் இசையில வைரமுத்து வரிகள்ல ஒரு நல்ல பாடலை கேட்டோம். சரி, இப்ப அடுத்த
2: சில சாங்ஸ் கேட்டா நம்ம மெயின் மறந்துடுவோம். அப்படிதான், யார் பாடினது, யார் மியூசிக் போட்டது, யார் எழுதினது எல்லாம் மறந்துடும். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சாங் தான். சோ இந்த ஞாபக மறதி, இந்த இதெல்லாம் இதுக்கு ஒர்த்து தான். ஓகே,
1: அடுத்த கலர் யாருன்னு பாப்போம்.
2: ஓகே, வணக்கம்.
3: வணக்கம் மேடம். ஆனந்த் மேடம்.
2: ஆனந்தா?
3: சைதாபேட்டில.
2: எப்படி இருக்கீங்க ஆனந்த்?
1: வள்ளி
2: முதல் தெருவில் வசிக்கிறாள். நான் அண்ணா நகரில் இருக்கிறேன். இரண்டும் எங்கள் இல்லம்.
3: முதல் தெருவு வள்ளி.
2: இன்னும் ரெண்டு படம் இருக்கு அதுல. வள்ளி முதல் தெருவில் வசிக்கிறாள். நான் அண்ணா நகரில் இருக்கிறேன். இரண்டும் எங்கள் இல்லம்.
3: அப்புறம்
2: நீங்க தான் சொல்லுங்க. 1, 2, 3, 4 ஒரு படம் இருக்கு. க்ளூ அதுதான்.
1: க்ளூ அதுதான்.
3: சொல்லுங்க மேடம்.
1: ஒண்ணுல இருந்து 5 ஒரு படம் இருக்கு. நீங்க ஒவ்வொரு நம்பரா
2: சொன்னீங்கன்னா. வணக்கம்.
1: வணக்கம்.
4: வணக்கம். பெரும்பாக்கத்திலிருந்து வித்யாரவி.
2: வித்யாரவி, ரெடியா இருக்கீங்களா? வள்ளி முதல் தெருவில் வசிக்கிறாள். நான் அண்ணா நகரில் இருக்கிறேன். இரண்டும் எங்கள் இல்லம். அண்ணா நகர் முதல் தெரு, வள்ளி, ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் இரண்டு படங்கள் இருக்கு, அதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஹலோ.
4: இரண்டும்.
2: இரண்டு. ஓகே, அடுத்து
4: ரெண்டு. எங்கள் இல்லம்னு ஏதாவது படம் இருக்கா தெரியல எனக்கு.
2: எங்கள் இல்லம்னு இல்ல, ஆனா ரெண்டுத்துல ஒரு வார்த்தையில இருக்கு.
4: இல்லம்.
2: அவ்வளவுதாங்க. சூப்பர். சரியா போட்டீங்க பாருங்க. நன்றி.
4: இல்ல உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்.
2: நன்றி நன்றி நன்றி. ஆனா அந்த கிரெடிட்ஸ் கூட எடுத்துக்க மாட்டாங்க பாத்தீங்களா?
1: அதான் நம்ம காலர்ஸ்.
2: ஆமா, அவ்வளவு நல்லவங்க எல்லாருமே. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம் சார், மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
1: புஷ்பலதா மேம், ரெடியா நீங்க?
5: ரெடி சார்.
1: கண்டுபிடிச்சீங்க எப்படியாவது?
2: ஓகே. கல்யாணி எங்கள் தங்கை.
5: சொல்லுங்க மேடம் இன்னொரு தடவை.
2: கல்யாணி என் தங்கை.
5: கல்யாணின்னு ஒரு படம் இருக்கு. தங்கைன்னு ஒரு படம் இருக்கு. என் தங்கை.
2: அடுத்து அந்த வார்த்தை சேர்த்துருங்க.
5: என் தங்கை.
2: என் தங்கை முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னே, ஒரு பேரு.
5: கல்யாணி என் தங்கை.
2: இல்ல இல்ல இல்ல, என் தங்கை கல்யாணி. என் தங்கை கல்யாணி, இதுதான் படம் பேர். நன்றி.
5: நன்றி மேடம்.
2: ஓகே. ஐயோ, அந்த ஒரு சிரிப்ப பாத்தீங்களா, ஒரு ஜாலியா தான் இருக்குல்ல இந்த ஷோ கேக்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரகதீஷ் வந்து பெருசா ஒரு படம் பேர் வச்சிருக்காரு. நிறைய அது என்ன சொல்லுவாங்க, மெனக்கடல்லாம் போட்டு கவித்துவமா எழுதி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மாதிரி ஒரு படத்தை கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டு வந்தலாம். ஸ்பெஷலான படம். ஆமா, என்ன பாடல் அப்படின்னா, அலைப்பாய்தே திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக சங்கர் மகாதேவன், ஆஷா போஸ்லே வாய்ஸ்ல சாங் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட். ஆகஸ்ட் அடுத்த மாசம் தான் செப்டம்பர். ஆனா நம்ம இந்த மாசமே செப்டம்பரை கொஞ்சம் கொண்டாடிடுறோம்.

என்ன சொல்ற குயிலு? அவனை

0: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
1: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
0: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: go!
1: பத்து மணி 51 நிமிஷம் ஆயாச்சு. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நோக்கி அப்படியே போயிட்டு இருக்கோம்ல பிரகதீஷ்.
2: எஸ்
1: எஸ் அடுத்ததா யார் பேசுறாங்கன்னு பாத்துருவோமா. வணக்கம்.
2: வணக்கம்.
1: கலா, அந்த கவித்துவமான கேள்விக்கு சரியான ஆள் நீங்க தான். கேளுங்க பிரகதீஷ் உங்க கேள்விய.
2: சரியா இருக்கீங்களா? கேள்வி கணக்கை தொடுக்கிறேன். குட் மார்னிங். குட் மார்னிங்மா. குழந்தையும் தெய்வமும் பூஜைக்கு வந்த மலரை மற்றும் புஷ்பத்தை இறைவனுக்கு பாத காணிக்கை சூட்டினர்.
3: குழந்தை
2: தெய்வம் சொல்றேன். குழந்தையும் தெய்வமும் பூஜைக்கு வந்த மலரை மற்றும் புஷ்பத்தை இறைவனுக்கு பாத காணிக்கை சூட்டினர்.
1: ஒரே வார்த்தை
2: பேலன்ஸ் இருக்குது, அது ஒண்ணுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்லயே. நான் திரும்ப சொல்றேன் பாருங்க. பூஜை குழந்தையும் தெய்வமும் பூஜைக்கு வந்த மலரை மற்றும் புஷ்பத்தை இறைவனுக்கு பாத காணிக்கை சூட்டினர்.
1: இந்த மலர் புஷ்பம் இது ரெண்டுத்துல ஒரு வார்த்தை இருக்கு. என்ன படம்னு
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இல்லையே. என்னது?
2: என்ன சொல்லுங்க? திரும்ப சொல்லுங்க.
1: என்ன படம்? என்ன படம்?
2: புஷ்பா.
1: ஓகே, நன்றி நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு காலர் யாரங்கிறது பாக்கலாமா? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: குயில் கோபி.
1: குயில் கோபி சார், ரெடியா இருக்கீங்களா?
4: சொல்லுங்க மேடம்.
1: ஓகே, உங்களுக்காக ஒரு படம் வந்து சிவப்பு கலர் எனக்கு பிடிக்கும், பச்சை கலர் எங்க அக்காவுக்கு பிடிக்கும், மஞ்சள் என் அம்மாவுக்கு பிடிக்கும்.
4: எனக்கு
1: பிடிக்கும்
4: மஞ்சள்
1: கலர், அக்காவுக்கு பிடிக்கும். கண்டுபிடிங்க. ரொம்ப ஈஸியான நிறங்களை வச்சு, நிறங்கள் மட்டுமே வச்சு ஒரு படம் இருக்கு. ஓகே, அடுத்த நேயர்.
2: வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம்.
5: அண்ணாநகர்ல இருந்து மாலினி பேசுறேன்.
1: மாலினி சிச்சிட்டே இருக்கீங்க, அப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் ரெடியா இருக்கேன், சொல்லுங்க.
5: மஞ்சள்.
1: மஞ்சள். அப்புறம்
5: அம்மா.
1: அப்புறம்
5: அக்கா.
1: அப்புறம்
5: வேற என்ன சொன்னீங்க? ட்ரை பண்ணல.
1: மூணு சொல்லிட்டீங்க. இந்த மூணு தீஸ் இந்த மூணு நிறங்களையும் சேர்த்து வச்சு ஒரு படம் இருக்கு.
5: நீங்க

0: நிறைவு பாடல் என்ன?
1: எஸ் உங்களுக்காக ஜெமினி திரைப்படத்திலிருந்து நினைவு பாடல் அப்படியே கொடுத்துட்டு கிளம்பலாம். ஓகே,
0: பை,
1: ஸ்டே டியூன்ட்.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். முன்னாள் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது.

மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ் விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரத் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் தொடர்பாக அமைச்சர்கள் அளித்த பதில் திருப்திகரமாக இல்லை என்று கூறி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் கடந்த 100 நாட்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்கியது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதற்கான பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 114,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், தில்லி, உத்தராகண்ட் அணிகள் வெற்றி பெற்றன. கேலையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று இலங்கை முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 2 விக்கெட் இழப்புக்கு 51 ரன் எடுத்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03 ஆயிட்டிருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. உங்களுடன் ரெயின்போல உங்களோட இணைந்திருக்கிறது உங்கள் ஆர்ஜே பிரகதீஸ்வரன். இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நம்ம என்ன விஷயம் பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேபிட்டை நீங்க விடணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பழக்கத்தை நீங்க விடணும்னு நினைக்கிறீங்க. அது நீங்க அப்படி விடணும்னா எதை விடுவீங்க, ஏன் அதை விடணும்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயத்த என்னோட ஃபோன் பண்ணி நீங்க பகிர்ந்துக்கங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444-298-6008 மற்றும் 2952-552-554. திரும்ப சொல்கிறேன், 298-6008 மற்றும் 2952-552-554 அப்படின்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியின் முதல் பாடல் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் தாமரை வரிகளில், ஹரிஹரன் விஜய் மற்றும் நகுல் குரலில் மஞ்சள் வெயில் மாலையிலே என்ற பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளித்தரும்.

0: ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகதண்ட ரூபி ரோஸ் மில்க்.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: ஆகஸ்ட் 21 சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

0: நேரம் 11:11 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம காலர்ஸ் கிட்ட என்ன கேட்க போறோம்னா, நீங்க ஒரு விஷயத்தை விடணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஹேபிட்டை விடணும்னு நினைக்கிறீங்க, அது அந்த ஹேபிட் என்னவா இருக்கும், நீங்க விடணும்னு நினைக்கிறது ஏன் விடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கறோம். நம்ம நிகழ்ச்சியின் முதல் காலர் யாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: என்ன
0: பழக்கத்தை நீங்க விடணும்னு நினைக்கிறீங்க? ஏன் நன்றி. அடுத்த கலர் யாரும் பாப்போம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? ஹலோ,
1: நான் பேசுறேன்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: குயில் கோபி
0: சார். குயில் கோபி சார், நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு பழக்கத்தை விடணும்னு நினைச்சா?
2: எல்லா பழக்கத்தையும் விட்டாச்சு சார். சிஎல் மட்டும் போட்டுட்டு இருக்கேன், அது விட்டுறோம் சார். அவ்வளவுதான்.
0: சிஎல்
2: எல்லா பழக்கத்தையும் விட்டாச்சு, ஒண்ணுதான். சிஎல் மட்டும் போட்டுக்கலாம், விட்ட முடிச்சு.
0: சரி சரி,
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. ஸோ நம்ம காலர்ஸ் நிறைய பேர்கிட்ட பேசணும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பழக்கத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, நிகழ்ச்சியில் இணைய விரும்புவோம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண் 2986000038 மற்றும் 2952055544 என்ற இணைப்பில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் என்ன பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறீங்க, ஏன் விடணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயத்த சொல்லுங்கள். சரி, அடுத்த காலர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். நாணயம் திரைப்படத்திலிருந்து நான் போகிறேன் மேலே மேலே என்ற பாடல், ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இசையில், தாமரை வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: பாரு
1: அப்பவே துப்பட்டாவ கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா
2: துப்பட்டாவ தோளுக்கு போடணும், வீலுக்கு போட கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவ ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை தீநகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆசைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் 5 லட்சம் கிட்ட ஆகுமா? இதுக்கு ஏன் கவலைப்படுற? நம்ம ஏடி

0: சாதாரண நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
0: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: நேரம் 11:26 ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. சரி, இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னா, சரி நீங்கள் ஒரு விஷயத்த, ஒரு ஹேபிட்டை விடணும்னு நினைக்கிறீங்க, அந்த விஷயம் என்ன, அந்த ஹேபிட் என்ன, அது ஏன் விடணும்னு நினைக்கிறீங்க? சரி, காலர்ஸ் எல்லாம் கால் அடிச்சுட்டே இருக்காங்க. யாருக்கு என்னென்ன பதில் சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்போம். வணக்கம்.
3: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கற்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சந்திரசேகர் சார், சொல்லுங்க, நீங்க என்ன விஷயத்த என்ன? ஆ, சொல்லுங்க.
3: ஆமா, கொஞ்சம் சென்சிட்டிவான நேச்சர், அதை நான் மாத்திக்கணும் அப்படின்ட்டு பாக்குறேன். சில சமயம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள கிண்டல் அடிச்சிருவாங்க, அல்லது நம்ம மேல ஏதாவது ஒரு விமர்சனம் யாராவது எடுத்து வச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் லூப் மோட்ல அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடா இது, நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு. சின்ன வயசுல கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழவே எழுதுருவேன்னா
2: பாத்துக்கோங்களேன்.
3: அந்த சென்சிட்டிவ் நேச்சர் அப்படிங்கறது நிறைய இடத்துல
2: என்ன
3: வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப யோசிச்சேன், நம்ம சென்சிட்டிவா இருக்கிறோமே, அதனாலதானே மத்தவங்க எல்லாம் நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த குணத்தை மாத்துருவோம்னு. அதுல நிறைய ஒர்க் பண்ணிருக்கிறேன் ப்ரோ, அது ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். பட் அந்த குணம் முற்றிலும் என்ன விட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உலகத்துல எல்லாரையுமே நம்ம ப்ளீஸ் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி விமர்சனம்
2: இல்ல, நம்ம ஸ்போர்ட்டிவா மத்தவங்கள மாத்துறதை விட நம்மள நம்ம மாத்திக்கணும். நம்ம ஸ்போர்ட்டிவா இதை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அதை மறந்துடுவாங்க.
3: கரெக்டான வேர்ட் சொன்னீங்க, ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி பாசிங் கிளவுட் மாதிரி போயிடணும். அது நல்லது இல்ல இல்லையா?
2: சரி, கால் பண்ணதுக்கு நன்றி.
3: தேங்க்யூ ப்ரோ, பை.
2: சரி, நல்லா சூப்பரா சொன்னாரு. சரி, இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தும் வந்து சென்சிட்டிவா எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சென்சிட்டிவா இல்லாம எல்லாமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டா எல்லாருக்குமே நல்லது. ஸோ நிகழ்ச்சியின் அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: சசிகலா,
2: சொல்லுங்க.
4: ஒரு விஷயம்னா உடனே அதை நினைச்சு ஒரு ஃபீலிங்கா இருக்குது.
2: நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாடலோட நம்ம வந்துடலாம்.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: August 21 சென்னை தீநகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
3: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 11:37 ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி முத்து படத்திலிருந்து குழுவேலிலேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு அடிக்கிற வெயிலில் குழுவேலியை பற்றி ஒரு பாட்டு கேட்டு வந்துட்டோம் நம்ம. சரி, அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, சொல்லுங்க சார்.
1: வண்டலூர் குளப்பாக்கம் தினேஷ் சார்.
0: ஆ தினேஷ் சார், சொல்லுங்க. நீங்க
1: சொல்லுங்க சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்லுங்கீங்களே. ஒரு
1: நாளைக்கு
0: வாழ்த்துக்கள். வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க
2: சார்? ஈரோட்ல இருந்து தங்கவேலுங்க சார்.
0: தங்கவேலு சார், சொல்லுங்க பாப்போம்.
2: சார், நம்ம கிட்ட ஒரு பழக்கம் இப்போ என்ன இருக்குதுன்னா, இந்த டிவி ஓடவிட்டுட்டே மொபைல் பார்க்குற பழக்கம் இப்போ கொஞ்சம் புதுசாக தொத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முழு படம் பார்க்கலாம்னு நினைச்சோம்னா இந்த செல்போன் அப்பப்போ எடுத்து பார்க்க வேண்டியது இருக்கு. இது அங்கே மட்டும் இல்லை, ஒரு உறவுக்குள்ள கூட போய் வந்து பேசுறப்ப கூட ஒரு கொஞ்ச நேரம் தான் பேசுறேன், அதுக்கப்புறம் செல்போன்.
0: அதாவது மைண்ட் ஒரு இடத்துல நிக்க மாட்டேது
2: வந்து ஸ்டெடி. அதாவது ஒண்ணுன்னு ஒரு கவனம் அதுல செலுத்த மாட்டேங்கிறோம். ஒரு விழாக்கள்லயோ இல்ல மற்ற எங்கேயாச்சும் போனோம்னா இந்த மொபைல் வந்து அப்பப்ப கையில வந்துருது.
0: அதான் மனிதர்கள் மனிதர்கள் பார்த்து பேசுறதுல நம்ம போனுக்கு கூடயே நம்ம அதிக நேரம் பயணம் பண்ற மாதிரி இருக்கு.
2: இப்ப நீங்க ஒண்ணுமில்ல, ரயில் பயணம் திரும்ப பாருங்க. அதே தான் நடக்குது. எல்லாருமே தலை குமிஞ்சிட்டேதான் இருக்கிறாங்க. வெளியே ரசிக்கிறது கூட
0: இப்ப திருவிழாவுக்கு போனா கூட இப்ப சமீப காலங்கள்ல எல்லாருமே போன் கூட தான் இருக்கிறாங்க. திருவிழா போனா இந்த வான வேடிக்கையை பாக்குறது மத்த விஷயங்கள்
2: பாக்குறது இல்ல, எல்லாருமே மெயின் மறந்துட்டு மாட்டேங்குது. ஒரு அதிசய பொருள் மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இதே எந்நேரம் கூட கை குழந்த மாதிரி கூடையே எடுத்துக்கிட்டே சுத்துறோம். எல்லாம் கழிவறைக்கு போனாலும் எடுத்துட்டு போறோம், எல்லா பக்கமே எடுக்கிறோம். இந்த பழக்கம் கொஞ்சம் வந்து தேவையில்லாத பழக்கம். இதை கொஞ்சம்
0: அதாவது
2: நான் மட்டும் இல்ல,
0: சொன்னீங்க இல்லையா, இந்த சொசைட்டியே வந்து கொஞ்சம் இந்த பழக்கத்துல இருந்து மாறி வந்து ஒருத்தர் பார்த்து அந்த பழையபடி இந்த போன் இல்லாத காலகட்டங்கள், அந்த அவசரம் இல்லாத காலகட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மாறா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட கருத்தும் கூட.
2: இல்ல இப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா, கை நடுங்க ஆரம்பிச்சது. முதல்ல வந்து குடிச்சவனுக்கு கை நடுங்க, இப்ப மொபைல் இல்லாம கை நடுங்க ஆரம்பிச்சிருக்கு.
0: நம்ம அடிக்ஷன் வந்துட்டோம்.
2: அடிக்ஷன் இது வந்து அதான் வந்து எப்படி போதை மாதிரி
0: இனிமே வரக்கூடிய சமுதாயங்கள் அது மாறும் சொல்லிட்டு நம்புவோம்.
2: ஆமாங்க சார்,
0: கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
2: நன்றி.
0: ஸோ சூப்பராக சொன்னார் அவரு. ஸோ இந்த ஃபோன் அடிக்ஷனால் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சொசைட்டி வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அடிக்ஷனாக இருக்கிறாங்க. ஸோ அதை மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பதிவு வந்து இங்கே கொடுத்துருந்தார் அவர். சரி, அடுத்த பாடல் பார்க்குறோம். 7G ரெயின்போ காலனியிலிருந்து கண் பேசும் வார்த்தைகள் என்ற பாடல். நா முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கராஜா இசையில், கார்த்திக் குரலில். ஸோ பாட்டு கேட்கறது முன்னாடி ஒரு சின்ன பிரேக் கேட்டு வந்துடலாம்.
3: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
4: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
3: August 21 சென்னை தீநகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
4: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

0: நேரம் 11:46 ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களோட நேர்மை நிகழ்ச்சியில் நம்ம காலர்ஸ் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நான் நிறைய டீ குடிக்கிறேன், ஸோ உணவு பழக்கத்தை மாற்றணும், சில பேர் நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது, நானே பண்ணுறேன் ஆனால் யாரும் பண்ணக்கூடாது, நானும் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரியலைசேஷனுக்கான ஒரு இன்னைக்கு அந்த உங்களுடன் ரெயின்போ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, அடுத்த காலர் என்ன சொல்கிறாங்கன்றது பார்ப்போம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? பழக்கம் இல்லீங்க சார், உங்களை மீறி வர்றது, அது தெரிஞ்சா மறக்கறீங்க. சரிங்க சார், அதெல்லாம் சரியாயிரும், நீங்கள் ஒரு நல்ல இதுவாக பாருங்கள். சரிங்களா, ஒன்றும் நன்றி, கால் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த கலர், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம்ப்பா.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: தரக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன்.
0: ராஜேஸ்வரிம்மா, சொல்லுங்கள்.
2: அதாவது என்கிட்ட ஒரு 2-3 பழக்கம் விடணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: சூப்பர். ஆ, 2-3 சொல்லுங்கள்.
2: ஒரு பழக்கம் வந்து என்னென்னா, எங்கே யாரை பார்த்தாலுமே ஏதாவது தவறான காரியங்கள் பண்ணாங்கன்னா உடனே அவங்களுக்கு புத்திமதி சொல்ற பழக்கம்.
0: அது நல்ல பழக்கம் தானே?
2: நல்ல பழக்கம் தான், ஆனா பிள்ளைங்க பேசுவாங்க. ஒரு சமயத்துக்கு அவங்க கேட்பாங்க, ஒரு சமயத்துக்கு கோவப்பட்டு உனக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுருமா அப்படின்னு சொல்லுவாங்க. ரயில்ல போனாலும் சரி, பஸ்ல போனாலும், இந்த தூக்கி எறிகிறது, பிளாஸ்டிக் பேப்பர்களை வாங்குறது, அதை ரயில சுத்தம் அசுத்தம் பண்றது,
0: இந்த சொசைட்டிக்கு கருத்து சொல்றபடி இருக்கீங்க.
2: ஆயிரக்கணக்கான பேர் பயிர பண்றது இல்ல, இந்த மாதிரி பண்ணி என்ன ரயிலுக்கு ஏதாவது பிரச்சனை எத்தனை மக்களை பார்க்க தெரியுமா அப்படின்னு
0: சொல்லிருப்பேன். அடுத்த பழக்கம்,
2: அடுத்த பழக்கம் என்னன்னா, இது சாப்பிடுறது வந்து எல்லாரும் சாப்பிட்ட பிறகு 9 மணிக்கு சாப்பிட்ட பழக்கம். ஏன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்றதுக்கு தோதா இருக்குமே, நானும் அதை விடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைகள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசு உடம்பு எல்லாமே ரிலாக்ஸ் ஆகுது. படுக்கும் போது உணவுகள் நிறைய இருக்கும்போது நம்ம உடம்ப பாதிக்கும் அப்படின்னு இப்ப வைத்தியர் மூலம் அந்த டாக்டர் பேசுறாங்கல்ல.
0: நீங்க விடணும்ன்றது சொல்லுங்க, பழக்கம் இருக்கிறது இல்ல, என்ன விடணும்னு நினைக்கிறீங்க அது சொல்லுங்க.
2: ராத்திரிக்கு 10 மணிக்கு சாப்பிடறது ஆகாது, பாருங்க, பழத்த உணவுகளை சாப்பிடக்கூடாதுப்பா. எனக்கு மட்டும் இல்ல, பிறருக்குமே நான் சொல்லிக்கிறேன்.
0: சரி, எல்லாருக்கும் இந்த அதான் இந்த நிகழ்ச்சி கேட்கற எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க, லேட்டா சாப்பிடாதீங்க, லேட்டா சாப்பிட்டா உங்களுக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லிடுறேன் நானு. சரிங்களா,
2: 8 மணிக்கெல்லாம் சாப்பிடுறதுப்பா, சாப்பிடுறா வயிறு தொந்தி வராது, தொப்ப வராது, உடம்பு மனசு நல்லா ரிலாக்ஸா இருக்கும்
0: அப்படின்னு. சரி, நன்றிம்மா, கால் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த கலர், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: சைதாபேட்ல இருந்து ஆனந்த் சார்.
0: ஆனந்த், சொல்லுங்க
3: சார். எனக்கு வந்து நைட்ல கண்ணு முழிச்சு வேலை செய்வேன் சார்,
0: நைட் ஷிஃப்ட்
3: ஓகே. அது இல்லாத அதுல டீ நிறைய குடிக்கிறேன் சார், அந்த டீ குடிக்கிற பழக்கத்தை விடணும் சார், அதான் வேற ஒண்ணும் இல்ல.
0: அதாவது கண்ணு முழிக்கிறத விடணுமா, டீ குடிக்கிறது விடணுமா, கரெக்டா சொல்லுங்க, இல்ல ரெண்டுமே விடணுமா?
3: வணக்கம்
0: எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம்.
0: ராஜலட்சுமிமா, நீங்க சொல்லுங்க.
4: நான் வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயங்களை வயசாக நடந்து 30-40 வயசுலவே எல்லாத்தையும் விட்டுட்டேன். அந்த புடிவாதம் பண்றது, கோபப்படுறது, ரொம்ப வளர்க்கு. ஆனா இன்னும் ரெண்டு மூணு விஷயத்தை வந்து
0: அதை சீக்கிரம் லிஸ்ட் போட்டு சொல்லுங்க, டக்கு டக்குனு 1, 2, 3 அடி ரஜினி.
4: என்னன்னா, எளிமையாவே தான் இருப்பா, எல்லாருமே சொல்லுவாங்க, ஏன் இந்த மாரி இருக்கிற எங்க வீட்டுக்காரே.

0: போட்டுக்கிறதோ பகட்டா ஒரு டிரெஸ் போட்டுக்கிறதோ அது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது ஒண்ணு. அப்புறம் சிக்கனம்னா அப்படி ஒரு சிக்கனம் அந்த மாதிரி செய்வேன். காலையில முக்கியமா இந்த காலையில 7 மணிதான் எனக்கு விடிய காட்டால அது 8 மணி வரைக்கும் தூங்கிடுறோம்.
1: சரி சரி,
0: இதை மாற்ற முடியல. இது மூணையும் மாற்ற முடியல. மற்ற நிறைய விஷயத்த மாத்திட்டேன்.
1: சரிங்கம்மா, சரி, கால் பண்ணதுக்கு நன்றி. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நான் இதை மாற்றணும் அதை மாற்றணும், சில பேர் மாற்றி முடித்த விஷயங்களையும் சேர்த்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும் போதே நமக்கு கொஞ்சம் ஒரு புது அனுபவமாக இருக்குது. நம்ம பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். மற்றவங்களோட வாழ்க்கையிலேருந்து நம்ம வந்து ஒரு பாடம் கற்றுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் உதவுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரி, நிகழ்ச்சியின் அடுத்த கலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் ஈரோடு சூரம்பட்டி வளத்துலேருந்து இலங்கை பேசுகிறேங்க.
1: இல்லைங்க சார், சொல்லுங்க, நீங்க எதை மாத்தணும்னு நினைக்கிறீங்க? ஏன் மாத்தணும்னு நினைக்கிறீங்க?
2: ஐயா, அந்த எனக்கு வந்து டீ குடிக்கிற பழக்கம் அதிகமா இருக்கு.
1: எல்லாருக்கும் டீ குடிக்கிற பழக்கம் அதிகமா இருக்கு.
2: அதுதாங்க ஐயா, அது வீட்டுல இருந்து கொடுத்து பழக்கிறாங்கல்ல.
1: ஓ ரைட், ஓகே.
2: அதுதான், வேற அடிப்படையில் என்னன்னு கேட்டீங்களா, நம்ம இது வந்து பழகிறது இல்ல.
1: அதாவது அவைலபிலிட்டி அதிகமா இருக்கு, அதிகம் போனா நம்ம கிடைக்கிறதுனால அதிகமா குடிச்ச டீ குடிச்சிடும்.
2: ஒண்ணு இல்லைங்க ஐயா, எனக்கு இரவு நேரத்துல தூக்கம் இல்லைனா கூட எங்க வீட்டுக்காரம்மா எழுப்பி எனக்கு தூக்கம் இல்லம்மா டீ வைப்பாம்பா.
1: ஸோ அப்போ அது வந்து யாரு பண்ற தப்புன்னு சொல்லலாம். நீங்க கேட்கறது உங்களுதுன்னு சொல்லாமா, குடுக்கறது அவங்களுதுன்னு சொல்லாமா?
2: அப்படி இல்லை, இது என்னன்னு கேட்டீங்களா, எல்லாம் டீ குடிச்ச குடிச்சுதான் தூக்கம் தெளியும்பாங்கல்ல.
1: ஆமா, நான் அடுத்த கேள்வி அதான் கேட்கலான்னு வந்தேன். இப்போ
2: டீ குடிச்சா தூக்கம் வரும் அப்படின்னு எனக்கு என்ன வரும், வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா கூட இல்ல போயிட்டு 2 மணி 1 மணிக்கு வரேன்னு வீட்டுல.
1: சார் புதுசா இருக்கு சார், நான் வந்து ஓகே இளங்கோ சார், புதுசா இருக்கு, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இது உங்ககிட்ட இருந்து.
2: இல்ல உண்மையிலேங்க, நாம வந்து நினைச்சுக்கிறது தான் டீ குடிச்சா தூக்கம் வராதுன்னு. நமக்கு மைண்ட் செட் என்னன்னா டீ குடிச்சா தூக்கம் வராது, தூக்கம் போயிடும் அப்ப நாம நினைச்சுக்கிறோம். ஆனா அப்படி இல்ல, எனக்கு வந்து தூக்கம் இல்லைனா கூட எங்க வீட்டுக்காரமா நிச்சயமா, அப்ப அவங்களும் கொஞ்சம் குடிச்சிட்டு நாங்க 2 பேரும் நல்லா தூங்குவோம்.
1: ஓகே,
2: இது என்னன்னு கேட்டீங்கன்னா அடிப்படை திடீர்னு ஒரு மூளை வேலை செய்யல, திடீர்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் இருந்தா கூட ஒரு டீ ஒன்று குடிச்சிடலாம்.
1: ஆமா,
2: அதே மாதிரி எங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வரக்கூடாது நினைப்பேன், நான் வந்து யாராவது கெஸ்ட் வந்தா பரவாயில்ல நினைப்பேன்.
1: நன்றி, கால் பண்ணதுக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொன்னாங்க. ஆனால் நிறைய பேர் சொன்ன ஒரே விஷயம் வந்து டீ அதிகமாக குடிக்கிறேன், ஸோ டீயை குறைச்சிக்கிட்டா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. சரி, யாராருக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து பிடிக்காமல் செய்கிறாங்களோ அதெல்லாமே அவங்கவுங்க ஒவ்வொரு காலகட்டங்களை விட்டுட்டா அவங்களுக்கும் நல்லது, அவங்க உடலுக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சரி, இதோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ நிறைவு பாடலாக வந்து விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலேருந்து ஹொசோனா என்ற பாடல், ஏ ரகுமான் இசையில் விஜய் பிரகாஷ் மற்றும் சூசைன் பிளேஸ் இணைந்து பாடிய பாடல். ஸோ இத்தோடு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்து திரைக்காணம் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே பிரகதீஷ்.

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் பொதுத்துறை வங்கிகளின் 2 நாள் கூட்டத்தை இன்று தொடங்கி வைத்தார். முன்னாள் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் கவனஈர்ப்பு தீர்மானம் தொடர்பாக அமைச்சர்கள் அளித்த பதில் திருப்திகரமாக இல்லை என்று கூறி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் கடந்த 100 நாட்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்கியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதற்கான பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தொடக்கி வைத்தாா்.

0: சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 114,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், தில்லி, உத்தராகண்ட் அணிகள் வெற்றி பெற்றன. கலையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இலங்கை முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்புக்கு 90 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:02. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: நேர்கிலினி தர்த்தியாபா ஜஞ்சத்திய கிராம் உத்கர்ஷ் அபியான் திட்டம் குறித்து சுற்றறிக்கை கேட்கலாம்.
3: மலைவாழ் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலைமையை உயர்த்துவதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள திட்டம்தான் பழங்குடியின மக்கள் வாழும் குடியிருப்புகளை பெரும்பான்மை கிராமங்களுக்குள்ளும் வளர்ச்சி நோக்கி முன்னேறும் மாவட்டங்களின் வரிசையிலும் கொண்டுவர திட்டம் வகுத்து அதன் அடிப்படையில் 63,000 கிராமங்களின் கீழ் 5 கோடி பழங்குடியினர் பயனடைகின்றனர். இந்த திட்டம் பழங்குடியின விவகாரத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் அமல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டமானது ஏற்கனவே அமலில் உள்ள பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் PM ஜன்மன் என்ற திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு பழங்குடியின பகுதிகளில் அடிப்படை வசதிகளை கொண்டு வருவது, குறிப்பாக பாதிப்புக்கு உள்ளாகும் மலைவாழ் பழங்குடியின குடியிருப்புகளில் தேவையான வசதிகளை நிறைவேற்றுவது என பல செயல் திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதிகளவில் பழங்குடியினரை கொண்டுள்ள மாநிலங்கள் இந்த திட்டங்களினால் பயனடையும் என மத்திய அரசு நம்புகிறது. பெரும்பாலான மலைப்பகுதிகளில் பழங்குடியின மக்களுக்கு போதிய வசதிகள் கிடைக்கப்பெறாத காரணத்தினால் பகவான் பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த தினத்தில் அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் PM ஜன்மன் திட்டம் கொண்டுவரப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மட்டும் சுமார் 25% மக்கள் பழங்குடியினர்கள் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டங்களினால் விரைவான நிதி ஒதுக்கீடு ஏற்படுத்தப்படுகிறது. மேலும் இதனால் பயணிக்க கடினமான பகுதிகளிலும் தேவையான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க வாய்ப்பு கிடைக்கிறது. இதனோடு கூடவே நில சீரமைப்பு விதிகளும் இயற்றப்பட்டுள்ளன. நில நிர்வாகம், நகர திட்டமிடல் மற்றும் பயன்பாடு போன்றவை நகர்ப்புறங்களில் மட்டுமல்லாது கிராமப்புறங்களிலும் மேம்படுத்தப்படுகிறது. கிராம பகுதிகளிலும் நிலப்பதிவுகள் முறைப்படுத்தப்படும். இதற்காக நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தியுள்ளது. இதுபோன்ற பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் ஏகலவ்யா மாதிரி பள்ளிகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதனால் தொலைதூர பழங்குடியின பகுதிகளிலிருந்து வரும் மாணவர்களுக்கும் இவை பெரும் பயனளிக்கக்கூடியதாக அமைகின்றன. இனி தங்களுக்கும் நல்ல கல்வி தாங்கள் வசிக்கும் பகுதிகளிலேயே கிடைக்கும் என்பதால் அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனோடு மட்டுமல்லாமல் உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளும் நிதி ஒதுக்கீடும் அளிக்கப்பட்டுள்ளன. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான நலத்திட்டங்களை உருவாக்குவதற்கு நிதி ஒதுக்கீடு சுமார் 3,000 கோடியிலிருந்து சுமார் 6,000 கோடி வரை உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம் யோஜனா திட்டத்திற்கான நிதி சுமார் 300 கோடியிலிருந்து 1,000 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் துறைகள் ரீதியாக தனி கவனம் செலுத்தப்படுகிறது. கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் பழங்குடியின மக்களுக்கு போதிய ஊக்கத்தை அளித்து அவர்களுக்கு சலுகைகளை உருவாக்கித்தர மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. பல சமூக சிந்தனையாளர்களின் பார்வையில் இந்த திட்டமானது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பழங்குடியினர் வசிக்கும் கிராமங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதற்காக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதால் மலைவாழ் சமூகங்களுக்கும் அனைத்து விதமான வாய்ப்புகளும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. பழங்குடியின மக்களின் நலவாழ்விற்கு உதவும் தன்னார்வ அமைப்புகளுக்கும் தேவையான உதவி, தொழில் தொடங்க முதலீடுகள், பழங்குடியின மக்கள் தயாரித்துள்ள கைவினைப் பொருட்களை சந்தைப்படுத்துவது போன்ற பல விஷயங்களில் அரசு உதவி அளித்து வருகிறது.
2: நேர்களிதுரை கேட்டது தர்த்தியாபா ஜந்தத்திய கிராம் உத்கர்ஷ் அபியான் திட்டம் குறித்த சிற்றுரை.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

0: 12 மணி 7 நிமிடம் ஆகிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் நினைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே, உங்க கூட நான் உங்க அன்பு சகோதரர் ஜெய் சஞ்சய். நிகழ்ச்சியோடைய இந்த நேரத்தில் வந்து உங்களுக்காக ஒரு குவஷனையும் கொண்டு வந்திருக்கேன். சொல்லலாம், பெண்கள் நீங்கள்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2986003 8 மற்றும் 2952050554 முன்னிணைப்பாக 044 அப்படின்ற இணைப்பு எண்ணை சேர்த்து கொள்ளலாம். என்ன க்வெஸ்சன் கொண்டு வந்திருக்கீங்க சஞ்சய் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு விஷயம் அது என்ன, அதுதான் வந்து இந்த ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்கள் கூட நான் பேச போகிறேன். ஓகே, நிகழ்ச்சியுடைய முதல் காலரும் வந்துட்டாங்க. யார் எங்க இருந்து வராங்கன்னு பாக்கலாமா? வணக்கம் கலாமா, முதல் காலராவே வந்துட்டாங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா டக்கரா இருக்கேன். எப்படி போகுது மத்தியான நேரத்துல சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஓகே, லீவ் போட்டு கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம்.
1: தண்ணி
0: பாய்ச்சறீங்க, செடிக்கு தண்ணி ஊத்துறீங்க, அப்புறம்
1: அப்புறமேட்டு எனக்கு லவ் பேர்ட் இருக்கு சார், அதுக்கு லவ் பேர்ட், அதுக்கு அம்மா இடம் போட மாட்டாங்க, நான் தான் அழகா போடுவேன்.
0: பறவைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவீங்க,
1: அதுக்கு உணவு போட மாட்டோம். அப்புறம் வந்து மீன் இருக்கு, நமக்கு மீன் இருக்கு, அது பார்த்து கிளீன் பண்ணுவேன்.
0: எடுத்துமே புரியல, வாழ்த்து சொல்லிட்டு இந்த நேரத்துல இது வந்து மத்தவங்களும் கேட்டு ஃபாலோ
1: பண்ணனும்.
0: அவங்க ரொம்ப பாவம் அப்படின்னு நீங்களே வந்துட்டு சொல்றீங்க. ஆனா இந்த விஷயத்துல நீங்க சொல்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். பறவைகளுக்கு வந்து சாப்பாடு போடணும், ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி ஒரு உயிர் தான். ஏன்னா உலகம் ஃபுல்லா சுத்தி வர்றாங்க, அந்த பறவைகளுக்கு கொஞ்சம் தானியமோ இல்ல தண்ணியோ கொடுக்கணும்னு உங்க மூலமா நான் சொல்றேன்.
1: சொன்னீங்கல்ல,
0: அதுக்காகவே நம்ம கண்டிப்பா செஞ்சிருவோம். நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்க கருத்தை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி
1: சார். உங்க வாய்ஸ் சார்,
0: சாரி,
1: உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு.
0: என் வாய்ஸ் நல்லா இருக்கு, ரொம்ப நன்றிமா, நன்றி. உங்களுடைய இந்த பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்பா.
0: வணக்கம் மேம், யாரிங்கிறது பேசுறீங்க? பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி. ஓகே, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு விஷயம் அது என்ன?

0: ரெகுலரா செய்யக்கூடியது வந்து பாட்டு எழுதுறது, விழிப்புணர்வு பாட்டு எழுதுறதுதான்.
1: பாட்டு எழுதுறது?
0: ஆமா, கவிதை எழுதுவேன், விழிப்புணர்வு பாட்டு எழுதுவேன். என் மனசுல என்னென்ன படுதோ டக்கு டக்குன்னு எழுதிடுவேன்.
1: மனசுல தோன்றது எழுதுறதுன்றது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். நம்மளுடைய சந்தோஷம், சோகம், கோபம்,
0: நம்ம மனசுல டக்குன்னு ஏதாவது ஒரு மின்னல் மாதிரி ஒரு அழகான வரிகள்லாம் வரும்.
1: ஆமா, மின்னல் அப்படியே எழுதி வச்சுப்பீங்க போல இருக்கு நோட்ல.
0: இல்ல, அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு வராதுப்பா அது, அடுத்த நிமிஷம் மறந்துடும். ஆனா எழுதிட்டோன்னு வைங்களேன், பிறருக்கு சொல்றதுக்கு, வானொலியில பேசுறதுக்குலாம் ரொம்ப உதவியா இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, உலகம் இனிது, அவர்கள் சிந்தனைகள் புதிது, நம் ஆசைகளை அவர்களிடம் புகுத்துவது கடிது, அவர்கள் உலகத்துக்குள் நாம் செல்வது அரிது, குழந்தைகள் மனதை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு தெளிவு, கைபேசியிலே அவர்களை விடுவது கொடிது, நன்மை தீமைகளை அவர்களிடம் கொண்டு செல்ல நமக்கு வேண்டும் தெளிவு அப்படின்னு எழுதுவேன்.
1: பரவாயில்ல, இவ்வளோ அற்புதமாக இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் இவ்வளோ அழகான ஒரு கவிதை. அதுவும் இல்லாமல் இந்த கவிதை வந்துட்டு அழகாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான விழிப்புணர்வை கொடுக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அற்புதமாக இருக்குமா.
0: ஆமாம், இந்த மாதிரி தான் காசு, இப்போ காசு போன நிறைய புழக்கம், பிறருக்கு உதவி செய்ய தயக்கம், விவரங்களை யாரிடம் சொல்லாமல் மயக்கம், உறவுகளை உறவுகள் படுத்தி விடுவார்களோ என்ற தயக்கம், அடுத்த நிமிடம் நமக்குள்ள என்னென்ன குழப்பம், இவர்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய விளக்கம் அப்படின்னு எழுதுவேன்.
1: நீங்க கவிதைகள்ல ஒரு கலங்கரை விளக்கம்னு நான் சொல்றேன்.
0: ரைம்ஸோட எழுதி அதை படிக்கும் போது எனக்கு இருக்கிற ஆனந்தம் இருக்கு பத்தியெல்லாம், அதை வானொலியில சொல்லி அது பாராட்டு பெறும்போது நான் எனக்கு ஆனந்தப்படுறேன். எங்கப்பா இவங்களுக்கு ஒரு பாடல்களும் அந்த வரிகளை போட்டு மாற்றி, சினிமா பாடல்களை என்னுடைய வரிகளை போட்டு எழுதுவேன். வானொலியை பத்தி தான் நிறைய எழுதியிருக்கேன். இது ஒரு ஆகாஷவாணி அப்படின்னு சொல்லிட்டு, ஆகாசவாணியை பத்தியும், வானொலியினே ஏறா இருந்திட கொடுத்து நாமும் வைக்கணுங்கிற பாடல், இப்படி வானொலியை பத்தினு ஏகப்பட்ட பாடல் எழுதியிருக்கேன் அப்பா.
1: சூப்பர்மா, உங்களோட கருத்தை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க அப்பா, வாய்ப்பு கொடுத்தமேக்க.
1: வணக்கம் ரெயின்போ.
2: பட்டாபிராம் கலையரசி.
1: பட்டாபிராம் கலையரசி, ஓகே. உங்க வானொலியோட ஒலியை கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பொழுதுபோக்கு விஷயம்
2: என்ன? சாப்பாடு போடலாம், ஒரு துவையல் பண்றது, பச்சடி பண்றது, பருப்பு பொடி வகைகள், தனியா பொடி, பருப்பு பொடி, கருவேப்பில பொடி, அந்த மாதிரி வெரைட்டியா பண்ணி வச்சிருவோம்.
1: இப்படி எல்லாம் வெரைட்டியா பண்ணி பிசினஸ் ஆரம்பிக்கலாமே, சூப்பரா இருக்கும்ல.
2: அப்படியெல்லாம் அப்படி அதெல்லாம் எங்க வீட்டுல ஒருத்தர் சம்பாதிக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்ல. நாலு டிகிரி படிச்சுட்டு சும்மா தான் உட்காந்துருக்கேன். நான் ஜேர்னலிசம் கூட முடிச்சுட்டேன், அதெல்லாம் வேலைக்கு எல்லாம் போக வேண்டியது இல்ல. ஏன்னா அவர் கவர்மெண்ட் ஜாப்பா, அது அந்த காலத்தால 13 வருஷம் கேப் எங்களுக்கு. அவங்க 45 பிறந்தது, நான் 58 பிறந்தவங்க. அவங்க அப்படியே சொல்லிட்டாங்க, நீ என்ன படிச்சாலும் எப்படி எவ்வளவு எம்சில் போய் பிஎஸ்சி போனாலும்
1: அடையற அந்த சந்தோஷத்தை பாக்குறதே ஒரு தனி இன்பம் இல்லையா?
2: ஆமா, நல்ல வீட்டுல பாக்குறப்போ சுடக்குள்ள சாதம் போட்டு பொடியை போட்டு எண்ணெய் அப்படியே கை நிறைய ஊத்தி அப்படியே பிணைஞ்சு கையில உருட்டி போட்டா அப்படி சாப்பிடணும் கொஞ்சம் சொல்லுவாங்க.
1: சொல்றத பார்த்தா எனக்கு நாக்கில எச்சி ஊறுதுங்க. நான் எப்படியாவது சாப்பிடணும், பட்டாபிராமுக்கு வந்து சாப்பிடுறேன்.
2: ஆமா கண்டிப்பா வாங்க, ரெடியா தான் இருக்கு.
1: ஓகேமா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்க கருத்தை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி, நன்றி.
1: பாத்தீங்களா, நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பொடி நறுக்கி போடணும், எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போடணும், பறவைகளுக்கு உணவு கொடுக்கணும், கவிதை எழுதுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய விதமா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-00-38 மற்றும் 295-2-0-55-4. முன்னினைப்பாக 0-4-4 அப்படின்ற இணைப்பெண்ணை சேர்த்து கொள்ளலாம். ஸ்நேகிதியை திரைப்படத்திலிருந்து சித்ரா சுஜாதா இருவருடைய குரலில், வித்யாசாகருடைய இசையில ஒரு சூப்பரான சாங் இஸ் ஆன் த வே. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சம்ம தூளே.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை தீநகர் பனைகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
3: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
2: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
3: இப்பதான் 0 எப்படி கொடுக்க முடியும்?
2: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.

0: கண்டிப்பா. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: August 21st சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

0: 12:22 ஆகிட்டு இருக்கு. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில உங்க கூட நான் உங்க அன்பு சகோதரர் சஞ்சய் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு விஷயம் என்ன அப்படின்றதுதான் இந்த ஷோக்கான ஸ்பெஷல் க்வெஸ்சனா நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண்கள் நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள், இது பெண்களுக்கான ஷோன்றதுனால 298600038 மற்றும் 295205544 முன்னிணைப்பாக 044 அப்படின்ற இணைப்பு என்னை சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க. அதாவது பறவைகளுக்கு உணவு அளிக்கிறது, மற்றவங்களுக்கு வந்து பொடி கொடுக்கறது, அதே மாதிரி கவிதைகள் வரையறது, கட்டுரைகள் எழுதுறது அப்படின்னு தான் நம்ம இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்றத வந்து நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. பறவைகளை பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மளும் பறவைகள் எங்கே போனாலுமே வந்துட்டு நிறைய நல்ல கருத்துக்களை சொல்லிக்கிட்டே போகணும் இல்லையா? நிகழ்ச்சியுடைய அடுத்த காலரை நோக்கி போகலாமா? வணக்கம் ரெயின்போ. வணக்கம். நீங்க போன் எடுத்து டயல் பண்ணும்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்த கண்டிப்பாக வச்சிருக்கணும். ரிங் போயிட்டே இருக்கும், அந்த ரிங்கை இருந்துக்கோங்க. அவங்க எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஹோல்டுலலாம் வைக்க வேண்டாம். நீங்க ரிங் போயிட்டே இருக்குதுன்னா ஓகே, உங்களுக்கான லைன் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா நாங்கள் லைன் எடுப்போம். எடுத்தோன்னா உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க அந்த அதிர்ஷ்டசாலி எங்க கூட நீங்க உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணலாம். நிகழ்ச்சியுடைய அடுத்த காலருக்கு போகலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே,
1: அந்த படங்கள்லாம் குடுத்துருவாங்களா ஜாயின் பண்ண சொல்லி, அத மாதிரி இதுவும் வரவேணாம்.
0: இது சூப்பரா இருக்குமே.
1: ஆமா, அத மாதிரி செய்வேன். அப்புறம் வந்து பழைய நினைவுகளுக்காக இந்த ஆல்பம் எல்லாம் வச்சிருப்பேனா? திருமண ஆல்பம் அதுக்கு முன்னாடி எடுத்தது, அதெல்லாம் எங்க குழந்தைங்க வளர்ந்தது எல்லாமே இருக்குமா, எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒண்ணுன்னா அப்போ இப்படி இருந்தோம் இப்ப இப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நம்ம அது பழைய நினைவுகளை அப்படியே தட்டி விடுறேன்.
0: மலரும் நினைவுகளே அப்படின்னு இருக்குமா?
1: ஆமா ஆமா, அப்படியே பழைய நினைவுகளை தட்டி விடுவேன். அப்போ உள்ள போட்டோக்கு நம்ம இப்ப எல்லாமே செல்போன்ல தானே எடுக்கிறோம், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ, அந்த நம்ம சின்ன பிள்ளைல எப்படி இருந்தோம், எங்க சின்ன எங்க பசங்க சின்ன பிள்ளைல எப்படி இருக்கு, அது இப்ப எவ்வளவு பரிமாணம் மாறி இருக்கு. அந்த ஊர்லாம் பாக்கும்போது அந்த ஊர்ல எடுத்த போட்டோ எல்லாம் வச்சிருக்கேன் நான், எல்லாமே திருமண நினைவு எல்லாமே வச்சிருக்கும் போது அந்த போட்டோ பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு
0: அந்த சந்தோஷத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளவு சின்ன பசங்களா இருந்துட்டு வாழ்க்கையுடைய சுழற்சியில நம்ம காலத்துடைய கட்டாயத்துல இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துட்டு நிறைய பொறுப்புகளை நம்ம அடையறோம் இல்லையா அப்படின்னு.
1: இந்த கால மாற்றத்துல நம்ம எப்படிதான் வளர்ந்தது, அந்த வளர்ச்சியை பாக்கிறோம் பாத்தீங்களா,
0: பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோல இருந்து இப்ப கலர் போட்டோ ஹெச்டிக்கு வந்துட்டோம்.
1: திருமணம்னா இப்படிதான் இருக்கும், எல்லாரும் பண்ணி இப்பதான் ரிசப்ஷன் முன்னாடி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அப்ப ரிசப்ஷனே கிடையாது.
0: ஓ அப்படியா?
1: ரிசப்ஷன் கல்யாணம் முடிஞ்ச உடனே சாப்பாடு வைப்பாங்க, மத்தவங்க சாயந்தரம் வீட்டுல வந்து குடுப்பாங்க, அந்த மொய் எழுதுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, வீட்டுல வந்து குடுத்துட்டு வெத்தலை வந்து சாம்பளத்துல வச்சிருப்பாங்க, அதை எடுத்துட்டு அப்படியே போவாங்க, எதுவுமே கிடையாது அப்பம்லாம்.
0: ஆனா சாப்பாடுன்னு ஒண்ணு அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்குல்ல, அதுதான் முக்கியம் நமக்கு.
1: மூணு நாளே போடுவாங்கப்பா அப்ப சாப்பாடு.
0: மூணு நாளைக்கு போடுவாங்களா?
1: அப்ப
0: அந்த காலத்துல பிறந்தவங்க நிறைய பேர் லக்கியா இருப்பாங்க போல இருக்கு.
1: அது வந்து அங்க வந்து வண்டவமே கிடையாது அப்பெல்லாம். எங்க வீட்டு திருமணம் நடக்குன்னா அது சுற்றில வீட்டுங்கள சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாத்தையும் ஒதுங்க வச்சிருவாங்க, ஒதுங்க வச்சு சாப்பாடு அங்கதான் நடக்கும். இன்னொன்னு எங்களுக்கெல்லாம் 1 மணி 2 மணிக்கு திருமணம் நடந்திருக்கு எங்க ஊர்ல எல்லாம்.
0: 1 மணி 2 மணினா பகல், 1 மணி 2 மணியா
1: நைட்டு அப்ப சாப்பாடு போடுவாங்க பாருங்க, எல்லாரும் கலந்து சாப்பிடுவாங்க. அப்படி அந்த திருமண வீட்டுல அந்த நிகழ்ச்சியில

0: சாப்பிடுறதா அவ்வளவு ஆர்வமா இருக்கும்.
1: தேவாமிரதமா வேற இருக்கும் சொல்லிட்டீங்க வேற.
0: ஆமா 80, 95, 96 அப்படிதான் வீட்டுலதான் நடக்கும்.
1: ஓகே, இது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா.
0: ஏன்னா அந்த முற்றோருக்கெல்லாம் முற்றத்திலேதான் பந்தல் போட்டு அங்கேயேதான் எல்லாமே நடக்கும். அதெல்லாம் வச்சிருக்கேன் அதுக்குதான்.
1: பந்தல போட்டு கோலம் போட்டு நாதஸ்வரம் ஊத அவங்க வந்துட்டு சாப்பாடு இலை பரிமாற இவங்க மணமகனும் மணமகளும் பார்த்து சிரிக்க வெக்கத்துல
0: அந்த பந்தல்
1: கலகலன்னு இருக்கு.

0: அவங்க வந்துட்டு
1: ஆமா
0: சாப்பாடு இலை பரிமாற இவங்க மணமகனும் மணமகளும் பார்த்து சிரிக்க வெக்கத்துல
1: அந்த பந்த அந்த பந்தல்ல
0: கலகலன்னு இருக்க.
1: நாலு முக்கில வாழைப்பழம் அப்படியே பல மாதத்து தொங்கும் மாதிரி வச்சிருப்பாங்க. அது மாதிரி ரொம்ப இன்னும் அந்த நினைவுகள் எல்லாம் நம்மளுக்கு மறக்கவே முடியாது.
0: கண்டிப்பாமா, உங்களுடைய இந்த கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி.
0: பாத்தீங்களா, மலரும் நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த காலத்துல திருமணம் அப்படின்றது வந்து உங்க வீட்டு திருமணம் எங்க வீட்டு திருமணம் இல்லை, திருமணம் ஓ உங்க பையனுக்கு திருமணமா, ஓ உங்க பொண்ணுக்கு திருமணமா, இது என் வீட்டு கல்யாணம் மாதிரி நான் நடத்துறேன் அப்படின்னு நெய்பர்ஸ் நிறைய பேர், அதாவது அண்டை வீட்டாரு எல்லாருமே வந்து நிற்பாங்க நமக்காக. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நிற்கிறாங்க. ஆனால் நம்ம இப்போ மண்டபத்தில் நடத்துறது நல்ல ஸ்பெஷலாக நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு பண்ணுறோம். அப்போலாம் வந்துட்டு அந்த மாதிரி எந்த எஃபெக்ட்ஸும் கிடையாது, எந்த ஒரு பாட்டு கச்சேரி டிஜே எதுவுமே கிடையாது இல்லையா. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் கூடி பாட்டு போட்டி நடத்துவாங்க. அதில் நல்லா பாடுறவங்களை வந்துட்டு மேடை ஏற்றி அவங்க வந்து பாடுவாங்க. அந்த பாட்டை கேட்டுட்டு நம்மளும் வந்துட்டு அசை போட்டு போயிட்டே இருப்போம். நிகழ்ச்சியுடைய அடுத்த காலர் நோக்கி போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. ஸ்டே டியூன். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ
0: ஹலோ,
2: நங்கநல்லூர்ல இருந்து ஜானகி ஸ்ரீனிவாசன் பேசுறேன்.
0: நங்கநல்லூர்ல இருந்து ஜானகி ஸ்ரீனிவாசன். ஓகே, உங்க ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு விஷயம் என்ன?
2: போர் அடிக்கிறதுன்னு இருக்காது, நான் கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டேன், வேலை பண்ணிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு வேலை, நான் வந்து பீச்ல எல்லாம் நிறைய பொம்மைகள் எல்லாம் போடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்ன காலர் ஒருத்தர் பேசினாங்களே, அத மாதிரி நாங்க பழைய காலத்துல எங்க சமூகம் எல்லாம் அவ்வளவு வேலை அவ்வளவு இதுவா பண்றாங்களே இந்த வயசுக்கு நினைச்சுட்டேன். இப்ப எனக்கும் 76 வயசு ஆகுது, உட்கார மாட்டேன் ஒரு வேலை, எல்லா வேலையும் ஒத்தரையும் விட மாட்டேன். சமையல்ல இருந்து எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருப்பேன்.
0: எனக்கு உங்களை சகலகலாவல்லின்னு சொல்லலாம் போல இருக்கு அப்படின்னா இல்லையா.
2: எல்லாம் எல்லா வேலையும் ஒண்ணு விட மாட்டேன் ஒத்தரையும், சமையலுக்கு மேல் காலையில இருந்தே. ஏன்னா என்ன ஒரு எல்லாம் ஒரு ஒரு ஒண்ணும் கிடையாது, நம்ம வந்து போர் அடிக்காம பண்ணினோம்னா எந்த வேலையுமே நமக்கு சமம் கிடையாது.
0: இந்த விஷயத்தை கண்டிப்பா நோட் பண்ணணும்.
2: சமம்னு எடுத்தனாதான் சமம் அசிரமம்.
0: பீட்ஸ்ல என்ன மாதிரி பொம்மை எல்லாம் பண்ணிருக்கீங்க?
2: நிறைய பண்றேன் நான் பொம்மை. நவராத்திரியில அவ்வளவு இது வச்சிருக்கேன், ஒரு சிப்பு வந்து கூட நீங்க பாருங்க.
0: கண்டிப்பா
2: நவராத்திரி போது. என்ன
0: நங்கநல்லூர்ல இருந்து ஜானகி ஸ்ரீனிவாசன். ஓகே, கண்டிப்பா இதை நான் நோட் பண்ணிக்கிறேன். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா உங்களை வந்து சந்திக்கிறேன்.
2: ஆமா வாங்க, கண்டிப்பா வந்து பாருங்க. நிறைய வீடோபதேசம், பல்லக்கு, ஆஞ்சநேயர், ஸ்ரீனிவாசர், அலமேலு மங்கத்தாயார், எல்லாம் நிறைய போட்டிருக்கேன்.
0: இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த கலை படைப்புன்றது வந்து இந்த நேரத்துல கண்டிப்பா நோட் பண்ணி ஆகணும்.
2: அப்புறம் பெயிண்டிங் எல்லாம் பண்றேன், நிறைய கிளாஸ் எல்லாம் கூட போயிருக்கேன். அப்பதான் நான் வந்து டிவிஎஸ்ல ஒர்க் பண்றேன், 30 வருஷம் சர்வீஸ் அக்கௌண்ட்ஸ்ல. எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் மணிபொம்மெல்லாம். இப்ப கூட ஒரு குழந்தைகள் 2-3 வந்து கத்துனதுல.
0: நீங்க ஆன்லைன்ல சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்டா வரதுக்கு நான் ரெடியா இருக்கேன்.
2: எனக்கு அது எல்லாம் எப்படின்னு தெரியாது.
0: ஆன்லைனே தெரியலனாலும் பக்கத்துல இருக்கிறவங்க வச்சு கூட கேட்டு பண்ணிக்கலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். நீங்க சொல்றது பார்த்தா எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது. ஏன்னா இந்த பீட்ஸ் வச்சு பண்றது எல்லாம் நான் ரொம்ப ரேரா தான் பாக்குறேன். இப்போலாம்
2: சங்கு சக்கரம் எங்கத்துல வந்து திருநாமங்கள் எல்லாம் போட்டு அது பண்ணுவாங்க. அத மாதிரி 4 போட்டு ஒரு பாரின்னு கூட அமைச்சிருக்கேன் எங்க சின்ன மருமகளோட அக்காக்கு.
0: சூப்பர் சூப்பர்.
2: அங்க கண்ணாடி உடையாம இருக்கிறதுக்கு வேற ஏதோ ஒரு மைக்கா இது இருக்காமே,
0: ஆமா
2: பிரேம் போட்டு, அது பிரேம் போட்டு அதுல அமைச்சிருக்கேன் உங்களுக்கு.
0: சூப்பர்மா சூப்பர்மா,
2: ரொம்ப ஆசையா இருந்தது தரணும் அப்படின்னுட்டு.
0: கண்டிப்பா இது கேக்குறவங்க எல்லாருமே கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணி இந்த கலையை வந்து மீட்டெடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா ரொம்ப போர் அடிக்குதுன்னா இதெல்லாம் செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும்ல.
2: நங்கநல்லூர் வந்தா எங்க வீட்டு நம்பர் 22 அயோத்தியா ஸ்ட்ரீட்.
0: ஓகே ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஜானகி இருக்கும் இடம் அயோத்தியா ஸ்ட்ரீட்.
0: ஆமா ஜானகி இருக்கு, அந்த ஜானகி அயோத்தியாவில் இருந்தார், இந்த ஜானகியும் அயோத்தியாவில் தான் இருக்கிறார்.
2: பக்கத்திலேயே நரசிம்மர் கோவில், எங்க இதுல பக்கத்து தெருவிலேயே நரசிம்மர் கோவில்.
0: கண்டிப்பாமா கண்டிப்பாமா, ஒரு நாள் வந்து சந்திக்கிறேன். நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்க கருத்தை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: பொம்மையும் அதாவது பொம்மைகள் மாதிரி நிறைய பண்றேன். நான் சின்ன நாய் ஒட்டகம் எல்லாம்.
0: ஓகேம்மா ஓகேம்மா, கண்டிப்பா ஒரு நாள் வந்து சந்திக்கிறேன். நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்க கருத்தை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: தேங்க்யூ.
0: நிறைய விஷயங்கள், நிறைய கலை சார்ந்த விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா. தொடர்ந்து நம்ம பேசலாம். ஒரு சின்ன விளம்பர இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீ.

0: குரலில் தாமரையோட வரிகளில் ஹாரி ஜெயராஜ் அவர்களோட இசையில் வந்துக்கிட்டே இருக்க ஒரு அழகான பாடல். ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக், பிரேக்குக்கு அப்புறம் கேட்கலாம். இங்கே எல்லாமே சமதூல.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: August 21 சென்னை தி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்,
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: August 21 சென்னை தி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

0: ஒவ்வொரு மணி நேரமும் 5 10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வெச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: இது கதை இல்ல, நிஜம்.
3: ஏங்கா இந்த நாய் காலையில இருந்து பாக்குறேன் அழுதுட்டே இருக்கு.
4: தெரியலப்பா, நானும் கடை போட்டதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்கேயேதான் சுத்திக்கிட்டு இருக்கு.
5: டேய், இங்க பாடுறா, இந்த குழிக்குள்ள ஒரு குட்டி நாய் விழுந்திருக்கு.
6: பாவம் எல்லாம், அதுக்கு கால எல்லாம் அடிபட்டு இருக்கு.
7: உடனே எடுக்கலாம், வாங்க.
5: அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு வாங்க.
7: அப்படிதான், பொறுமையா தூக்குங்க.
3: அப்பாடா, எப்படியோ தூக்கியாச்சு.
6: நல்ல வேலை காப்பாத்திட்டாங்க.
7: ஏய், சூப்பர்.

0: இந்த உலகம் நம்முடையது மட்டுமல்ல, விலங்குகளை பாதுகாப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அக்கறையோடு சொல்றது நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: August 21 சென்னை டிநகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
3: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
4: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
3: செம்ம டேஸ்ட்.
4: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: August 21 சென்னை டிநகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

12:41 ஆகிட்டு இருக்கு. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய ஒரு பொழுதுபோக்கான விஷயம் என்ன அப்படின்றத பத்தி தான் நான் அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கேன். 2986008 மற்றும் 2952050

0: 5 4 அப்படின்ற ரெண்டு மொபைல் ரெண்டு லேண்ட்லைன் நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணலாம். 0444 அப்படின்ற இணைப்பு என்னை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஓகே, நிகழ்ச்சியுடைய அடுத்த காலர் நோக்கி போகலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: ராஜலட்சுமி, வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: ராஜேஸ்வரி ஃப்ரம் வெஸ்ட் மாம்பலம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: நான் சூப்பரா இருக்கேன். எப்படி போகுது?
1: சொல்லுங்க,
0: எப்படி போகுது உங்க லைஃப்?
1: எங்க லைஃப் ஜம்முன்னு போகுது. அதுவும் இந்த எஃப்எம் ஒன்னு இருக்கிறது வந்து ரொம்ப எனக்கு வசதியா இருக்கு.
0: ஏன்?
1: ஏ, அந்த ப்ரோக்ராம் எல்லாமே நல்லா அந்த தொகுத்து வழங்குறது. ஒரு ஒரு ப்ரோக்ராமுமே அந்த டாபிக் எப்படி தான் கண்டுபிடிப்பீங்கன்னு தெரியல. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குதா. அதில் அந்த பங்கு பெறத்துக்கு முடியுதோ முடியலையோ ட்ரை பண்ணி பார்ப்பேன். கிடைக்கலனாலும் அதுக்காக கவலைப்படுறது இல்லை சார், அடுத்ததில் நம்ம பேசிப்போம். அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளும் அதை ட்ரை பண்ணுவேன். ஏதாவது இந்த வாக்கியம் சொல்றது, இந்த இது எழுதுறது, அது மாதிரி. அதனால எனக்கு ரொம்ப அந்த பொறிக்கை எனக்கு இந்த எஃப்எம் தான் ரொம்ப எனக்கு ஒரு இதாக இருக்குது. சின்ன வயசுல இருந்தே ரேடியோ
0: கேட்பேன்.
1: அதுவும் இந்த நைட்டு நேயர் ஒரு பொண்ணு லெட்டர் எழுதி போட்டெல்லாம் கேட்கறது அந்த காலத்துல.
0: ஓகே,
1: அது மாதிரி 10-11 வரைக்கும் நைட்டு பாடும். அந்த அப்பெல்லாம் வந்து எஃப்எம் கிடையாது, அது ஏதோ சென்னை வானொலி நிலையமா, அது ஏதோ அந்த வானொலி நிலையம்னு ஒன்று இருக்கும்.
0: ஓகே,
1: அதுதான் அதுல கேக்குறது. இப்ப இந்த எஃப்எம் தான் விடிய விடிய இருக்குதா, அது ரொம்ப ஒரு வரப்பிரசாதம்னு தான் நான் நினைக்கிறேன்.
0: ஓகே, உங்களுக்கு போர் அடிச்சது அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய இந்த பொழுதுபோக்கான விஷயம்னா அது இதை சொல்லுவீங்களா?
1: இது வந்து அன்றாட வாழ்க்கையில இது ஒரு இது. போர், ரொம்ப போர் அடிக்குதுன்னா என்ன பண்ணுவேன்னா, சரி நின்னுட்டு பக்கத்துலதான் மார்க்கெட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக காய்கறி பழம் பூ அது மாதிரி வாங்கிட்டு வந்து அதை எல்லாத்தையும் பிரித்து வச்சு அதை ஒரு கணக்கு பார்க்கறது, அதை அழகு பார்த்துட்டோம்னா அது ஒரு மனசுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும், மைண்டுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும்.
0: காய்கறிகளை பார்த்து மனசு அமைதியாகும். இது புதுவிதமான ஒரு மெத்தடாக இருக்குது, இதையும் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கிறேன்.
1: குடும்பம் பண்றவங்களுக்கு இது அவசியம், இது உபயோகப்படும் சார். இது அதுல வந்து ஒரு மனசு நம்மளுக்கு ஒரு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாட்டு சாமான பார்த்தா ஒரு ஆசைப்படுற மாதிரி, அதுவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற காய்கறிகளை போய் பார்த்து வாங்கிட்டு வந்து வைக்கும் பொழுது அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அதை விட எல்லாத்த விட என்னன்னா, எது எப்படி இருந்தாலும் இருக்கட்டும்னுட்டு அப்படியே பேசாத போய் பிடிச்ச பாட்டை டிவிலையோ ரேடியோலயோ கேட்டுக்கிட்டு புஸ்தகம் எல்லாத்தையும் படிச்சுட்டு பீர்பால் கதை புஸ்தகம் எடுத்து லைப்ரரி
0: பீர்பால் கதைகள். ஓகே,
1: அந்த குட்டி குட்டி கதையை அத மாதிரி படிக்கும் பொழுது நம்மளை மீறி தூக்கம் வந்துடும். அந்த ஒரு ஹாஃப் அன் அவர் தூங்கி எழுந்திருச்சோம்னாலே ஒரு புத்துணர்ச்சி நம்மளுக்கு கிடைச்சிடும், போர் அடிக்கிறத மறந்துடும்.
0: ஓகேம்மா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்க கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: எனக்கும் ரொம்ப சந்தோஷம் சார், நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: பெரும்பாக்கம் வனஜா.
0: பெரும்பாக்கம் வனஜா, ஓகே. போர் அடிக்குது அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய பொழுதுபோக்கு விஷயம் என்ன?
2: போர் அடிக்குதுன்னா எனக்கு போர் அடிக்காத முக்கியம் முதல்ல.
0: அது எப்படி போர் அடிக்கும்
2: அப்படின்னா, சப்போஸ் அந்த மாதிரி போர் அடிச்சதுன்னா என்ன பண்ணுவோம்னா, இந்த யூடியூப்ல வந்து என்ன பண்றாங்க இந்த இதை பத்தி, அந்த தைலத்தை தைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுல வந்து நமக்கு தெரியாத எதை இருக்கா அந்த மாதிரி பாப்பேன். வீட்டுல இருக்கும் போது என்ன பாப்போம்னா, அந்த ரொம்ப ரொம்ப போர் அடிச்சுன்னா என்ன பண்ணுவோம், எங்களோட கல்யாண ஆல்பம், பசங்களோட சின்ன வயசு போட்டோ, அதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுக்கே போயிடுவோம் சார்.
0: சின்ன வயசுக்கே போயிருங்க, டைம் டிராவல் பண்ணிட்டு போவீங்க.
2: ஆமா, அப்ப எப்படி இருந்தோம் நம்ம கல்யாணத்துலாம் சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு சந்தோஷம், அதை பாத்துட்டு கொஞ்சம் ஜாலியா இருந்து சொல்லிதான்.
0: அப்பயும் இப்பயும் சும்மா கெத்தா இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா?
2: ஆமா, உண்மைதான் அது.
0: ஓகேம்மா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்க கருத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி சார்.
0: வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் சசிகலா பேசுறேன்.
0: சசிகலா, நீங்க தப்பா எடுத்துக்கலனா வானொலி ஒலியை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணனால. ஓகேமா, ரொம்ப போர் அடிக்குது அப்படினா நீங்க செய்யக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு விஷயம் என்ன?
3: போர் அடிக்குது அப்படினா எஃப்எம் கேப்பேன்.
0: எஃப்எம் கேப்பீங்க, ஓகே. வேற
3: எஃப்எம் கேக்குறது தான் எனக்கு பொழுதுபோக்கே, எஃப்எம் தான்.
0: ம், அதான் நாங்கலாம் மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்கோமே.
3: வேற ஏதாவதுனா எஃப்எம் கேட்டுகிட்டே வீடு ஏதாவது கிளீன் பண்றது, ஏதாவது கடைஞ்சி கடந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணி வைக்கிறது, வீட்டுல பொருள் ஏதாவது கடைஞ்சி இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிறது,

0: வீடெல்லாம் கிளீன் பண்றது அந்த மாதிரி எல்லாம் செய்வேன் சார்.
1: வீட்டை சுத்தம் பண்றீங்க, அந்த பாட்டு கேட்டுக்கினு அதை கேட்கும்பொழுது ஒரு படத்துல கூட வந்துட்டு பாடிக்கிட்டே பண்ணுவாங்க. அவ்வை சண்முகி படத்துல கண்டிப்பா அது நடந்திருக்கும். வேலை வேலை வேலைன்னு பாடிக்கிட்டே பண்ணுவாரு. எஸ்பிபி பாடுவாரு, கமல் சார் வந்து கிளீன் பண்ணுவாரு.
0: நிகழ்ச்சியில
1: கலந்துகிட்டு உங்க கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி சார், ரொம்ப நன்றி.
1: எனக்கு வந்துட்டு பீட்ஸ் வச்சு ஓவியம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்க. இன்னொருத்தங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கதை புஸ்தகம் படிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு நிறைய பாட்டு கேட்பேன், அதான் எஃப்எம்ல மணிக்கணக்காக பேசிகிட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. நல்லா நிறைய நிறைய தகவல்கள் நாங்கள் சொல்லுவோம், நிறைய தகவல்கள் சொல்லுவோம். நம்ம அற்புதமான பாடல்களும் கேட்டுக்கினே ஒரே கல்ல ரெண்டு மாங்க அப்படின்னா விடவா முடியும். நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது இது கண்டிப்பாக கேட்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி போர் அடித்தா இவங்க சொல்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். முக்கியமாக வந்துட்டு பறவைகளுக்கு தண்ணி கொடுக்கறது, பறவைகளுக்கு தானியம் கொடுக்கறது, இது வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஆகணும். அது ஆண் பெண் அந்த பேதமே இருக்கக்கூடாது எந்த விஷயத்துலையுமே. ஏன்னா பறவைகள் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றி வரும். இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றி வந்து நம்ம இயற்கைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்குது. பூச்சிகளை சாப்பிடுது, அது மட்டும் இல்லாமல் அதோடைய சத்தங்கள் கேட்கும் பொழுது அந்த இறகுகளை பார்க்கும் பொழுது நமக்கே வந்துட்டு இனம் புரியாத ஒரு ஒரு விஷயம், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா பறவைகளை பார்த்து எத்தனையோ பேர் இன்ஸ்பைர் ஆகிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அப்துல் கலாம் இன்ஸ்பைர் ஆகிருக்காரு. அப்துல் கலாம் எப்படி இன்ஸ்பைர் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பறவைகளை பார்த்து அது எப்படி பறக்குதுன்ற அந்த கேள்வியை வந்து தன்னுடைய வாத்தியார் சிவசுப்பிரமணிய ஐயர்கிட்ட சொன்னார். அவர் வந்து அதை விளக்கி சொன்னார். விளக்கி சொல்கிறது மட்டும் இல்லாமல் கடற்கரைக்கே கூட்டிகிட்டு போய் அந்த பறவைகள் பறக்கிறத காட்டியிருக்காரு. அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்த அந்த ஒரு தீப்பொறி தான் இன்றைக்கி அப்துல் கலாம்னு ஒரு பெரிய ஒரு மேதையை வந்து நம்ம முன்னாடி வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரைட் சகோதரர்கள் வந்து பறவைகளை பார்த்து பார்த்து அது எப்படி பறக்குதுன்னு தான் பார்த்து விமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் இந்த பறவைகளுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது இல்லையா. அப்படி இருக்கும்பொழுது இந்த பறவைகளை நம்ம பேணி காக்கும் பொழுது பறவைகள் மட்டும் இல்லாமல் விலங்குகள், காட்டு விலங்குகளோ இல்லை வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளோ செல்ல பிராணிகளுக்கோ நம்ம உணவு கொடுக்கும் பொழுது அது சாப்பிடும் பொழுது பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பசியும் தீர்க்கறது மூலமாக ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு நோக்கம் வந்து நிறைவேற்றப்படுது. உன்னதமான நோக்கம் அப்படின்னு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் பர்பஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயந்தான் வரும். தொடர்ந்து நம்ம பேசலாம். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக், பிரேக்குக்கு அப்புறம் நம்ம வந்து அடுத்த நிறைவு நேயர்களை நோக்கி போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சம்மதுல.
2: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
3: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: ATM அக்ஷயா தங்க மாளிகை,
5: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
4: ATM ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
5: August 21 சென்னை தீநகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
4: ATM அக்ஷயா தங்க மாளிகை.
1: பன்னிரெண்டு மணி 51 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. அதாவது ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு விஷயம் என்ன அப்படின்றத தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அதாவது பறவைகளுக்கு தீனி போடுறதுலேருந்து ஆரம்பித்து பீட்ஸில் ஓவியம் பண்ணுறது, பெயிண்டிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பொடியை உருவாக்கி அதாவது இந்த சாம்பார் பொடி இந்த மாதிரி மிளகாய் பொடிகளை தயார் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறது, கல்யாண மேடைகள். கல்யாண மேடைகள்னு வரும்பொழுது

ரூம்ஸை பார்த்து அதில் வந்து நாங்கள் காலச்சக்கரத்துக்கு பின்னாடி போய் நாங்கள்லாம் அப்படி இருந்தோம், நாங்கள்லாம் ஓடி ஆடி விளையாடணும், நிறைய சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஞாபகம் சார்ந்த விஷயங்களை பற்றியும் பேசினாங்க. திருமணம் அப்படின்னு வரும்பொழுது ஊர் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்கன்னா யாரு? ஹாய் ஸ்நேகிதியோடைய ஸ்டார் தான். எஸ் மகளிருக்கான இந்த ஷோவில் மகளிர் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சூப்பரான விஷயங்களை நம்ம கூட தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி போர் அடிக்குது அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு விஷயம் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. கலா அவங்க ஆரம்பித்து வச்சாங்க, அடுத்தடுத்து தொடர்ந்து வனஜா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நங்கநல்லூர்லேருந்து ஒருத்தங்க வந்திருந்தாங்க ஜானகின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு பொழுதுபோக்கு விஷயம் இருக்கும். சும்மா தொலைக்காட்சி அப்புறம் வானொலி மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக மற்ற மகளிருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சந்தோஷமான எந்த நேரத்தில் நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் தாய் கிழவி திரைப்படத்திலிருந்து நிவாஸ் கே பிரசன்னா மற்றும் அலெக்ஸ் சாமுவேல் ஜெனிட்டோ இவங்க ரெண்டு பேர் பாடியிருக்காங்க. விஜய் சேதுபதியுடைய வரிகளில் நிவாஸ் கே பிரசன்னா அவர்களோட இசையில் ஒரு சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்கு. இத்தோடு நான் வந்து 2 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதூளே.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின்சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:01 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போல நீங்க இணைந்திருக்கும் நிகழ்ச்சி திரைகாணம். அடுத்து 1 மணி நேரம் திரைகாணம் நிகழ்ச்சியில பழைய பாடல்கள், 60கள் மற்றும் 70களில் இருந்து வந்த ரொம்ப ஃபேமஸான பாடல்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பைல பண்ணி வச்சுருக்கேன். ஸோ முதல் பாடல் நிகழ்ச்சியில் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பார்த்த ஞாபகம் இல்லை என்ற பாடல், கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில், பி சுசிலா குரலில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 எங்கள் எல்லாமே சமதோடு. உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் RJ பிரகதீஷ்.

நேரம் 1:05. இன்று பிற்பகல் 2:30 NCRT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். திரைக்கானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அன்பேவா திரைப்படத்திலிருந்து புதிய வானம் புதிய பூமி என்ற பாடல் கேட்கலாம்.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: ஆகஸ்ட் 21 சென்னை தீநகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை, ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: ஆகஸ்ட் 21 சென்னை தீநகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

நேரம் 1:11. திரைக்கணம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து தாய் இல்லாமல் நான் இல்லை. டி எம் சவுந்தரராஜன் குரலில், ஆலங்குடி சோமு அவர்களின் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

நேரம் 1:15. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தெய்வமுகன் திரைப்படத்திலிருந்து காதல் மலர் கூட்டம் 1. TN சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் MS விஸ்வநாதன் இசையில். கேட்டு இணைந்தங்களை இது FM 101.4.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தான், வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தான், வட்ட கண்கள் சுழந்தாரிடம்

வண்ணம் செவந்தி மெல்ல பேசும் இதழ் பூவிலே தேனை கொஞ்சம் அருந்தி கூந்தல் தன்னை திருத்தி மீன கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நடத்தி நான் அழைப்பேன் என் மனத்தில் ஒரு மனமேடை அமர்த்தி காதல் மலர் கூட்டம்.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
3: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
2: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
3: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
2: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
3: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
2: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
3: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
2: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
4: நேரம் 1:21 ஆயிட்டு இருக்கு. திரைக்கானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எல்லாரிஸ்வரி பாடிய பாடல், கண்ணதாசின் வரிகளில் வேதா இசையில் வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பளிங்கினால் ஒரு மாளிகை என்ற பாடல். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ.

0: நேரம் 1 மணி 25 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. திரைக்கான நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நம் நாடு திரைப்படத்திலிருந்து நினைத்ததை நடத்திய முடிப்பவன் என்ற பாடல். டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆரீஸ்வரி பாடிய பாடல். வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ.
1: நினை

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

நேரம் 1:31. திரைக்கானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் என்ற பாடல். TM சவுந்தரராஜன் மற்றும் P. சுசீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். கேட்கலாம்.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போட்டுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும்.
2: நாட்டாம பாதம் பட்டா
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேரம் 1 மணி 35 நிமிடம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், சிவந்தமன் திரைப்படத்திலிருந்து ஒரு ராஜா ராணியிடம் என்ற பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டிநகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டிநகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: நேரம் 1:41 ஆயிட்டிருக்கு. திரைக்கானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல், அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து ஹவு ஹவு எத்தனை அழகு என்ற பாடல். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். வாலியின் வரிகளில், வேதாவின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

0: என்ன
1: சொல்ற குயில
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 1:46 ஆயிட்டு இருக்கு. திரைக்காலம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சர்வசுந்தரம் திரைப்படத்திலிருந்து அவளுக்கென்ன அழகிய முகம். டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குரலில், வாளியின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் இதோ கேட்கலாம்.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை. ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: நேரம் 1:51 ஆகிட்டு இருக்கு. திரைக்காலம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சங்கமம் திரைப்படத்திலிருந்து தன்னந்தனியாக என்ற பாடல். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரலில், கண்ணதாசனின் வரிகளில், டி கே ராமமூர்த்தி இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4.

நேரம் 1:55 ஆயிட்டிருக்கு. திரைக்காணம் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ நிறைவு பாடலாக குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து குங்கும பொட்டின் மங்களம் என்ற பாடல், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். ஸோ இத்தோடு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகதீஸ்வரன்.

0: எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை. மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம். செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. பாணலி

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய்.
2: இரண்டு மணி ஒரு நிமிடம் ஆகிட்டுருக்கு. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ், இதமான இசைகள் கொண்ட இந்த எபிசோடில் வந்து உங்களுக்காக அழகான அற்புதமான பாடல்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் அன்பு சகோதரர் சஞ்சய். நிகழ்ச்சியின் முதல் பாடல் அண்ணாநகர் முதல் தெரு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இருவருடைய குரலில் வாலி வரிகளில் சந்திரபோஸ் அவர்களின் இசையில் உங்களுக்காக ஒரு பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
3: ஐயோ, ஹே கயல், லாங் டைம் நோ சி. எங்கடி போன?
4: நான் அம்மா

0: வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ அது முக்கியம் இல்ல, குப்பை தொட்டி பக்கத்துல பிளாஸ்டிக் பாட்டில், டேபிள் மேல சாக்லேட் பேப்பர், டிஷ்யூ பேப்பர் சிஸ்டம் மேலேயே போதாததுக்கு.
1: ஏய் இரு இரு, லெக்சர் கொடுக்காத, எடுத்துறேன் எடுத்துறேன்.
0: லெக்சர் இல்லடி, நாம சுத்தமா இருக்கிற மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுக்கலாம்ல. உடலும் மனமும் சுற்றுச்சூழலும் தூய்மையா இருந்தாதான் நம்ம செய்யற தொழிலும் நல்லா இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா?
1: கரெக்ட் தான், நானும் என்ன சரி பண்ணிக்கிறேன்.
0: வீடு, வேலை செய்யும் இடம் மற்றும் பொது இடங்கள்ல குப்பை போடாதீங்க. யாராச்சும் குப்பை போட்டாலும் போட விடாதீங்க. உங்க மேல இருக்கிற அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
3: பாத்து பாத்து பாத்து, பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
3: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
4: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
3: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
4: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
3: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
4: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
6: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
5: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
6: August 21st சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
5: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.
7: இரண்டு மணி 10 ஆகிட்டு இருக்கக்கூடிய வேளையில் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் எங்கள் கூட பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அழகான இதமான பாடல்கள் இசையோடு வந்து உங்களுடைய இந்த அமைதியான மதிய வேளையை வந்து நிரப்பி வழியுதுன்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஒரு அற்புதமான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா இருவரோட குரல்ல, வாலியோட வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில வந்துகிட்டே இருக்கு. கேட்டு நிந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். ரெயின்போ மெலடிஸ் இதமாக இசையான இந்த வேளையில் வந்துட்டு அற்புதமான பாடல்கள் வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். எங்கள் ஊர் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து ஆசையில பாத்திக்கட்டி அப்படின்ற ஒரு பாட்டு தான் நம்ம கேட்டு முடிச்சு வந்தோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் அம்மன் கோவில் கிழக்காலே திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம். கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: 2:26 நிமிடமாகிட்டிருக்கு. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிறைவு பாடலாக அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலும் கேட்டாச்சு. இத்தோடு நான் உங்களை 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். உங்களுடைய சந்தேகங்கள் மருத்துவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2986-00038 மற்றும் 2952-0554 அப்படின்ற முன்னிணைப்பை வந்து சேர்த்துக்கொண்டு பேசலாம். நிகழ்ச்சியிலிருந்து இப்பொழுதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறப் போவது உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
1: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
2: போட்டா ஒரு மழை துளி என்னை
1: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தூள்.

0: மழைத்தொழி உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: और उनके शहीद स्थलों पर मेले लगते हैं।
1: भारत सरकार ने उन्हें सम्मान देते हुए भारतीय स्वतंत्रता संग्राम का आदिवासी स्वतंत्रता सेनानी घोषित किया, उनकी स्मृति में डाक टिकट जारी किया और उनके नाम पर संथाल परगना में सिद्धू कान्हू विश्वविद्यालय की स्थापना की, जिसमें जनजातीय विषयों पर गहराई से शोध किया जाता है। इन शहीदों को हमारा शत शत नमन।
2: अभी आपने सुना कार्यक्रम सिद्धू और कान्हू। अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब अपने मित्र अजीत को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ चेतना, जगबंधु
3: और मंजू जी के साथ विमलेश को आज्ञा दीजिए।
2: नमस्कार।
4: उमंग उमंग उमंग उमंग।
5: நேரம் 3 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. ஒற்றுமையின் வலிமையே நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு பணியில் சிறப்பாக செயல்பட்டு வருபவர்களுக்கான விருதுகளை பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடு முழுவதும் 99.92% கிராமங்கள் 5 கிலோமீட்டர் தொலைவிற்குள் வங்கி வசதியை கொண்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ளவர்களுக்கு முழுமையாகவும், 75,000 முதல் 1 லட்சம் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சத்திற்கும் கூடுதலாக பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சிறுவர் சீர்திருத்த இல்லங்களின் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. போதையினால் ஏற்படும் குற்றங்களை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அஜர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபுதை சௌத்ரி, ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோவிந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கல்லேயில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 215 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் பிரிவில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ டாக்டர்,
1: ஹலோ டாக்டர்,
2: ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க கூட பயணம் பண்ண போறது நான் உங்க அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். மற்றும் ஏன் கூட இன்னைக்கு யார் வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பற்களோட ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத பத்தி டென்டிஸ்ட் டாக்டர் பிரபு அவர்களோட தான் நம்ம பேச போறோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அவரை அன்போட வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம் சார். ரெயின்போ எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட மாலை வணக்கம். நான் டாக்டர் பிரபு பேசுகிறேன்.
2: ஓகே டாக்டர், அதாவது இப்போ முதல் கேள்வின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா, நீரிழிவு நோய் அதாவது இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பற்கள் அப்புறம் ஈறுகளில் என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும், அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா?
3: இப்போ டயபெட்டிஸ்ன்றது நீரிழிவு நோய் இல்லைன்னா சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அந்த சுகர் லெவல் வந்து நார்மலாக இருக்கிற அந்த 80 120 மில்லிகிராம்ஸ் தாண்டி இருக்கிற அந்த வேல்யூ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டயபெட்டிஸ் அப்படின்ற மாதிரி டினோட் பண்ணுவாங்க. இப்போ இதில் வந்துட்டு HbA1c என்ற ஃபேக்டரும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நார்மலை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா, அவங்களோட எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறனால அவங்களுக்கு வந்துட்டு அந்த வாயில் இருக்கிற அந்த ஈர்லேருந்து அடிக்கடி வந்து ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஈரில் வீக்கம் வர்றது, ஈர்லேருந்து ப்ளீடிங் ஆகிறது, ஸோ அதனால் கம் டேமேஜ் ஆகிறது, அப்புறம் அதுலேருந்து இருக்கிற எலும்பு வந்து அந்த பல்ல பிடிச்சிட்ருக்க போனில் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வரனால அந்த போன் லாஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் கம் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் நிறைய கோரிலேஷன் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த அவங்களோட மவுத்தில் இருக்கிற அந்த சலைவா செக்ரிஷன்ஸ் குறைஞ்சிரும். எச்எஸ் இருக்கிற தன்மை குறையனால அழுக்கு நிறைய ஒட்டிக்கும், அதனால் பேட் பிரெத் வருது, அவங்களால சரியாக மெயின்டைன் பண்ண முடியாமல் அதனால் நிறைய கேவிட்டிஸ் ஆகுது. இது நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்குது.
2: ஓகே டாக்டர், இப்போ பல்லில் ஈரில் ரத்த கசிவு வருது, அப்புறம் வந்துட்டு பேட் பிரீத் இருக்குன்றாங்களே, அப்படின்னா இப்போ இந்த பல்லோரோக்கியத்துக்கும் சர்க்கரை நோய்க்கும் தொடர்பு இருக்கா? அப்படி ஒருவேளை இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுறவங்களுக்கு சர்க்கரை நோய் வரும்னு ஏதாவது அறிகுறி இருக்கா?
3: டெஃபினட்டாக வந்துட்டு பல் சுகர் பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு டென்டல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் டென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு சுகர் வரணுன்ற அந்த மாதிரியான சான்சஸ் அது அந்த கோரிலேட் பண்ண முடியாது அவங்களுக்கு. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இன்வேரியபிளாக பார்த்தீங்கன்னா டென்டல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணோம், பல் ஆரோக்கியத்தை. இது வேணால வந்துட்டு சுகர் வருமா அப்படின்னா கிடையாது.
2: ஓகே டாக்டர், இப்போ கேவிட்டிஸ் வரும்னு சொல்லியிருந்தீங்களா டாக்டர்? கேவிட்டிஸ்னால் நம்ம நிறைய சாப்பிட்றோம், அதை வந்து பல்ல நம்ம மெயின்டைன் பண்ணலனா தான் கேவிட்டிஸ் அதிகமாக வரும். அப்போ டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு கேவிட்டிஸ் வருமா டாக்டர்?
3: டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து இயற்கையாக வந்து சுரக்கிற சலைவோட செக்ரிஷன்ஸ் குறைஞ்சிரும். ஸோ எச்எஸ் சுரக்கிற குறையினால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அழுக்கு நிறைய ஒட்டுறதுக்கான வாய்ப்பாகும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு டூத் டீக்கே ஆட்டோமேட்டிக்காக நிறைய சான்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
2: ஓகே டாக்டர், வாயில வறட்சின்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரை மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கும் டயபெட்டிஸ்க்கும் என்ன சார் கனெக்ஷன்?
3: ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கவங்களுக்கு செல்ஸோட அந்த டேர்ன் ஓவர் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த செல்ஸ் வந்துட்டு மல்டிப்ளேயரான அந்த ரேட் வந்து குறையறனால உங்களுக்கு சலைவா கிளான்ஸ் இருக்கு. ஸோ சலைவா கிளான்ஸ்ல இருந்தால் உங்களுக்கு செக்ரிஷன்ஸ் அந்த சலைவாவோட அந்த உமிழ்நீர்ன்றது ஃபார்ம் ஆகும். பட் சென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த கிளாண்டுலர் செக்ரிஷன்ஸ் வந்து உங்களுக்கு குறையறனால ஆட்டோமேட்டிக்காக அந்த அழுக்கு வந்து அதில் ஒட்டுறதுக்கான தன்மை இருக்கும், அதனால சொத்த வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடுது.
2: ஓகே டாக்டர், இப்போது ஈறுகளில் ரத்தம் வருதுன்றது வந்து நார்மலாக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே, இல்லைனா ஏதாவது ஈரி நோய் இந்த கம்மில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா?
3: இல்லை கண்டிப்பாக வந்துட்டு கம்ஸ்லேருந்து ப்ளீடிங் வருதுனாலுமே கம் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்றோம், அது வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல, அதனால் வந்து அந்த சாப்பாடு வந்துட்டு அந்த ஈரில் ஒட்டிடுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 24 hoursக்குள்ளே எப்படியாவது அதை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நம்ம 24 hoursில் அதை ரிமூவ் பண்ணலன்னா அந்த அழுக்கு வந்துட்டு பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பின்ன மாதிரி நம்ம எடுத்து அந்த பல்ல மேலே அப்படியே ரன் பண்ணிங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு சாஃப்ட் டெபாசிட் மாதிரி வரும், அது பேர் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம்.
2: ஓகே,
3: அந்த ஃபேஸ்லேயும் நம்ம எடுக்கல அப்பயும் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்டாகி சலைவால இயற்கையாகவே கால்சியம் பாஸ்பேட் செக்ரிஷன்ஸ் நடக்கும், அது வந்து அந்த அழுக்கு மேலே ஒட்டி பிளாக்ன்றது கால்குலஸ் அப்படின்றது கல் மாதிரி மாறும். சில பேர்லாம் பின்னு வச்சு உடச்சாங்கன்னா அப்படியே கல் மாதிரி வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னன்னா நிறைய பாக்டீரியா வளர்றதுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியாவும் அப்படியே மல்டிபிள் கோடிக்கணக்கான ஆர்கானிசம்ஸ் அந்த கம்ஸில் அந்த அழுக்கில் வந்துட்டு நிறைய வளரும். ஸோ இது என்ன பண்ணணும், நம்ம கம்ஸ் மேலே நிறைய டாக்ஸின்ஸ் கொடுத்து நம்ம கம்ஸை டேமேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம்.

0: ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா கம்ஸை வந்துட்டு டேமேஜ் ஆகுதுன்னா முதல் அறிகுறி சில பேர் வந்து ப்ரஷ் பண்ணும்போது இந்த ப்ளீடிங் ஆகிறது தான் ஃபஸ்ட்டு இண்டிகேஷனாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர்,
0: சில பேருக்கு
1: நான்
0: வந்துட்டு ப்ரஷ் பண்ணால் ப்ளீடிங் வரும், சில பேருக்கு மவுத்தில் வந்துட்டு அந்த பேட் ஸ்மெல் வர மாதிரி ஃபீலிங் இருக்கும்.
1: பேட் ஸ்மெல் ஏன்னா நானும் ஒரு வாட்டி அப்சர்வ் பண்ணியிருக்கேன். நான் ப்ரஷ் பண்ணும்பொழுது என்னோட பல்லிலேருந்து ரத்தம் வர மாதிரி நான் வச்சுருக்கேன். அப்போது வந்துட்டு ஓகே என்னோட கம்மில் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லையா?
0: ஆமாம், டெஃபினட்டாக. ஸோ சில பேர் வந்து தப்பான புரிதலில் இருக்காங்க. எப்படின்னா இப்போ உங்களுக்கு நம்ம ப்ரஷ் பண்ணுறோம், ப்ளீடிங் ஆகுது. இப்போ ப்ரஷ் பண்ணும்போது ஏன் ப்ளீட் ஆகுது? அவங்களோட ஆல்ரெடி சரியாக மெயின்டைன் பண்ணாமல் ஏதோ ஒரு சூழ்நிலை அழுக்கு வர விட்டுட்டு அதனால வந்து ப்ரஷ் பண்ணும்போது அந்த அழுக்குனால ப்ளீடிங் ஆகுதுன்றது அவங்க புரிஞ்சுக்காம நம்ம ஓவரா தேய்ச்சிட்டோமோ. ஸோ நம்ம அதிகமாக தேய்ச்சினால்தான் நம்மளுக்கு அந்த ப்ளீடிங் வருதுன்னு சொல்லிட்டு தேய்க்கிறது இன்னும் குறைச்சிருவாங்க அந்த பேஷண்ட்ஸ்.
1: புரியுது.
0: ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணுறது போல கையில் தேய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால என்ன இருக்கிற ப்ராப்ளம் இன்னும் அதிகமாகுமே தவிர இன்னும் வந்துட்டு இன்னும் பேட் ஃபேஸ்க்கு அவங்களே கொண்டு போகிறாங்கன்னு அர்த்தம் ஆக்சுவலாக அவங்களுக்கு.
1: ஓகே டாக்டர், நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களை வந்து டாக்டர் கிட்ட கேட்டு தெரிவு பண்ணலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-0038 மற்றும் 295-2-554. முன்னிணைப்பாக 044 அப்படின்ற இணைப்பு எண்ணை வந்து சேர்த்துக்கொள்ள மறக்காதீங்க. நிகழ்ச்சியுடைய முதல் காலர் நோக்கி போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. நம்ம போலாமா டாக்டர்? ஓகே, வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: மயில எம்டிஆர்.
1: மயில எம்டிஆர், ஓகே. உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிவு பண்ணலாம்.
2: இல்ல சார், டாக் இது பல்லு ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வாஷ் பண்ணுவீங்க?
0: எம்டிஆர் சார், வணக்கம். ஒருத்தர் கண்டிப்பா அட்லீஸ்ட் 2 வாட்டியாவது கண்டிப்பா பல்லு வந்துட்டு கிளீன் பண்ணணும். மார்னிங் நம்ம தூங்க எழுந்ததுக்கு அப்புறம் இமீடியட்டா பண்றதும், நைட்டு கண்டிப்பா வந்துட்டு ப்ரஷ் பண்றதும் வந்து கண்டிப்பா 2 வேளை பண்ணணும். இதுல நைட் ப்ரஷிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்னிங்கை விட நைட்டு நம்ம மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு 3 வேளை பிளஸ் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருப்போம். இவ்வளவும் சாப்பிட்டது கடைசியில நம்ம எடுக்க மிஸ் பண்ணிட்டோம்னா அதனால தான் வந்து கம் டேமேஜும் கேவிட்டி ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நைட்டு மட்டும் ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் ப்ரஷ் பண்ணணும். அப்புறம் உப்பு தண்ணி வச்சு காகல் பண்ணலாம், சில பேர் மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாசிங் யூஸ் பண்ணலாம். ஸோ நைட்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு. பேஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒருத்தவங்களுக்கும் வேரி ஆகும் சார். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்போ கம்மு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்குன்னு சில வந்து டைப் ஆஃப் பேஸ்ட் வந்து கம்மோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு இருக்கு. சில பேருக்கு வந்து கூசுதுன்னு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்களுக்கான சில டைப் ஆஃப் பேஸ்ட் வந்து ஃப்ளோரைட் கலந்துருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி அந்த பல் எனாமல் வேரன்டேர் ஆகி அதனால வந்து கூசுறத அந்த பேஸ்ட் வந்து அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற ஜென்ரலான அந்த இருக்கிற எந்த பேஸ்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
2: கோல்கேட் தான் யூஸ் பண்றேன்னா, கோல்கேட்டு பவுடர் யூஸ் பண்ணலாமா டாக்டர்? கோல்கேட் பவுடர் கூட யூஸ் பண்ணலாமா?
0: பவுடர் வந்து எப்பவுமே கொஞ்சம் அபரேசிவ் அதிகமா இருக்கும் சார், அந்த தேய்மானத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு பவுடரை விட பேஸ்ட் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்.
2: ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா.
0: தேங்க்யூ.
1: நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி.
0: தேங்க்யூ
1: டாக்டர். இப்போ நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர்கள் வந்துட்டு அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தயார் பண்ணிப்பாங்கன்ற நம்பிக்கையில் நம்ம வந்து அடுத்தடுத்து சில கேள்வி. இப்போ வந்துட்டு ப்ரஷ் பண்ணணும், ஒரு நாளைக்கு 2 வாட்டி ப்ரஷ் பண்ணுறோம் அப்படின்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து ப்ரஷ் இந்த 2 வாட்டி ப்ரஷ் பண்ணுமா இல்லை அதுக்கு மேலேயும் ப்ரஷ் பண்ணணுமா?
0: இப்போ இவங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த 2 டைம்ஸ்ன்றது மேண்டேட்ரி. எக்ஸ்ட்ரா பண்ணாலும் அவங்களோட பெனிஃபிட்காக பண்ணுறது நல்லதா எப்பவுமே.
1: ஓகே,
0: அந்த ப்ரஷிங் மட்டும் பத்தாது அவங்களுக்கு, அந்த ஃப்ளாசிங்ன்றதும் பண்ணணும். ஃப்ளாசிங்ன்றது ஒரு கயிறு எடுத்து அந்த 2 பல்லுக்கு இடுக்கில் வச்சுட்டு மெதுவாக அதை அசைக்கும் போது என்ன ஆகும்னா நடுவில் சாப்பாடு ஏதாவது தங்கியிருந்தால் அந்த ஃபுட்டை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். அவங்க மவுத் வாஷஸ் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இப்போ வாட்டர் ஃப்ளாசர்னு கிடைக்குது உங்களுக்கு.
1: வாட்டர்
0: ஃப்ளாசர் அது என்னென்ன குடிக்கிற தண்ணியை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டு பேட்டரி ஆப்ரேட்டடாக இருக்கும். அதை அழுத்தும் போது உங்களுக்கு நம்ம கார் எப்படி க்ளீன் பண்ணும்போது வேகமாக தண்ணி வருமோ அந்த மாதிரி பீச்சு அடிக்கும். அதை நீங்கள் ஒரு ஒரு பல்லுக்கு நடுவிலையும் சந்தில் வச்சுட்டு காட்டும் போது அந்த சந்துக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும். ஸோ ஒரு ஏஜ்க்கு அப்புறம் வர காவிட்டிஸை சொத்தையோ இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 2 பல்லுக்கு சேர இடத்துல தான் வரும். கடிக்கிற குழந்தைங்களுக்குலாம் தான் அந்த சாக்லேட் பிஸ்கெட்லாம் சாப்பிட்றனால அந்த கடிக்கிற பக்கம் சென்டரில் விழும். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வர காவிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல் இடுக்கில் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளாசிங்கு இந்த வாட்டர் ஃப்ளாசர் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது தான் அந்த மாதிரி இடுக்கில் வர காவிட்டி அவாய்ட் பண்ண முடியும்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஃப்ளாசர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கயிறு எடுத்து நம்ம பல்லுக்கு இடையில பண்ணலாம். அது எந்த மாதிரி கயிறு யூஸ் பண்ணணும்? அது
0: அதுக்குமே வந்துட்டு உங்களுக்கு இதுலேயே கிடைக்குது, ஃபார்மசிலேயே கிடைக்குது. டென்டல் ஃப்ளாஸ்ன்னு தனியாக கேட்டிங்கனாலே கிடைக்கும். அதை வாங்கி யூஸ் பண்ணணும். நம்ம சாதாரண கயிறு எடுத்து பண்ணுறது கிடையாது. ஸோ அதுலக்கே வச்சுட்டு அந்த மாதிரி பர்பஸ்க்குனே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் நார்மலாக வேறு ஏதாவது ஹார்டான ட்வைனு இல்லை த்ரெட் ஏதாவது போட்டிங்கன்னா ஈரோ இல்லை போனை தேயறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது டேமேஜ் தான் பண்ணுமே தவிர அது உங்களுக்கு நல்லது செய்யாது.
1: ஓகே டாக்டர், இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இந்த ஃப்ளாசர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதே ஃப்ளாசரோ வந்து மற்றவங்க கிட்ட கொடுக்கக்கூடாது.

0: அவங்க அதுவும்
1: ஆமாம்,
0: ஸ்பெசிஃபிக்காக
1: அது
0: வச்சுக்கணும்.
1: வந்துட்டு ஆமாம், அந்த அந்த ஃப்ளாசர்ன்றது சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பர்சன் யூஸ் பண்ணுறது தான், ஏன்னா அவங்க கிட்ட இருக்க இன்ஃபெக்ஷன் எடுத்து அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும், அதனால் தனித்தனியாக யூஸ் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர்.
0: ஓகே டாக்டர், இப்போது பற்களை சுற்றி பிளாக் இருக்கும் இல்லைனா டார்ட்டர் இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க இல்லையா,
1: ஆமாம்,
0: இப்போது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்?
1: இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் மேண்டேட்டரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்ரி 6 மந்த்ஸ்க்கு வந்துட்டு இது ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு கன்சல்டேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த அழுக்கு சேருதா அழுக்கு இருக்கா அப்படின்றது செக் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கிளீனிங் பண்ணணும், ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க டேர்மில். ஸோ ஸ்கேலிங் வந்து 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை பண்ணும்போது அந்த அழுக்கை ரிமூவ் பண்ணுறனால அவங்களோட கம்ஸும் அந்த பிளாகோ இல்லை கால்குலஸ் வராமல் இருக்கும். ஸோ இது வந்து ப்ரொஃபஷனல் கிளீனிங் சொல்லுவாங்க. ஸோ நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹோமில் வந்துட்டு மார்னிங் நைட் ப்ரஷிங் பண்ணுறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, ஸோ டயபெட்டிக் வேல்யூ இன் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் அந்த டார்ட்டர்ன்றது வர்றதோ இல்லை வந்துட்டு மேனேஜபிளாக இருக்கும் உங்களுக்கு.
0: ஓகே டாக்டர், இப்போ இந்த ஃப்ளாசர் இருக்கு இல்லையா டாக்டர், அதை வந்து எத்தனை வாட்டிக்கு ஒரு ஐ மீன் எவ்வளோ நாளைக்கு அதை யூஸ் பண்ணலாம்? இப்போ நான் ஒரு ஃப்ளாசர் நான் போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்குறேன், எங்கள் வீட்டுக்கும் நான் வாங்குறேன் அப்படின்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இல்லாதவங்க இதை இந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இல்லாமல் எவ்வளோ நாளைக்கு இந்த ஃப்ளாசரை யூஸ் பண்ணலாம்?
1: இல்லை ஃப்ளாசர்ன்றது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு கயிறு மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு அதில் கட் பண்ணி எடுத்துட்டு கையில் விரலில் சுற்றிட்டு அதுக்கப்புறமா பல்லுக்கு நடுவில் வச்சு அறுக்கிற மெத்தட் அது. ஸோ அது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான்.
0: ஓகே,
1: இன்னொன்று வந்துட்டு ரெடிமேடாக வந்துட்டு இதில் கிடைக்கும் உங்களுக்கு, லாக்கில் கிடைக்கும், அது வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணலாமே தவிர ரொம்ப ப்ரொலாங் பீரியட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதுலேயே பார்த்தீங்கன்னா கிருமி நிறைய சேர்ந்துடும், உங்களுக்கு க்ளீன் பண்ணுற அந்த எய்ட்லேயே வந்து நிறைய ஓட்டிட்டு திருப்பி திருப்பி உங்களுக்கே கண்டாமினேட் ஆகும்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்துட்டு டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வாயில் புண்ணு அச்சரம்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அடிக்கடி ஏற்படுமா டாக்டர்?
1: இல்லை, இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சலைவா செக்ரேஷன்ஸ் குறைஞ்சிரும். இயற்கையாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு மவுத் எப்பவுமே ஈரப்பதமாகவே இருக்கணும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சுகர் பேஷண்ட்ஸோட அந்த அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிளாண்டில் செக்ரேஷன்ஸோட செக்ரேஷன்ஸ் குறையினாலும் அவங்க போடுற மெடிக்கேஷன்ஸோட சின்ன சைட் எஃபெக்ட் வந்துட்டு அந்த வந்து அந்த சலைவா செக்ரேஷன்ஸை குறைச்சிரும் ஓரல் டயபெட்டிக் கொடுக்குற மெடிக்கேஷன்ஸு. ஸோ இப்போ உங்களுக்கு சலைவா குறையறனால என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா மவுத்தை ட்ரை ஆகி ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும்போது பல்ல உரசறனாலையும் பேசும்போது இல்லை டங் வந்து மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சின்ன சின்னதாக அந்த அல்சர்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ப்ளஸ் வந்து அவங்களுக்கான எதிர்ப்பு சக்தி குறையறனால உங்களுக்கு அந்த புண்ணு வந்தாலும் சீக்கிரம் ஆறாது உங்களுக்கு. ஸோ இதுதான் நீங்கள் அடிக்கடி அவங்களுக்கு பார்க்கலாம் இந்த இந்த இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறத நீங்கள் கவனிக்க முடியும்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த நேரம் நோக்கி போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
0: ஹலோ,
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சித்தமல்லி ராஜமாணிக்கம் சார்.
0: சித்தமல்லி ராஜமாணிக்கம் சார், ஓகே, உங்களுடைய சந்தேகங்கள் என்ன அப்படின்றத டாக்டர் கிட்ட கேட்டு தெரிவு பண்ணலாம். டாக்டர் இங்க இருக்காரு.
2: வணக்கம் சார்.
1: ராஜமாணிக்கம் சார், வணக்கம் சார்.
2: சார், இப்போ பல்லுல வந்து ரெண்டு பல்லுக்கு இடையில ஒரு சொத்தை இருக்கு. அந்த சொத்தை வந்து ஆனா வலி எல்லாம் எதுவும் இல்ல, நார்மலா சார்.
1: சார், இப்போ சொத்தையோட வலி இல்லைன்னு சொல்றீங்க, ரெண்டு பல்லுக்கு சொத்தையில் ஆரம்ப காலத்துல யாருக்குமே பெயின் இருக்காதுங்க சார். ஒரு கேவிட்டி வந்துட்டு உங்களுக்கு பள்ளமா இருக்கும், கலர் சேஞ்ச் பார்க்கலாம் உங்களுக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா கருப்பா இருக்கிறத பார்க்கலாம், அப்புறம் அது மைல்டா உடையும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அங்கிருந்து அந்த சாப்பாடு மாற்ற மாதிரி தெரியும், அதுக்கப்புறமா அந்த சொத்தை பரவ பரவதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கூசுற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு கூசும், அப்புறம் வந்து விட்டு விட்டு வலிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் தண்ணியோ இல்ல வந்து ஐஸ்கிரீமோ இல்ல வந்து கூல்ட்ரிங்க்ஸோ அந்த மாதிரி பட்டா ஜிப்னு ஏற மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் தான் வலியா மாறும். ஸோ உங்களுக்கு நீங்க இந்த சொத்தைய சின்னதா இருக்கு அந்த ஃபேஸ்ல நீங்க அடைச்சிக்கலாம், சரி பண்ணிக்கலாங்க சார். அது வளர விட்டீங்கன்னா திருப்பி உங்களுக்கு அந்த பல் எடுக்கிற மாதிரியோ இல்ல அந்த ரூட் கெனால் மாதிரியோ பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி நீங்களே தள்ளிக்காதீங்க. ஆமாங்க சார், கண்டிப்பா அடைச்சிக்கணும், விட்டீங்கன்னா கண்டிப்பா பெருசா தான் தவிர அப்படி அதே அதே நிலைமையில நிக்காதுங்க சார். தேங்க்யூ சார்.
0: ஓகே சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் போரூர் பொன்ராஜ் பேசுறேன்.
0: போரூர் பொன்ராஜ், ஓகே, உங்களுடைய சந்தேகங்கள் என்னன்றது டாக்டர் கிட்ட கேட்டு தெரிவு பண்ணலாம்.
3: வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் பொன்ராஜ் சார்.
3: எனக்கு வந்து சுகர் இருக்கு. அந்த பல்லு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அந்த சின்ன பெரிய கடாப்பல் சொல்லுவாங்க இல்லைங்களா?
1: ஆமாங்க சார்.
3: அது மொத்த பல்லு வந்து பள்ளமாயிடுச்சு.
1: சரிங்க சார்.
3: நடுவுல ஆனா சொத்த பல்லு எதுவும் கிடையாது. அது வந்து என்ன சொல்றாங்க டாக்டர்னா, நீங்க வந்து பல்ல நறு நறுதான் எப்ப பார்த்தா கட்டிக்கிட்டு இருக்கீங்க, அது தேஞ்சிச்சு அந்த இடம், நீங்க வாயில ஒரு கிளிப் மாதிரி தரோம், நீங்க தூங்கும் போது அதை போட்டு பாருங்கிறாங்க. நானும் அது எதுவுமே நெரு நெரு கடிக்கிற மாதிரி எனக்கு தோணல, நீங்க தூங்கும் போது பண்றீங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த கிளிப் தான் போட்டு ஆகணுமா?
1: இல்ல, இப்ப உங்களுக்கு என்ன ஏஜ் சார் ஆகுது? என்ன ஏஜ்?
3: எனக்கு 50 ஆகுது சார்.
1: இப்போ 50 நார்மலாங்க சார். ஒரு பல்லு தேயறதுக்குன்னு ஒரு ஏஜ்னு பாக்கலாம் வச்சுங்களா, ஒரு 60-70 வயசுல வந்துட்டு உங்களுக்கு பல்லு தேய்மானத்தை

0: நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து இத்தனை வருஷமா அந்த பல் வந்துட்டு யூஸ்ல இருந்தனால உபயோகத்தில் இருந்தனால தெரியுதுன்னு சொல்லலாம். இப்போ 50ன்றது கம்மியான வயசுல, ஸோ இப்போ அப்நார்மலாக உங்களுக்கு பல்லத்தில் பல் பயங்கரமாக தீஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பின்னாடி ஒரு ஃபேக்டர் இருக்கலான்றது எப்பவுமே சஸ்பெக்ட் பண்ணுவோம். அதில் ஒன்று வந்து அந்த பிரக்ஸிசம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் சார். பிரக்ஸிசம்னா நைட்டில் வந்துட்டு அந்த நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கும், மார்னிங்கில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நைட்டில் வந்து சப்கான்ஷியஸாக சில பேருக்கு வந்துட்டு நைட்டில் வந்து அதோட ஸ்ட்ரெஸ்ஸை வெளிப்பாடாக இருக்கும். அது என்ன பண்ணிவிடுவாங்கன்னா வாயை வந்துட்டு போட்டு பல்ல நிற நிற நிறன்னு பண்ணிப்பாங்க, அதனால தேய்மானம் ஆகும் சார், தேய்மானம் ஆகும், ஜாயிண்ட் வீக்கன் ஆகும், மசில்ஸ்லாம் வந்து டயர்டாயிடும். ஸோ அது அதோட அது சிம்டம் தான், ஒன் ஆஃப் தி சிம்டம்ஸ் தான் அந்த பல்லு தேய்மானம் சார். அதை அதுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு சாஃப்ட் ஸ்பிளின்ட்டோ இல்லை ரப்பர்னு சொல்லுவோம், அது கொடுத்துருவோம். அதை நீங்கள் போடும்போது என்ன ஆகும்னா மேல் பல்லு கீழ்ப்பல் அந்த அந்த தேர வேகம் குறைஞ்சிடும் சார். தேய்மானம் போகும்போது உங்களுக்கு ஒரு ஒரு பல்லு தாங்க முடியாத வலி வரும் சார்.
1: அதே மாதிரி மேல் பல்லு கடா பல்ல ஒரு பல்லு மட்டும் வலி இருக்குது, அந்த ஊனுக்குள்ள
0: தெரியாம கிரானிக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க சார். கிரானிக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு எப்பயாவது வந்துட்டு மரக்ரோசி போட்டு அந்த கிளீனிங் எல்லாம் பண்ணிருக்காங்களாங்க சார்? மேலோட்டமா பண்ற கிளீனிங் சில பேருக்கு பத்தாம இருக்கும்.
1: இந்த கம்ப்யூட்டர் டிஜிட்டல்ல ஏதோ இந்த கரண்ட் மாதிரி வச்சுலாம் இது பண்ணாங்க.
0: சரிங்க சார்.
1: அந்த கம்பு மாதிரி ஒட்டுறது பல்லுல ஏதோ கிளீன் பண்ணாங்க, அது பேர் எனக்கு வரல.
0: சரிங்க சார்.
1: அது பண்ணாங்க, ஆனா வந்து எனக்கு அந்த வலி இன்னும் சரியா ஆக முடியல. நான் அவங்ககிட்ட கேட்கறேன், இப்ப இது இதுக்குதான் நான் வந்தேன், நீங்க கிளீன் பண்ணியும் ஒன்னும் சரியா ஆகலையே அப்படின்னு. ஆனா அவங்க மரத்து போடுற ஊசி போட்டு தான் நாங்க இதை பண்ணுவோம், அதை பண்ணாம உங்களுக்கு நாங்க பண்ணிருக்கிறோம், வலியை தாங்கிக்கிட்டீங்க பரவாயில்ல அப்படின்னாங்க. ஆனா எனக்கு சரியா ஆக மாட்டேங்குது சார்.
0: அப்படிங்களா? என்ன ட்ரீட்மெண்ட் கரெக்ட் எக்ஸாக்டா தெரியலங்க சார் நேம்.
1: பெட்டரா இருக்கும் சார் திருப்பியும்.
2: வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: பல்லாவரம் பொம்மல் காமராஜ் இருந்து செந்தில்குமார் சார்.
2: செந்தில்குமார் சார், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிவு பண்ணலாம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் செந்தில்குமார் சார்.
3: வணக்கம் சார், எனக்கு வந்து சுகர் இருந்தது.
0: சரிங்க சார்.
3: 553 இருந்தது. நமக்கு சுகர் கவனமே இல்ல.
0: ஆமாங்க சார், தெரியாது சில பேருக்கு.
3: நம்ம கவனமே இல்ல திடீர்னு பல்லு வந்து ஈரலா வீங்கிருச்சு. அப்படியே மறுபடியும் டாக்டர் டெஸ்ட் எடுத்து பாருங்கன்னு சொல்லி சொன்னோம்னா 580 இருந்தது. மறுபடியும் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ண ஊசி போட்டாங்க. மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க. இப்ப சுகர் கொஞ்சம் நமக்கு இப்ப 180 பாயிண்ட் தான் இருக்கு. சுகர் கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி சுகர் நோய் வர்றவங்க எப்படி பல்ல பத்திரமா பாதுகாக்கணும்னு கொஞ்சம் ரேடியோல சொல்லுங்க சார், நான்
0: அது இப்போ சுகர் சுகர் இப்போ வரதுக்கு முன்னாடியே நம்ம அந்த மெயின்டெனன்ஸ் ஃபேஸை ஸ்டார்ட் பண்ணிடணும் சார். ஆக்சுவலாக சுகர் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ணணும்னு கூட இல்லைங்க சார். இப்போ வந்துட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேளை மார்னிங்கும் நைட்டும் ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். இது ஃபஸ்ட்டு
2: இன்றைக்கி வந்து பற்கள் எப்படி பாதுகாக்க, அதுவும் முக்கியமாக டயபெட்டீஸால் பாதிக்கப்பட்டவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பற்களை வந்து எப்படி பாதுகாக்கிறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியுடைய ஒரு முக்கியமான தலைப்பாக இருக்குது. நம்ம கூட டாக்டர் பிரபு சார் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் இடைவேளை, இடைவேளைக்கு அப்புறம் நம்ம போகலாம். டாக்டர் வந்து விருப்பப்பட்டார் எனக்கு 80களுடைய பாடல்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்காகவே தில்லுமுல்லு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் வந்துகிட்டு இருக்க ஒரு அழகான

0: 3:32 ஆகிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில் நம்மளோட பற்கள் பாதுகாப்பு மற்றும் பற்களுடைய சுகாதாரம் பராமரிப்பை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட டாக்டர் பிரபு சார் வந்து இருக்காரு. நிகழ்ச்சிக்கு மறுபடியும் போகலாம், நிகழ்ச்சியில் அடுத்த காலருக்கும் போகலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: சீதா, சென்னையில இருந்து பேசுறேன் சார. டாக்டர் பேசுறேன்.
0: யாரு?
1: சீதா, சென்னையில இருந்து பேசுறேன்.
0: ஓகே சீதாமா, உங்களுடைய குரல் கொஞ்சம் உயர்த்தி பேசினா நல்லா இருக்கும். நீங்க பேசுறது டாக்டருக்கு கேட்கல, சோ கொஞ்சம் உயர்த்தி பேசுனீங்கன்னா அவருக்கு கேட்கும். அவர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை நீங்க தெரிவு பண்ணலாம்.
2: வணக்கம் சீதா மேடம்.
1: வணக்கம் சார்.
2: சொல்லுங்க மேடம், என்ன சந்தேகம் உங்களுக்கு?
1: என் பொண்ணுக்கு 20 வயசு ஆகுது. அந்த மேல ஒரு பல்லு, என்ன சொல்லுவாங்க, மேல ஒரு பல்லு இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் காமிச்சோம். ஓபி என்னமோ ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க. அது எடுக்கலாமா எடுக்க கூடாது சார்? அது எத்து பல்லுன்னு, இந்த சிங்க பல்லுன்னு சொல்லுவாங்க மேல இருக்குறது. ஆனா சிங்க பல்லு இல்ல, பல்லு எத்தனத்துல ஈரல்ல முளைச்சிருக்கு சார். மேல லைட்டா பிங்க் கலர் இருக்கு, அதனால எதுவும் ப்ராப்ளம் வருமா சார்?
2: இல்லைங்கம்மா, ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு இந்த ஓபிஜின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ரேல வந்துட்டு இப்போ நம்ம உங்களோட எல்லா பல்லும் முளைக்கிறது வந்துட்டு அவங்க பார்ப்பாங்க மேடம். அது இப்போ பார்க்கும்போது அந்த பல்லு எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா சம்டைம்ஸ்

0: இது எக்ஸ்ட்ரா பல்லா இருக்கலாம். சில பேருக்கு சூப்பர் நியூமரிக் டூத் அப்படின்னு சொல்லுவாங்க, நார்மல் செட்டு இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா இருக்கலாம் சில பல்லு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த பல்லு இருந்ததுனால மற்ற பல்லு மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருக்கும், அதனால அதை எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்கம்மா.
1: எடுக்கல, எக்ஸ்ட்ரா பல்லு இல்லை சார், அவர் நாக்கால எத்தி எத்தி அந்த பல்லு வந்து ஈரல்ல முளைச்சிருக்கு.
0: ஆ சரிங்கம்மா,
1: அதை எடுத்துடணுமா சார்?
0: இல்லை அப்போ அதுக்கெல்லாம் தேவையில்லைங்கம்மா, அதெல்லாம் தேவையில்லைங்களே, அதெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்களே. நார்மல் பல்லு எடுக்கணும்னு அவசியமே இல்லை, அதில் சொத்தையோ இல்லை அந்த மாதிரி ரொம்ப மோசமாக உடஞ்சிருந்தா அதை மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இல்லை எக்ஸ்ட்ரா பல்லு இருந்தால் மட்டும் தான் டாக்டர்ஸ் எடுக்க சொல்லுவாங்களே தவிர நார்மல் டூத் எப்பவுமே எடுக்கணும்னு சொல்லவே மாட்டோம்மா.
1: ஈரல் அப்படியே பிங்க்கா இருக்கு, அது ஒன்றும் ப்ராப்ளம் வராது சார்.
0: இல்லை அதுக்கு வந்துட்டு அது என்னன்னு சொன்னாங்கம்மா, அப்போ டாக்டர் எக்ஸாமின் பண்ணும்போது என்ன சொன்னாங்கம்மா, அது என்ன, அது இப்போ அவங்களை பார்த்தா தான் சொல்ல முடியும், பட் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அது பிங்க்கா இருக்கிறதுக்கு?
1: நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி கிளிப் போட்டோம், மேல எத்து பல்லு மாதிரி இருந்தது. அப்ப கிளிப் போடும் போது ஒரு பல்லு கையில் இந்த பக்கம் இந்த பக்கம் 2 பல்லு எடுக்கணும், வேணா இந்த பல்ல எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்க வேணாம்னு சொல்லிட்டு கிளிப்பும் போடல பல்லும் எடுக்கல சார்.
0: சரிங்கம்மா,
1: அதனால ப்ராப்ளம் வருமா மறுபடியும் எதுவும்
0: இல்லைங்கம்மா? அப்போ அதனாலலாம் இந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ பல்லு கிளிப்பு போடுறது அப்பியரன்ஸ்க்காக போடுறோம், அப்புறம் வந்து நம்ம பேசுறது அந்த ப்ரொனன்சியேஷன் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் தெளிவாக இருக்கிறதுக்கு பேசுகிறோம். ஸோ உங்களுக்கு பல்லு எடுத்துட்டு பண்ணணும்னா கேப் இருந்திருக்காது, உங்களுக்கு பல்லு எங்கேயும் இடைவெளி இருந்திருக்காது, அதனால தான் வந்து டாக்டர்ஸ் வந்து பல்லு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கேப்பை யூஸ் பண்ணி பல்லு நகர்த்துறதுக்கு பல்லு எடுக்க சொல்லியிருப்பாங்கம்மா. அவங்களுக்கு பல்லு மேல வந்துட்டு ஒண்ணு மேல ஒண்ணு ஏறி இருக்கும், அது முக்காவாசி பேருக்கு பல்லு எடுத்தாதான் அந்த இடத்துல பல்லு நகர மாதிரி இருக்குது, அதனால எடுக்கிறதுன்றது பயப்படணும் அவசியமே இல்ல.
1: இன்னொரு டவுட் சார், எனக்கு பல்லு ஜிஹெச்ல எடுக்கும் போது ஒரே ஒரு பிசுற வச்சுட்டாங்க சார், அது ஒரு 10 வருஷம் சென்று அது அப்படியே வலிக்கிற மாதிரி இருந்தது. கொண்டு போய் எனக்கு பிரைவேட்ல காமிச்சது, அது ஆபரேஷன் பண்ணி அதை எடுத்துட்டாங்க அந்த பிசுற. எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சைல்ல வந்து லைட்டா ஈரல் வீங்கின மாதிரி இருக்கு, எதனால சார்?
0: இல்லைங்கம்மா, இப்போ எடுத்து எவ்வளவு நாள் ஆகுது?
1: அது எடுத்து 10 வருஷம் ஆகுது.
0: பல்ல வேர் துண்டு அந்த எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டு இப்ப திருப்பி அந்த இடத்துல வீக்க இருக்க மாதிரி தெரியுதுங்களாம்மா?
1: பிடிமானது இருக்காது நிறைய ரீசன்ஸ்னாலதான் அந்த டைம் ஆகும்.
0: சாதா எக்ஸ்ரே போதுமா? சின்ன ஒரு 2 பல்லு 3 பல்லு தெரியுது, ஐஓபின்னு சொல்லுவாங்க டேர்ம்ல, அதை எடுத்து பார்த்தாலும் தெரியும், இல்ல ஓபிஜி எடுத்தாலும் தெரியுமா?
1: ரொம்ப நன்றி சார்.
0: நன்றிமா,
2: நன்றிமா, நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி.
0: நன்றி.
2: வணக்கம் ரெயின்போ.
3: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சந்திரசேகர் சார், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிவு பண்ணலாம்.
3: டாக்டர், இந்த பற்கள் அந்த ஈரத்துல பொதுவா ரத்த கசிவு அப்படிங்கறது ஏற்பட்டதுன்னா அது எதனுடைய சைன், அது எப்படி சரி செய்ய முடியும்? நவீன சிகிச்சை முறைகள் அந்த ரிலேட்டட் அந்த பல் ஈரல வரக்கூடிய ப்ளீடிங்க்கு என்ன இருக்கு, அது ஒண்ணும். ஆர்டிபிஷியலா பல் கட்டுறது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் டாக்டர், அதற்கு என்ன ப்ரொசீஜர், எப்போ வந்து ஆர்டிபிஷியலா பல் கட்ட முடியும், யார், அதாவது எல்லாருக்குமே இந்த ஆர்டிபிஷியல் பல் அப்படிங்கறது கட்ட முடியுமா? சில எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல இல்ல இது முடியாது இப்படிதான் இருக்க முடியவங்க அப்படின்ட்டு ஏதாவது கண்டிஷன் இருக்கா, இதை பத்தியும் சொல்லுங்களேன்.
0: வணக்கம் சந்திரசேகர் சார். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கம்ல ஏன் ரத்தம் வருது, ப்ளீடிங் ஆகுது அப்படின்றத பற்றி. இப்போ வந்து கம்ஸ்ல வந்து ஏன் ப்ளீடிங் ஆகுதுன்னா, நம்ம வந்து ப்ரஷ் பண்ணும்போது சில டைம் வந்துட்டு நம்மளால 100% நம்மளால் அந்த அழுக்கு எடுக்கிறது எல்லா டைமே முடியாமல் போகும். அப்போ வந்து கம்ஸ் மேலே நம்ம சாப்பிட்டது ஒட்டும் போது அது வந்து பிளாக்ன்ற தன்மையாக மாறிடும். அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பின்னு வச்சு நீங்கள் பல்லு மேலே ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் மாவு மாதிரி வரும். அது நிறைய பாக்டீரியா வளரனால அது கம் இரிட்டேஷன் பண்ணி அதில் இருக்க டாக்ஸின்ஸ்னால ஈர்லேருந்து ப்ளீடிங் ஆகும். இந்த அழுக்கு பிளாக்ன்றது என்ன ஆகும்னா, இன்னும் ஃபர்தராக நீங்கள் 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படி போய் எடுக்காமல் விட்டீங்கன்னா அது கால்குலஸ்ன்ற கண்டிஷன் மாறும், ரொம்ப ஹார்ட் ஆகிடும், கல் மாதிரி ஆகிடும், அது எடுக்கவும் வராது சீக்கிரத்தில். டாக்டர்கிட்ட போய் மிஷினில் க்ளீன் பண்ண

0: தான் எடுக்க முடியும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பிளாகும் கால்குலேஷன் தான் கம் ப்ளீடிங்கான மெயின் ரீசனே ஆக்சுவலாக. இப்போ இதெல்லாம் நிறைய ரீசன்ஸ் இருக்குது, இதில் மெயினானது இது மட்டும்தான். இப்போ சில பேருக்கு ஹை பிபி இருந்தாலும் ப்ளீடிங் ஆகும் கம்ஸில், சில வந்துட்டு சிஸ்டமிக்காக அவங்களுக்கு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் கம்ஸ்லேருந்து ப்ளீடிங் ஆகும். பட் மோஸ்ட்லி 99% இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ப்ராப்ளம் வந்து இந்த அழுக்குனால அவங்களோட மெயின்டெனன்ஸ் குறைபாடுனால தான் வரும். இது சரி பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, க்ளீனிங் எங்கே சாதாரணமாக சொன்னால் ஸ்கேலிங்கு க்ளீனிங்னு சொல்லுவோம், இல்லைனா ஸ்கேலிங் சொல்லலாம். இதை நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். கம் டிசீஸ் அட்வான்ஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் தேவைப்படும், லைக் லேசர், சர்ஜரி, கிராஃப்டிங், அப்புறம் இந்த மாதிரி நிறைய கம்முக்குன்னு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஏர்லியராக இருக்கிறதுக்கெலாம் இதெல்லாம் தேவையே கிடையாது, வெறும் வந்து கம் ப்ளீடிங்க்கு சாதாரணமாக க்ளீன் பண்ணாலுமே சரியாயிடும். ரெண்டாவது கேள்வி வந்துட்டு, உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக பல் கட்டுறது யாருக்கும் பண்ண முடியும் அப்படின்றது, எந்த ஏஜில் வேணால் நீங்கள் செயற்கை பல் வைக்கலாம். அதில் நிறைய மெத்தட் இருக்குது, எடுத்து மாற்ற செட் இருக்குது, ஃபிக்ஸடாகவும் இருக்குது. ஃபிக்ஸட்ல இந்த ரெண்டு மெத்தட் இருக்குது, ஒன்று வந்து எலும்பில் வந்துட்டு டைட்டேனியம் அப்படின்னு ஸ்க்ரூ வச்சுட்டு மேலே பல் வச்சு கொடுத்துருவாங்க. இன்னொரு மெத்தட் வந்துட்டு பக்கத்தில் இருக்க பல் நல்லா இருந்ததுன்னா அதை லைட்டாக கரைச்சிட்டு அது வந்துட்டு அந்த பல்லை சப்போர்ட்டாக வச்சு உங்களுக்கு ஃபிக்ஸட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து டாக்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எந்த மெத்தட் பெட்டர்ன்றதை பார்க்குறதுக்கு பண்ணி தருவாங்களே தவிர யாருக்குமே இது ஃபிக்ஸட் ரூல்ஸ்னு கிடையாது.
1: ஓகே டாக்டர், இப்போ இவர் சொல்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியலாக பல் கட்டுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இந்த கண்டிப்பாக பண்ணலாமா?
0: இல்லை, டயபெட்டிஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆக்சுவலாக. ஒரு பல் கட்டுறதுக்கு மெயின்டெனன்ஸ் அவங்க நல்லா பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அவங்க வந்துட்டு கம் கேர் நல்லா எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போது சுகர் பேஷண்ட்ஸில் இஷ்யூ என்னென்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 200 அந்த மாதிரி மேலே டச் பண்ணிடுச்சுன்னா பல் எடுக்கிறதா முடியாது எங்களால். ஏன்னா புண்ணு ஆறாதுன்றனால வந்துட்டு அவங்களுக்கு சுகர் வந்துட்டு கண்ட்ரோலில் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு பல்ல எடுப்போம், எனி ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறதுக்கும். அதுக்கப்புறம் பல்ல எடுத்தால் தான் அவங்களுக்கு பல்லு கட்டுறதுக்கே போக முடியும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், கண்ட்ரோல் டயபெட்டிக் பேஷண்ட் தான் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண முடியும்.
1: ஓகே டாக்டர், இப்போது வாயில் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா,
0: ஆமாம்,
1: அதில் வந்துட்டு டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வருமா?
0: ஆமாம், ஏன்னா வந்துட்டு அவங்களோட சலைவ செக்ரிஷன்ஸ் இயற்கையாக குறையிறனால உங்களுக்கு அழுக்கு விட்டுற தன்மை அதிகமாகிடுது. ப்ளஸ் வந்துட்டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸோட இம்யூனிட்டி லெவல் கம்மியாயிடும். அது எங்கள் டேர்மில் என்னென்னா கீமோடாக்டிக் மெக்கானிசம் சொல்லுவாங்க. அந்த வெள்ளையானுக்குள்ள நியூட்ரோஃபில்ஸ்னு ஒரு செல்ஸ் இருக்குது, அதுதான் வந்துட்டு நம்ம யாருனா வந்துட்டு எதிரி நம்ம பாடியில் வந்துட்டாங்க இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அதுதான் போய் முதல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் கொடுக்குற ஒரு செல்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த டிஃபென்ஸ் செல்ஸோட ஃபங்க்ஷனை வந்துட்டு டயபெட்டிக் லெவலில் குறைஞ்சிரும், அதோட ஸ்மெல் பண்ணி அந்த வந்து ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் கொடுக்க முடியாது. இப்போ தான் வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, அதாவது நம்ம உடம்புல நார்மலாக இருந்த ஒரு விஷயமே அது நமக்கு அகெயின்ஸ்டாக வேலை செய்கிற மாதிரி மாறும். ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த கேண்டிடியாசிஸ் இல்லைன்னா வந்துட்டு வெள்ளை பூஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓரல் த்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இது வெள்ளை வெள்ளையாக நான் பார்க்கலாம், நாக்குலையும் அன்னத்துலையும் நீங்கள் பார்க்க முடியும், தொண்டையாண்டெல்லாம் ஒயிட் பேட்ச் ஃபார்ம் ஆகும். இதுக்கு வந்து மோர் கோரிலேட்டட் டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ்லாம் நம்ம பார்க்க முடியும்.
1: ஓகே டாக்டர், இப்போது வாயில் துர்நாற்றம் வீசுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம நிறைய சாப்பிட்லன்னா அந்த மாதிரி, அது அல்சருக்கான அறிகுறின்னு ஒரு பக்கம் நம்ம சொன்னாலும், இது டயபெட்டிஸோட அறிகுறியாக இருக்க வாய்ப்பு இருக்கா?
0: டயபெட்டிஸ்க்கான அறிகுறின்னு சொல்ல முடியாது, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கான அந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் அதிகம். பிகாஸ் என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட சலைவா செக்ரேஷன்ஸ் குறைனால அழுக்கு நிறைய சேர்ந்து அப்புறம் வந்து அதனால வந்துட்டு அவங்களோட கம் மெயின்டெனன்ஸும் சரியில்லைன்னா கண்டிப்பாக ஸ்மெல் வரதுக்கு சான்சஸ் இருக்கு.
1: ஆக மொத்தம் சலைவா செக்ரேஷன் குறைஞ்சிருச்சுனாலே எல்லா அடுக்கடுக்காக வர
0: எல்லா பிரச்சனையும். ஆமாம் கண்டிப்பாக.
1: ஓகே டாக்டர், இப்போது சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா என்ன மாதிரி டயட் அவங்க ஃபாலோ பண்ணணும், ஸ்நாக்ஸ் அதில் முக்கியமாக ஸ்வீட்ஸ் எடுத்துக்கணுமா, லைக் எடுத்துக்கும்பொழுது டயபெட்டிஸ்னாலே ஸ்வீட்ஸ் எடுக்கக்கூடாது, அப்படி எடுத்துக்கும்பொழுது வந்து சப்போஸ் என்னென்ன மாற்றங்கள் செய்யணும், அதே மாதிரி ரெகுலராக சாப்பிட்றோம், டயட் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்ன மாதிரி விஷயங்களை நம்ம கவனம்?
0: நிறைய வந்துட்டு இப்போ உங்களுக்கு நிறைய வந்துட்டு லீஃபி வெஜிடபிள்ஸ் சொல்லுவோம்ல, உங்களுக்கு வந்துட்டு நிறைய நார்சத்து உள்ள பொருட்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு சுகர் லெவலும் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து மெயின்டெனன் ஆகும், நல்லா வந்து செல்ஃப் கிளீனிங் மெக்கானிசமாக மாறும். ஸோ அதனால் நார்சத்து உள்ள பொருட்கள் சாப்பிட்றது எப்போவுமே நல்லது. சாப்பிட வேண்டாம் இல்லை குறைக்கணும் இல்லை அப்படின்னா இந்த சுகர்ஸாக இருக்கிறது ஸ்வீட்ஸு அப்புறம் சாக்லேட்ஸு இந்த பிஸ்கெட்ஸில் இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்கரை பல்லு மேலே அந்த அந்த மைதா மாவோட சேர்ந்து ஒட்டிட்டு அதனால் வந்துட்டு அவங்களால அந்த சலைவா செக்ரேஷன் ஏற்கனவே கம்மியாக இருக்கும்போது இது ஒட்டும் போது ஆடட் எஃபெக்டாக மாறிடும். ஸோ அதனால் டெஃபினட்டாக வந்துட்டு இது அந்த டயட்லேயும் குறைச்சிட்டு மெயின்டெனன்ஸும் நிறைய பண்ணும். நல்ல ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, நல்ல க்ரீன் வெஜிடபிள்ஸு, நார்சத்து உள்ள பொருட்கள் சாப்பிட்றதுனால அவங்களோட மெயின்டெனன்ஸ் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும், சுகர் வேல்யூ குறைஞ்சிரும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
0: இல்லை இப்போ வெஜிடேரியன் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு காய்கறி நல்லா வந்துட்டு நார்சத்து உள்ள கீரை வகைகள் எல்லாமே சாப்பிட்லாம், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், நிறைய வந்துட்டு அவங்களுக்கு இருக்க அந்த ப்ரோட்டீன் ரிச் டயட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ இதனால் வந்துட்டு உங்களுக்கு சுகர் குறையும் போது அதனால் வர சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். நான் வெஜிடேரியன்ஸு ஃபிஷ்ஷு எக்கு இதெல்லாமே எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ இதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து பாடி ஒரு ரூட்டிங்கில் என்ன உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த அந்த ஆரோக்கியமான ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம்.

0: அவாய்ட் பண்ணுறது தான் முக்கியம். உங்களுக்கு இந்த சுகர் பேஸ்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது எப்பவுமே பெட்டர்.
1: ஓகே டாக்டர், இப்போ சுகர் பேஸ்டு ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டோம், அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோன்னு சொல்கிறீங்க. வெஜிடபிள்ஸ் அண்ட் நான் வெஜிடபிள்னு எடுத்துக்கிட்டும் போது இந்த மாதிரி சில விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா, இது வந்துட்டு நம்ம பாயில் பண்ணி சாப்பிட வேண்டிய ஃபுட்டாக இருக்கணுமா இல்லை ஆயிலில் வச்சு பண்ணுறது அந்த மாதிரி?
0: இல்லை, ஃப்ரை ஐட்டம்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு இன்வேரியபிளாக வந்துட்டு ஒரு ஆயிலில் ஃப்ரை பண்ணாலும் அதனால் வர சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதனால் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து அந்த வேக வச்சது பண்ணோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் இருக்கிற அந்த உணவோட ப்ரிசர்வ், அந்த நியூட்ரிஷன் வேல்யூ வந்து ப்ரிசர்வ் ஆகும் உங்களுக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போது ஒரு டென்டிஸ்ட் கிட்ட நான் போகிறேன், எனக்கு வந்துட்டு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லணுமா?
0: டெஃபினட்டாக சொல்லணும். உங்களுக்கு என்னென்னா வந்துட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பல் எடுக்கிறேன்னா உங்களோட சுகர் வேல்யூ பேஸ் பண்ணி தான் பல் எடுக்கிறோமா அப்படின்றது டிசைட் ஆகும். இப்போ சுகர் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது, அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, இப்போ கூட ஒரு பேஷண்ட் சொன்னாருங்களே 500க்கு மேலே இருந்ததுன்னா டெஃபினட்டாக கை வைக்க முடியாது, அவங்களுக்கு சுகர் வேல்யூ குறைச்சா மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா அது எடுத்துட்டீங்க இல்லைனா சொல்லலைன்னா திடீர்னு அவங்க டாக்டருக்கும் தெரியாமல் பல் எடுத்துட்டோன்னா அது ஆறுறது லேட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நிறைய சீரியஸ் கண்டிஷன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணுறது எப்பவுமே பெட்டர்.
1: ஓகே டாக்டர், இப்போது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து எத்தனை வாட்டி லைக் ஒரு டென்டல் செக்அப்னு எடுத்துக்கிட்டோன்னா எந்த டைம் பீரியடுக்கு ஒரு வாட்டி லைக் இந்த மாதம்
0: அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்குன்ற வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 2 வாட்டின்றது மேண்டேட்ரி. இதில் இதில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு வந்து நிறைய பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் வர்றதும் நம்ம அப்பப்போ செக் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ எவ்ரி இயர் 2 டைம்ஸ் அட்லீஸ்ட் பண்ணுறது நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்போது என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அந்த பல்லோட ஆரோக்கியத்துக்காக என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், ப்ளஸ் அவங்க வந்துட்டு எந்த லைக் ஒரு எஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் தண்ணி வந்து நம்ம குடிக்கணும் இல்லையா?
0: ஆமாம்,
1: அந்த அளவுக்கு குடிக்கும்பொழுது அந்த வாய் வறட்சி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல்
0: இருக்கும். உங்களுக்கு வந்து தண்ணி நிறைய குடிக்கிறனால நேச்சுரலாக க்ளீன் ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா பிகாஸ் நிறைய தண்ணி குடிக்கிறனால அதுவே பாதி அழுக்க வந்துட்டு ஃப்ளஷ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ எப்பவுமே வந்து வாய் வந்துட்டு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃப்ரூட்ஸ்ன்னு கேட்கும்போது நீங்கள் ஆப்பிள், கொய்யாப்பழம், வாழைப்பழம், எனி ஃப்ரூட்ஸ் ஃபார் தட் மேட் நெல்லிக்காய் எது வேணால் சாப்பிடலாம், எல்லாமே ஆரோக்கியமான ஃபுட்ஸ் தான். ஸோ இவங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே லிமிட்டில் வச்சுக்கிறது எல்லாமே பெட்டர் ஆக்சுவலாக.
1: ஓகே டாக்டர், இப்போ அடுத்து வந்துட்டு ஸ்மோக்கிங், ஸ்மோக்கிங் இல்லைனா ஆல்கோஹால் கன்சம்ஷன், இது ரெண்டும் இருக்கிறாங்க, புகைப்பிடிக்கிறாங்க இல்லை மதுபானம் குடிக்கிறாங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இப்போ டயபெட்டிஸ் இருக்குது, அவங்களாம் டயபெட்டிஸால் பாதிக்கப்படுறாங்கன்னு பொழுது அவங்களுடைய இந்த பற்களோட ஆரோக்கியத்தை எந்த அளவுக்கு பாதிக்குது டாக்டர்?
0: இது டெஃபினட்டாக வந்துட்டு இருக்கிற அந்த ப்ராப்ளம் ஏற்கனவே சுகரே ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணதுன்னா திருப்பி இது இல்லாமல் அவங்க ஸ்மோக்கிங்கும் பண்ணும்போது ஆல்கோஹாலும் கன்சியூம் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் இன்னும் நிறைய மடங்காக மாறதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ ஆல்கோஹால் கன்சியூமராக இருந்ததுன்னா உங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் வரும், அப்புறம் வந்து அவங்களோட ஆல்கோஹால்னால மவுத்தில் வந்து ட்ரைனஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ வந்துட்டு ஸ்மோக்கர்ஸ் ஆனதுன்னா உங்களுக்கு அதில் வர ப்ராப்ளம்ஸ், அந்த ஸ்மோக் இருக்கிற அந்த டார், அந்த ரெசிடியூஸ்னால வர கேன்சர், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் சுகர் இருந்தாலுமே எதிர்சக்தி குறையுதுன்னு சொன்னோம். இது இல்லாமல் வந்துட்டு ஆல்கோஹாலும் அப்புறம் வந்துட்டு ஸ்மோக்கிங் அப்யூஸ்லாம் பண்ணாங்கன்னா இருக்கிற டேமேஜ் இன்னும் ஜாஸ்தி ஆகிடும்.
1: பட் ஆல்கஹால்ன்றது ஒரு லிக்விட் சப்ஸ்டன்ஸ், அது வந்து எப்படி டாக்டர் டேமேஜ்?
0: இல்லை, இப்போ ஆல்கோஹால் எல்லாமே நீங்கள் குடிக்கும்போது என்ன ஆகணும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமிக்காக உள்ளே போய் அதனால வர சைட் எஃபெக்ட்ஸே உங்களுக்கு தெரியும். லிவர்லேருந்து எல்லாமே லிவர் சிரோசஸ் எல்லாமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு ஆல்கோஹால் வந்து என்ன பண்ணணும்னா ட்ரைனஸ் கிரியேட் பண்ணும் வாயில், ஒரு அந்த இருக்கிற ஈரப்பதத்தை இன்னும் குறைச்சிரும் உங்களுக்கு. ஸோ எதிர்ப்பு சக்தி ஆற்றல ஏற்கனவே வந்து சுகரில் குறையறனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் தான் இருக்குமே தவிர உங்களுக்கு அதனால் பெனிஃபிஷியல்னு எந்த பர்பஸுமே ஷார்ட் அவுட் ஆகாது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட அந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கிறத தவிர்க்கிறது ஆல்வேஸ் பெட்டர்.
1: ஓகே டாக்டர், இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பல் ரிமூவ் பண்ணுறது இல்லை மற்ற ஏதாவது ஸ்கேலிங் பண்ணுறது எல்லாமே நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில் அவங்க இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் பல் ரிமூவ் பண்ணுறாங்க இல்லை ஸ்கேலிங் பண்ணுறாங்கன்னா வீட்டில் அவங்க என்ன எப்படி அந்த பற்களை வந்து மெயின்டைன் பண்ணணும்?
0: இல்லை, இப்போ வீட்டில் இப்போ ஒரு பல் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா டாக்டர்ஸ் என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ வந்துட்டு அந்த பஞ்சு இவ்வளோ நேரம் கடிக்க சொன்னது, அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ நேரம் கடிச்சு அதை சாப்பிடணும், மாத்திரைங்களை ஒழுங்காக தவறாமல் போடுறது இதெல்லாம் மேண்டேட்டரியே பண்ணும், அப்புறம் விரல் வச்சு பார்க்குறது அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி எந்த வேலைங்களும் அவங்க பண்ணக்கூடாது. ஸோ மவுத் வாஷ் யூஸ் பண்ணி காகிள் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஆறுற சக்தி கொஞ்சம் குறையறனால அந்த ஃபேஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர்.
1: ஓகே டாக்டர், இப்போது டயபெட்டிஸை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு நம்ம பல் சிகிச்சை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோடைய சக்ஸஸ் ரேட் எந்த அளவுக்கு இருக்கும்?
0: இல்லை, டெஃபினட்டாக ஜாஸ்தி நார்மல் பேஷண்ட்ஸ் மாதிரி ஆகிடுறாங்க. அவங்களுக்கு எனி ப்ரொசீஜர்ஸ் பண்ணலாம், சுகர்ன்றது வந்துட்டு கான்ட்ரா இண்டிகேஷன் கிடையாது, ஒரு இம்ப்ளான்ட் கூட பண்ணலாம், என்ன வேணால் சர்ஜரியும் பண்ணலாம். ஸோ இம்ப்ளான்ட் அந்த சுகர்ன்றது ஒரு கான்ட்ரா இண்டிகேட்டடாக அது உங்களுக்கு பண்ணவே கூடாது அப்படின்றது சுகர் கிடையாது. கண்ட்ரோலில் இருக்கும்போது அவங்க பாடி பழையபடி ரெஸ்பாண்ட் ஆகிறனால என்ன வேணால் பண்ணிக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போது இந்த மாதிரி பல்ல பிரச்சனை ஆயிடுச்சுன்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் போகிறதுனால வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ்?
0: இல்லை, தள்ளி போடுறதும் வந்து பயத்தினால சில பேரோட சந்தேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பல்

0: சொத்தியாக இருக்கு, ஆனால் இப்போ எனக்கு வலி இல்லை வந்துட்டு தள்ளி போடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருக்கிற பிரச்சனை ஜாஸ்தியாக தான் ஆகும். உங்களுக்கு எதுவுமே வந்துட்டு நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணாலும் பழையபடி சொத்த பல் வந்து பழையபடி சரியாகி பல் வந்து பழையபடி ஃபார்ம் ஆக போகிறதில்ல. ஸோ அதனால் இருக்கிற டேமேஜ் வந்து அதிகமாகும். ஸோ ஏர்லியராக பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு பல்லையும் நல்லா காப்பாற்றலாம், உங்களுக்கு ஃபைனான்ஷியலாகவும் கம்மியாகும்.
1: ஓகே டாக்டர், இப்போது ரூட் கெனால் மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம், க்ரௌனை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு க்ரௌனை இது பண்ணுறோம், எந்த மாதிரி எனாமலில் யூஸ் பண்ணலாம்? அதுவும் எஸ்பெஷலி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த அமால்கம், எந்த மாதிரி அமால்கம் யூஸ் பண்ணலாம்?
0: இல்லை இப்போது அமால்கம்ன்றது ஃபில்லிங், ஆக்சுவலாக உங்களுக்கு க்ரௌனுன்றது கேப் போடுறது. ஆக்சுவலாக ஒரு ரூட் கெனால் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கேப் போடுறது. இப்போ வந்து மோஸ்ட்லி வந்துட்டு இந்த சில்வர் அமால்கம் ஃபில்லிங்ஸ் வந்து குறைச்சிட்டோம், இப்போ அவ்வளோ யூஸே பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதில் இருக்கிற அந்த பாதரசம் மோக்குரி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மோக்குரியோட டாக்ஸிட்டி அந்த ஒரு அதோட கண்டிஷன்ஸ் இருக்கிறனால இப்போ மோஸ்ட்லி வந்து சில்வர் ஃபில்லிங்கை அவாய்ட் பண்ணிடுறோம். இப்போ யாருமே அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. நிறைய டைப் ஆஃப் அட்வான்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்ததுனால இப்போ அவ்வளோவா யூஸ் பண்ணுறது கிடையாது.
1: இப்போ இந்த தங்கப்பல்லுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் கூட பண்ணுறாங்களா?
0: ஆ, இப்போ அதுவும் பண்ணலாம். ஆக்சுவலாக கோல்டுன்றது பாடிக்கு வந்து நல்ல நல்ல ஃப்ரெண்ட்லியான மெட்டீரியல். ஸோ கோல்டு விலை அதிகம், கலர் வந்து சில பேருக்கு தனியாக தெரியுன்றதுக்காக தான் கோல்டோட யூசேஜ் கம்மியாயிடுச்சு தவிர பாடிக்கு நல்ல மெட்டீரியல் தான் அதுவும். ஸோ கோல்டும் யூஸ் பண்ணுறாங்க, செராமிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, மெட்டல் வித் செராமிக் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எது உங்கள் அந்த ஏரியாவுக்கு ஐடியல்ன்றது டாக்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன அட்வைஸ் பண்ணுறவங்களும் நீங்கள் அதை செஞ்சுக்கலாம்.
1: ஆனால் இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக லெவல் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இந்த
0: அது வந்துட்டு கண்டிப்பாக அது, ஏன்னா வந்துட்டு ரைட் ஃப்ரம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சுகரை வந்து ஸ்பைக் ஆகும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஹெல்த்தை அது ஃபுல்லாகவே பாதிக்கும். அப்போ டாக்டர் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது ரெஸ்பான்ஸ் வராது உங்களுக்கு.
1: ஓகே டாக்டர், நம்ம அடுத்த காலர்ஸ் கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார், நான் அம்பத்தூர்ல இருந்து தேவராஜ் பேசுறேன்.
1: அம்பத்தூர்ல இருந்து தேவராஜ் சார், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: டாக்டர் வணக்கம். டாக்டர்
0: வணக்கம். தேவராஜ் சார் சொல்லுங்க சார்.
2: என்னுடைய பேரன் வந்து வயசு 8 வயசு ஆகுது டாக்டர். அவங்க நிறைய ஸ்வீட் சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு கவனிக்காம விட்டுட்டோம். அவர் வந்து இப்போ 8 பல்லு சொத்த பல்லுன்னு சொல்லிட்டு ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் சொல்லிட்டு நாங்கள் சிமெண்ட் வச்சு அடைச்சிடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: சரிங்க சார்.
2: இப்போ நான் என்ன கேட்குறேன், அப்படி அடைச்சிட்டா லைஃபுக்கும் பரவாயில்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ரெண்டாவது வந்து பல்லு விழுற ஸ்டேஜ்னு சொல்கிறாங்களே, இப்போ பல்லு வந்து விழுமா, விழுந்தா அதனால விழுந்து வேற பல்லு முளைக்குமா? 8 வயசுல அது கொஞ்சம் எனக்கு டவுட் கொள்ளுங்க டாக்டர்.
0: சார் இப்போ குழந்தைங்க பல்லும் இம்பார்ட்டன்ட்டு, பெர்மனன்ட் பல்லும் இம்பார்ட்டன்ட் சார். இப்போ வந்து குழந்தைங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2.5 வயசுலேருந்து முளைக்க ஆரம்பிக்கும் சார். எல்லா பல்லும் ஒன்றுனா வந்து கடைசியில் 2.5 வயசு 6 மாதத்தில் குழந்தை பிறந்த 6 மாதத்துலேருந்து 2.5 வயசு வரைக்கும் பால் பல்லெல்லாம் முளைக்குதுங்க சார். இப்போ 2.5 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பால் பல்லு தான் இருக்கும். அப்புறம் 6 வயசுக்கு அப்புறம் 13 வயசுக்கு அப்புறம் இந்த பால் பல் விழுறதும் பர்மனன்ட் பல் முளைக்கிறதுமா நடக்கும் சார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8 பல்லு சொத்தன்னு சொல்கிறீங்க 8 வயசுலனா, அது டாக்டர் அடைக்க சொன்னாங்கன்னா அது கடாப்பல்லாக இருக்கும் சார். அது வந்து விழுறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும், அந்த கடாப்பல்லாம் விழுது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ அடைச்சிக்கிட்டா தான் அந்த குழந்தை அப்புறம் ஒழுங்காக சாப்பிட முடியும், இல்லைன்னா வழியில் கஷ்டப்படுவாங்க சார். அது ஒன்று. அப்புறம் வந்துட்டு பால் பல்ல சொத்தை வந்துட்டு பெர்மனன்ட் பல்ல பாதிக்கும் போனால் அது அவ்வளோ இதுவாகாதுங்க சார். ஏன்னா பர்மனன்ட் பல்ல ஆல்ரெடி ஃபார்மேஷன் ஃபேஸில் இருக்கும், அது முளைக்கிற ஃபேஸ் கிட்டத்தட்ட வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு பால் பல்ல வர ப்ராப்ளம் வந்து பெர்மனன்ட் பல்ல பாதிக்காது. ஆனால் குழந்தைங்க வந்துட்டு பால் பல்லா வச்சுருந்தீங்கன்னா, சொத்தை வச்சுருந்தீங்கன்னா சாப்பிட்றது கஷ்டமாகும் சார். அதனால் வந்துட்டு அந்த பல்லை சரி பண்ணிக்கிறது தான் ஆல்வேஸ் பெட்டர் சார்.
1: ஓகே டாக்டர், நம்ம அடுத்த காலர் கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ.
3: மாலை வணக்கம் சார்.
1: மாலை வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ராயப்பேட்டை வெங்கட் சார்.
1: ராயப்பேட்டை வெங்கட், உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தருங்க.
0: வணக்கம் வெங்கட் சார்.
3: வணக்கம் சார். சார் இப்போ 2 டவுட் சார். ஒன்னு வந்து நம்ம நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மவுத் அல்சர் பத்தி சொன்னீங்க. வெறுமனே பிரஷ் தேஞ்சி நம்ம உதட்டுல பட்ட அந்த சாஃப்ட்ல வந்து அது ரவுண்டா இதுவாகி
0: அச்சரம் சொல்லுவாங்க சார், அச்சரம்
3: ஆறாம இருக்கிறது, அது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும். இது இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டயபெட்டிக்கே நான் பேசல, இன் ஜெனரல்.
0: ஆமாங்க சார்.
3: அது வந்து அப்படியே விட்டாங்க கேன்சரா வந்துரும்ன்றத சொல்றாங்க. ஒண்ணு அது ஆறாத அப்படியே
0: இருந்ததுன்னா,
3: அதே மாதிரி நம்ம இந்த ரூட் கெனாலோ அது மாதிரி பல்ல ஒழுங்கா சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வரும்னு சொல்றாங்க. இது ரெண்டும் எவ்வளவு தூரம் இதுன்றது சொல்லுங்க, நான் கொஞ்சம்
0: கேட்கிறேன். சார் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ உங்களுக்கு க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்க சார்? ஃபர்ஸ்ட்
1: இந்த மாதிரி வந்துட்டு டென்டல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணலன்னா கேன்சர் மாதிரி ஏதாவது காம்ப்ளிகேட்டட் டிசீஸ்.
0: ஃபர்ஸ்ட் வந்து சார் அச்சரம் பத்தி கேட்டீங்க சார், அச்சரம் பத்தி கேட்டாங்க அவங்க.
1: எஸ்.
0: ஸோ அந்த வாய்ப்புன்னு வந்துட்டு நிறைய நார்மலா ஃப்ரீக்வெண்டா வர்றது ரிகரண்ட் ஆக்டர்ஸ் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அது வந்து கண்டிப்பா கேன்சரா மாறாது அது. ஸோ கேன்சராக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து இரிட்டேஷன்னால தான் வந்துட்டு ஒரு புண்ணு வந்து அதுக்கப்புறம் ஆறாமல் போகும். அது வந்து ஸ்மோக்கிங்காக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு பல்செட்டு போட்டிருப்பாங்க, அதோட ஷார்ப் மார்ஜின்ஸ் வந்து அதை உறுத்தி அதனால வந்து

0: அது புண்ணு ஆறாமல் கேன்சராக மாறலாம். சில டைம் பல் உடஞ்சிரும், சொத்தையாகி கவனிக்காமல் பல் உடஞ்சி அந்த பல் ரொம்ப கூர்மையாகி அது உறுத்திக்கிட்டே இருக்கும், அது கவனிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நார்மல் தானே அப்படின்னு நினச்சிப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா அது கேன்சராக மாறிடும். ஸோ இதுதான் காரணமே தவிர, ரெகுலராக ஒருத்தங்களுக்கு வர வாய்ப்பு ஒன்று வந்து கேன்சராக மாறாதுங்க சார்.
1: ஓகே டாக்டர், இப்போது ஹார்ட் டிசீஸ்,
0: செகண்ட் வந்துட்டு ஹார்ட் டிசீஸ் பற்றி கேட்டாங்க. டெஃபினட்டாக லிங்க் இருக்குது, பிகாஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போது சொத்தை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பல் சொத்தை ஆகுதுன்னா பல் வந்துட்டு எனாமல் உடச்சிக்கிட்டு, டென்டினை உடச்சிக்கிட்டு, அப்புறம் பல்லோட அந்த நர்வை பாதிச்சு பல்லோட வேருக்கெல்லாம் கூட போகுதுன்னு வச்சுக்கோங்களா, ஒரு இன்ஃபெக்ஷன். அப்புறம் வந்து அதில் இருக்க சுற்றி இருக்க எலும்புக்கு வந்துட போகுது அந்த லெவல் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த எலும்பில் இருக்க இன்ஃபெக்ஷன் ரத்த ஓட்டத்தோட கலக்க ஆரம்பிக்கும் அந்த கிருமியெல்லாம். ஸோ இந்த பாக்டீரியா என்ன ஆகும்னா, உங்களுக்கு இங்கேருந்து கலந்து பாடியோட எந்த உறுப்புக்கு வேணால் போய் செட்டில் ஆகிடும்.
1: அதாவது பல்லில் வந்து ஏதாவது பாதிப்பு இருந்தால் அது மற்ற ஆர்கன்ஸையும் வந்து
0: டெஃபினட்டாக பாதிக்கும். அது பேர் எங்கள் ஃபோக்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எங்கேயோ இருக்க ஒரு ப்ராப்ளம் வந்து எங்கேயோ இருக்க உறுப்பை வந்து டேமேஜ் பண்ணும். இதில் ஹார்ட் ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக வந்துட்டு பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ், ரூமடாய்டு கார்டைட்டிஸ் இதெல்லாமே வந்துட்டு வரதுக்கான சான்சஸ் வந்துட்டு டெஃபினட்டாக நிறைய இருக்குது. இதே ஆர்கானிசம் தான் அந்த ப்ராப்ளத்தையும் கிரியேட் பண்ணுது.
1: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக வந்து மக்கள்கிட்ட, அதுவும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இல்லாதவங்க இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நீங்கள் வந்து டென்டல் ஹைஜீன் பற்றி சொல்லக்கூடிய ஒரு 5 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ், அதுவும் டெய்லி கடைபிடிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ், அது என்னவாக இருக்கும் டாக்டர்?
0: ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் அண்ட் நைட் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணுறது, நைட் ப்ரஷிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அவங்க அது வந்து ஸ்கிப்பே பண்ணக்கூடாது.
1: ஸோ டிப் நம்பர் 1.
0: ஆமாம். ரெண்டாவது வந்துட்டு முடிஞ்சதுனா ஃப்ளாசிங் பண்ணுறது, ரெண்டாவது வந்துட்டு ஃப்ளாசிங் பண்ணுறது, அந்த பல் இடுக்கில் இருக்க அழுக்கு எடுக்கிறதும் இது ரொம்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அது ஃப்ளாஸ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறது. மூணாவது வந்துட்டு கூடிய இதுக்கு வந்துட்டு இந்த சுகரி ஐட்டம்ஸ், இந்த சாக்லேட்ஸு, பிஸ்கெட்ஸு, அந்த மாதிரி வந்துட்டு பேஸ்ட்ரிஸ், அந்த மாதிரி ரொம்ப பிசுபிசுப்பான சர்க்கரை நான் அதிகமாக இருக்கிறது சாப்பிடும்போது என்னாகும், உங்களுக்கு சுகர் ஜூஸஸ், பெவரேட்டட் ட்ரிங்க்ஸு, இது பல்ல டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். நாலாவது நல்ல ஹேபிட்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, நிறைய நார்ச்சத்துள்ள பொருள் சாப்பிடும்போது ஹெல்த்தியாக இருக்கிறது ஆல்வேஸ் வந்துட்டு உங்களோட ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அஞ்சாவது வந்து ஒரு அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 2 வாட்டியாவது ஒரு டாக்டரை செக் பண்ணி, உங்களுக்கு பிரச்சனை இருக்கணும்னு அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் செக் பண்ணிக்கிறது நல்லது. என்ன மாதிரி நம்ம வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு ஏதாவது மிஸ் பண்ணியிருப்போம், அதை வந்து செக் பண்ணி டாக்டர் சொல்லும்போது கொஞ்சம் கேட்டுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 2 வாட்டியாவது ஒரு டாக்டரை பார்க்கறது நல்லது.
1: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் வந்து மக்களுடைய சந்தேகங்களை கேட்டு அவங்களுடைய சந்தேகங்களை தெரிவு பண்ணதுக்கும், நான் கேட்ட சில கேள்விகளுக்கான பதில் வந்து சிறப்பாக சொன்னதுக்கும் வந்து நன்றி. ரெயின்போ எஃப்எம் 101.4 சார்பாக உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: ரொம்ப நன்றி. எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்பு கொடுத்த எஃப்எம் ரேடியோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
1: ஓகே, நேயர்களே, நீங்கள் இதுவரைக்கும் கேட்டது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இதில் வந்துட்டு டயபெட்டிஸால் பாதிக்கப்பட்டவங்க தங்களுடைய பற்களை வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி டாக்டர் பிரபு அவர்கள் வந்துட்டு நேரடியாக வந்து பேசி கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிவு பண்ண எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி மீண்டும் உங்களை 4 மணி 2 நிமிஷத்தில் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி சஞ்சய். கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சம்மதூளு.

0: ஆஸ்டன் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சதை சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் ரூட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்.
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்.
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம் டா.
1: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போல ரைட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ

0: நேரம் 4 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். நாடு முழுவதும் 99.92% கிராமங்கள் 5 கிலோமீட்டர் தொலைவிற்குள் வங்கி வசதியை கொண்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ளவர்களுக்கு முழுமையாகவும், 75,000 முதல் 1 லட்சம் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சத்திற்கும் கூடுதலாக பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சிறுவர் சீர்திருத்த இல்லங்களின் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. போதையினால் ஏற்படும் குற்றங்களை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அஜர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப்பதக்கம் வென்றார். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபியுதய் சௌத்ரி ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. கலேயில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் பிரிவில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

0: சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? நேரம் 4:04 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் உங்க கூட நான் உங்க அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன ஒரு கேம் விளையாட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல் பல மொழி தரும் இல்லையா, அந்த கேமை தான் விளையாட போகிறோம். எஸ், நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன், அந்த வேர்டு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் இல்லையா, அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய மற்ற வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள், 2986000038 மற்றும் 2952005554 முன்னிணைப்பாக 0444 அப்படின்ற இணைப்பை என்னை சேர்த்துக் கொள்ளலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலா அப்படின்னு நான் சொன்னேன்னா சந்திரன் நீங்கள் சொல்லுவீங்க, திங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. இதைத்தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி கேமில் விளையாட போகிறோம். ரெடியாக இருந்தீங்கன்னா ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள், 2986000038 மற்றும் 2952054. நிகழ்ச்சியுடைய முதல் காலர்கிட்ட போகலாமா? வணக்கம் ரெயின்போ. வணக்கம். திருத்தணியிலிருந்து தமிழேந்தி. ஓகே, பேசுறது கேட்குதா? என்ன வேற ஒரு வேர்ட் கண்டுபிடிக்கணும், பட் அதே மீனிங்கா இருக்கணும்.
1: சர்க்கரையா?
0: ஆமா.
1: சீனி.
0: சீனி. ஓகே, அடுத்து வாழ்த்துக்கள். பரவாயில்ல, நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டு ஒரு ஆன்சர்னாலும் சூப்பரா சொல்லிருக்கீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸ்டே டியூனா இருங்க, இது ரெயின்போ எஃப்எம். ஓகேவா?
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரேங்கிறது பேசுறீங்க?
2: பெரும்பாக்கம் வனஜா.
0: பெரும்பாக்கம் வனஜா. ஓகே, சர்க்கரை அப்படின்ற ஒரு வேர்டு நான் கொடுத்துட்டேன், அதுக்கு சீனி அப்படின்றத திருத்தணி தமிழேந்தி அவர்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து நீங்க என்ன சொல் கொண்டு வர போறீங்க?
2: வெள்ளை சீனி சொல்லலாமா சார்? வெள்ளை சர்க்கரை, வெள்ளை தூள் சொல்லலாமா?
0: இனிப்பு தூள். இது கொஞ்சம் புது விதமா இருக்கு. வெள்ளை சர்க்கரை, ஆமா, ஒயிட் சுகர் இருக்கு, அப்புறம் நாட்டு சர்க்கரைன்னு இருக்கு. பரவாயில்ல, இதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். இனிப்பு தூள் ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க?
3: கரும்புல
0: இருந்து சக்கரை வருது. ஓகே, பட் நான் வந்துட்டு ஒரு வேர்ட் சொன்னேன்னா அந்த அர்த்தம் தரக்கூடிய இன்னொரு வேர்டை நீங்க கொண்டு வந்து கொடுக்கணும், இதுதான் கேம்.
3: ஆமா.
0: இப்ப நான் நிலா அப்படின்னு சொன்னேன்னா சந்திரன், நிலாவும் சந்திரனும் ஒண்ணுதான் இல்லையா, ஒரே அர்த்தம்
3: தான்.
0: அதே மாதிரி சர்க்கரைக்கு நீங்க என்ன வேர்ட் கொண்டு வந்திருக்கீங்க? கரும்புன்றது வேற ஒரு ப்ராடக்ட், அது கரும்புல இருந்து சர்க்கரை வந்திருக்குன்றது ஓகே, பட் என்ன வேர்ட் கொடுப்பீங்க சர்க்கரைக்கு இணையா? சீனின்னு சொல்லுவாங்க. ஓகே, வேற என்ன சொல்லுவீங்க? பரவாயில்ல, முயற்சி பண்றீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
3: சரியா.
0: வணக்கம் ரெயின்போ. கலாமா, எப்படி இருக்கீங்க? அப்புறம் வந்துட்டு சக்கரை அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துட்டேன், அதுக்கு அர்த்தம் தரக்கூடிய இன்னொரு வேர்டு என்ன, அதை நீங்க
2: சொல்லுங்களேன்.
0: கல்கண்டு, இட்ஸ் அ ப்ராடக்ட். அது கரும்புன்னு சொல்லுவாங்க, கற்கண்டு சொல்லுவாங்க. ஓகே, வேற என்ன?

0: கொடுப்பீங்க. இப்போ சீனி அப்படின்னு ஒரு வார்த்தையை
1: கண்டுபிடிச்சிட்டாங்க,
0: வெள்ள சக்கரை, இருந்தாலும் முயற்சி பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார்.
0: வணக்கம் ரெயின்போ.
2: மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: ராயப்பேட்டை வெங்கட் சார்.
0: ராயப்பேட்டை வெங்கட். ஓகே. சக்கரை
2: அப்படின்னு நேம் வந்து அஸ்கான்னு சொல்லுவாங்க.
0: அஸ்கா. ஓகே, அஸ்கா. சரியான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. அஸ்கா அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. இதுக்காக நீங்கள் நிகழ்ச்சியில் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் ஆன்சரை சொன்னீங்க. தேங்க்யூ.
2: நன்றி சார்.
0: இப்படிதான் வந்துட்டு நிறைய பேர் தங்களோட ஆன்சர்ஸை கொண்டு வர போறாங்க. நானும் க்வெஸ்சன்ஸ் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன், நீங்களும் கேமுக்கு ரெடியா இருங்க. ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக், பிரேக்குக்கு அப்புறம் உங்களுக்காக பீஸ்ட் திரைப்படத்திலிருந்து ஜாலியோ ஜிம்கான சாங் வந்துகிட்டே இருக்குது. விஜயோடைய குரல்ல, கார்த்திகோடைய வரிகளில், அனிருத் ரவிச்சந்திரன் அவர்களுடைய இசையில. ஸ்டே டியூன் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே செம்ம தூளு.
3: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
4: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
3: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
4: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
3: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
5: உண்மைய சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
3: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
4: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
3: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
4: August 21 சென்னை டி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
3: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

0: 4:15 ஆகிட்டுருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் உங்கள் கூட ஃபன் பண்ணுறதுக்காகவே நான் உங்கள் அன்பு சகவாசி சஞ்சய் இஸ் ஆன் த வே. நிறைய கேமோட நிறைய சொற்களோட உங்களோட ஃபன் பண்ண போகிறேன். ஃபன்னோட சேர்த்து நாலேஜையும் டெவலப் பண்ணிக்க போகிறோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த காலர் கிட்ட போகலாமா? வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கங்க. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? கொடமாண்டப்பட்டி கேவி ஜெயசீலன். எப்படி இருக்கீங்க? கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஓகே. சர்க்கரை அப்படின்ற சொல்லுக்கு வந்து ஏற்கனவே சீனி, இனிப்பு, அஸ்கா, இனிப்பு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. நீங்க எந்த வேர்டு கொண்டு வந்திருக்கீங்க? அஸ்கா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்கோ. நீங்க என்ன ஆன்சர் கொண்டு வந்திருக்கீங்க? பலகாரமா? இல்லங்க, ஒரு சொல் சொன்னா அந்த சொல் தரக்கூடிய இன்னொரு அந்த அர்த்தம். இப்போ அதேதான், இப்ப நான் நிலா அப்படின்னு சொன்னேன்னா நீங்க சந்திரன் சொல்லலாம், திங்கள் சொல்லலாம்.
1: அதே பொருள் சக்கரை, இனிப்பு.
0: இனிப்புன்றது அந்த டேஸ்டுடைய இது, அறுசுவையில வந்துட்டு இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கருப்பு, துவர்ப்பு, உவர்ப்புன்னு எல்லாமே பூ பூ பூ பூன்னு முடியும். ஆனா
1: எல்லாமே சொல்லிட்டாங்க.
0: ஆனா இன்னும் ஒரு வார்த்தை இருக்குது. ஆக்சுவலா சீனி கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ஒரு உணவு பொருள், உணவோட பேருக்கு முன்னாடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. திருச்சி பக்கத்துல ஸ்ரீரங்கத்துல இது ரொம்ப ஃபேமஸ். ஆமா, நன்றிங்கன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, முயற்சி பண்றீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க? திருநின்றவூர் கணபதி. கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஓகே. சர்க்கரை அப்படின்ற சொல்லுக்கு நீங்க வேற என்ன சொல் கொண்டு வந்திருக்கீங்க? பணக்கற்கண்டு. இல்ல இல்ல இல்ல இல்ல, அப்படி கிடையாது. நான் ஒரு வேர்ட் சொன்னேன்னா அந்த வேர்ட் தரக்கூடிய இன்னொரு வேர்ட், அதாவது அந்த வேர்ட் ஒரு அர்த்தம் தரும் இல்லையா, அதே அர்த்தத்தை அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அது இதுக்கான ஏத்த பொருளாக இருக்காது. பணிகாரம் அப்படி ஏதாவது சொல்லுவாங்களா? எனக்கு தெரியலையே. இல்லையே, படிகாரம் வராது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்காக. சந்திரன் இப்ப நிலா அப்படின்னு சொன்னேன்னா சந்திரன் திங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரே அர்த்தம் வேற வேற வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி சர்க்கரை அப்படின்ற வேர்டுக்கு வந்து சீனி, அஸ்கா, அப்புறம் வந்துட்டு வெள்ளைச்சக்கரை இதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு வேர்டு தான் பாக்கி இருக்கு, அது என்னன்னு நீங்க சொல்றீங்களா? ஞாபகம் இருக்கு, பட் பரவாயில்ல, முயற்சி பண்றீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ.
3: இனிய பொன்மாலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, எப்படி இருக்கீங்க?
3: எப்படி இருக்கேன்?
0: நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி போகுது அங்க?

0: கோவில்னா நல்லா வெயிலா இருக்கா இல்ல மழை பெய்யுதா?
1: காலையில மழை கொட்டோ கொட்டின்னு
0: கொட்டின்னு நல்லா வீசுதா?
1: இப்ப நல்ல வெயில் அடிக்கிறது.
0: அப்படிங்களா? ஓகே. சர்க்கரை அப்படின்ற சொல்லுக்கு ஏற்கனவே சீனி இனிப்பு அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளச்சக்கரை சொன்னாங்க, அஸ்கா சொல்லியிருக்காங்க, இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கணும்.
1: எங்க பக்கம் பஞ்சசாரை சொல்லுவாங்க.
0: பஞ்சசாரை பரவாயில்ல, இது புதுசா இருக்கே. குமரி தமிழா?
1: ஆமா, எங்க அதாவது கேரளாவோட ஒட்டின்னு இருக்கிறதுனால எங்க ஊர்ல வந்து எங்க முன்னோர்கள் வந்து பஞ்சசாரை வாங்கிட்டு
0: வாங்க
1: சொல்லுவாங்க. வந்து அக்கார,
0: அக்கார, எஸ் அக்கார வடிசல்னு ஒரு இது ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லையா ஸ்ரீரங்கத்துல?
1: ஃபேமஸ், ஆமா ஸ்ரீரங்கத்துல ஃபேமஸ். இப்ப அது வந்து தனித்துவம் பெற போறது.
0: அக்காரம் அப்படின்ற சொல்லுதான் வந்து சர்க்கரைக்காக பயன்படுத்தக்கூடிய இன்னொரு சொல். என்னுடைய வாழ்த்துக்கள். பாருங்க, அக்காரம் இந்த சொல்லுக்காகத்தான் இவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்துட்டு மந்திரமூர்த்தி அவர்கள் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு. நிகழ்ச்சியில் நிறைய பேர் வந்துட்டு தங்களோட ஆன்சர்ஸை கொண்டு வராங்க, நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். பிரேக்குக்கு அப்புறம் வித் லவ் திரைப்படத்திலிருந்து மனோஜ் கிருஷ்ணா, சுஷ்மிதா நரசிம்மன் இவங்க ரெண்டு பேருடைய குரலில், மோகன் ராஜனுடைய வரிகளில், ஷான் ரோல்டன் அவர்களோட இசையில் வந்துகிட்டு இருக்கிற சூப்பரான சாங் ஸ்டேட் யூனிதரின் பை எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே செம்ம தூள்.
2: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
3: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
2: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
3: August 21 சென்னை தி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
2: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை, ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
3: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
2: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
3: August 21 சென்னை தி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
2: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

0: 4:23 ஆகிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில ஏன் கூட நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. சர்க்கரை அப்படின்ற சொல்லுக்கு சீனி, இனிப்பு சர்க்கரை, வெள்ளச்சக்கரை, அப்புறம் அஸ்கா அஸ்கா அக்காரம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க. இப்போ அடுத்த வார்த்தையை நோக்கி போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. நிகழ்ச்சியோட அடுத்த காலரும் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்ரமணியன்.

0: குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன், கரெக்டா?
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கேன் சார்.
0: ஓகே சார், ஓகே சார். கேம் ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கேன் சார்.
0: ஓகே சார், இப்போ ஆசை அப்படின்ற சொல்லுக்கு அந்த சொல் தரக்கூடிய பொருள், அதே பொருள்ல இன்னொரு சொல் இருக்கு, அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆசை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன வேர்ட் கொண்டு வருவீங்க?
1: ஆசைக்கு அன்பு.
0: அன்பு ஆசை ரெண்டும் வேற வேற தானே. ஆசை இப்போ நான் இப்போ நிலா அப்படின்னு சொன்னேன்னா, நீங்க சந்திரன் திங்கள், ஒருவேளை கேமுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களுக்காக இந்த ரூல் சொல்றேன். நிலா அப்படின்னு நான் சொன்னேன்னா சந்திரன் திங்கள் மதி அப்படின்றத நீங்க சொல்லுவீங்க, ஏன்னா எல்லாமே ஒரே பொருளை தான் கொடுக்குது இல்லையா? அதே மாதிரி நான் இப்ப ஆசை அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்க அந்த மீனிங் கொடுக்கக்கூடிய வேற வேர்ட கொண்டு வந்து கொடுக்கணும், அது
1: என்ன? பண்பு சொல்லாமா?
0: பண்பு இல்லை, அது சரியான பதில் இல்லை. இருந்தாலும் முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சகோ பிரகாஷ், புரசை வாக்கம்.
0: சகோ பிரகாஷ் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஆசை அப்படின்ற சொல்லுக்கு நீங்க என்ன வேர்ட் கொண்டு வந்து கொடுக்கறீங்க? பேராசை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, கொஞ்சம் ஆசை வந்து கூடுதல் அளவு தான் அந்த பேராசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய மற்றொரு சொல்ல தான் நீங்க கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் வந்து
2: ஈர்ப்பு,
0: ஈர்ப்பு. ஓகே, ஆனா ஈர்ப்பு வருமா ஆசைக்கு? ஓகே, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: மாலினி தேவி அம்மா, கேம்க்கு ரெடியா இருக்கீங்களா? ஆசை அப்படின்ற சொல்லுக்கு
3: ஆசை தான கேட்டீங்க?
0: எஸ்.
3: ஆவல் சொல்லலாம்.
0: ஆவல், ஓகே.
3: அவா,
0: அவா. சூப்பர் சூப்பர், ரெண்டு ஆன்சர், ஒண்ணுக்கு ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா.
3: நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ.
0: ஹலோ.
4: மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம் மேடம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் திருவான்மியூர் மீரா.
0: திருவான்மியூர்ல இருந்து மீரா. ஓகே, கேம் ரெடியா இருக்கீங்களா? பாடுவாங்களா அந்த மாதிரி
4: விருப்பம்.
0: விருப்பம், ஓகே. ஆன்சரை கண்டுபிடிச்சதுக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ.
5: சென்னை நும்பல்ல இருந்து ஹேமா சார்.
0: ஹேமாமா, கேம் ரெடியா இருக்கீங்களா?
5: ரெடியா இருக்கேன் சார்.
0: ஓகே, ஆசை அப்படின்ற சொல்லுக்கு நீங்க என்ன வேர்ட் கொண்டு வந்திருக்கீங்க?
5: ஆவல். ஆவல் சொல்லிட்டாங்களா?
0: ஆவல் சொல்லியாச்சு.
5: ஆர்வம். ஆர்வம்.
0: ஆர்வம், ஓகே, அதுவும் சொல்லலாம். இருங்க, வேட்கை சரியான ஆன்சர் தான், அதுக்காக உங்களுக்கு இன்னொரு அப்ளோஸ். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
5: நன்றி சார்.
0: வணக்கம் ரெயின்போ. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் கோட்டனத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
0: ராதாகிருஷ்ணன் சார், ஓகே. ஆசை அப்படின்ற சொல்லுக்கு நீங்க என்ன பதில் சொல் கொண்டு வந்திருக்கீங்க?
6: அவா.
0: அவா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க.
6: ஆவல்.
0: ஆவல் கண்டுபிடிச்சிட்டாங்க.
6: பிரியம்.
0: பிரியம் என்பது சரியான பதில் தான். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.
6: நன்றிப்பா.
0: வணக்கம் ரெயின்போ.
7: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன்.
0: முகப்பேரில் இருந்து பிரமீலா, ஓகே. ஆசை அப்படின்ற சொல்லுக்கு விருப்பம், பிரியம், இச்சை, அவா, ஆவல், வேட்கை எல்லாம் சொல்லிட்டாங்க. நீங்க என்ன வேர்ட் கொண்டு வந்திருக்கீங்க?
7: பற்று.
0: பற்று என்பது தூய தமிழ்.

0: சரியான பதில்தான். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றிங்க.
0: வணக்கம் ரெயின்போ.
2: அன்பருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சொல்லிக் கொள்வது யாரு?
2: அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி.
0: அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்கள். நான் சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் சூப்பரா இருக்கேன் சார். நிகழ்ச்சியில தூள் கலப்புறீங்க, நல்லா இருக்குது.
0: நன்றி.

0: ஒரு பொருள் தரோனா அதே பொருள் தரக்கூடிய மற்ற வார்த்தைகளை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி எங்கிட்ட கொடுக்கணும். இதுதான் வந்து இந்த கேமுடைய அதிகபட்ச நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். பிரேக்குக்கு அப்புறம் உங்களுக்காக சித்தா திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார் மற்றும் கார்த்திகா வைத்தியநாதன் ரெண்டு பேர் பாடியிருக்காங்க. யுகபாரதியோட வரிகளில் திபுனினன் தாமஸ் அவர்களோட இசையில் கண்களால் பேசக்கூடிய ஒரு கண்களால் பார்க்கக்கூடிய பாடக்கூடிய ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேடியோன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூல்.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: ஆகஸ்ட் 21 சென்னை பி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
2: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
2: ஆகஸ்ட் 21 சென்னை பி நகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

0: 4:35 ஆகிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? உங்க கூட நான் உங்க அன்பு சகோதரி சஞ்சய். ஓகே, போன காலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு அடுத்து வரக்கூடிய நண்பர் அவங்களுக்கு வந்துட்டு கொடுத்துடுறேன் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அடுத்த க்வெஸ்சன் அடுத்த காலருக்கு தான் வரப்போகுது. அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்றதை பார்க்கலாமா? வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: ஹலோ, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: அன்பான அன்பருக்கு இனிய மாலை வணக்கம் சார். மதுரையிலிருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ஆண்டனி சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நல்ல நிகழ்ச்சி, நல்லா இருக்கு, ப்ராப்பரா இருக்கு. ஒரு அறிவுக்குரிமை வளர்க்கக்கூடிய அதாவது எல்லா நிகழ்ச்சியுமே மோஸ்ட்லி லிசனர்ஸுக்கு அருமையான நிகழ்ச்சிகள் கொடுக்குறீங்க. அதற்காக இந்த தருணங்களும் நன்றியும் கூட.
0: நன்றி சார், நன்றி சார். ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அடிக்கிறோம்.
1: வேற வேடுக்கு ஆசையை முடிச்சு வேற வேடு கொடுக்குறீங்களா சார்?
0: ஆமா சார். ஏன்னா ஆசைக்கு எல்லாருமே நிறைய ஆன்சர் கொண்டு வந்து
1: ஆன்சர் பண்றீங்க சார். ஆமா, அதுக்கு மேல எல்லாம் கேட்டா கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியாது. நிறைய லிசனர்ஸுக்கு நிறைய ஆன்சர் பண்ணிட்டாங்க.
0: ஆமா சார், எங்களுக்காகவே உங்களுக்கு ஆதி அப்படின்ற சொல்ல கொடுக்குறேன். அந்த சொல்ல வச்சு நீங்க வரக்கூடிய அடுத்த சொல் என்னன்றதை கண்டுபிடிங்க. ஹலோ ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவி, ஓகே, கேம் ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடி.
0: ஓகே, ஆதி அப்படின்ற சொல்லுக்கு நீங்க என்ன சொல் கொண்டு வந்திருக்கீங்க?
2: தொடக்கம்
0: என்பது சரியான பதில் தான். சோ உங்களுக்காக ஒரு அப்ளாஸ் கொடுத்துடலாமா? நன்றிமா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ.
3: சார் வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருப்பத்தூர் முகாம், சிவகுமார் சார்.
0: சிவகுமார் சார், ஓகே. ஆதி அப்படின்ற சொல்லுக்கு தொடக்கம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நீங்க என்ன சொல் கொண்டு வந்திருக்கீங்க?
3: ஆதி என்பதற்கு முதல் என்று சொல்லலாம்.
0: பொருள் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளாஸ் வாங்கிக்கிறீங்க.
3: ஓகே, நன்றி நன்றி சார்.
0: நன்றி நன்றி. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன் சார்.
0: மதுரையில இருந்து புஷ்பலதா, ஓகே. ஆதி அப்படின்ற சொல்லுக்கு,
4: ஆமா ஆதி கேட்டுட்டு இருந்தீங்க சார். ஆதினா முதல் ஒரு அர்த்தம் இருக்கு சார்,
0: அது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க.
4: அப்புறம் ஆதினா சூரியன் ஒரு அர்த்தம் இருக்கு.
0: ஆதி என்பதற்கு சூரியன் என்று சொல்வார்கள் அப்படின்னு ஒரு புது ஆன்சரை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இது நல்லா இருக்கு, இந்த ஆன்சர் சொன்னதுக்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றிங்க சார்.
0: நன்றிமா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆதி அப்படிங்கிறது
1: பழைய சொல்லாம், பழைய
0: பழையன்றது ஆதியில வருமானது எனக்கு தெரியவில்லை. ஆதி காலம், ஓகே, அப்படி சொல்லலாம். முன்னாடி அப்படின்றதுக்கான வார்த்தை
1: முன்னாடி, ஆதி காலம் அந்த மாதிரி.
0: ஓகே, நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்னோட அப்ளாஸ்
1: கொடுத்துறேன்.
0: நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ.

நேயர்கள் உங்களுடைய ஆன்சர்ஸை கொண்டு வாங்க, நான் உங்களுக்காக பதில் சொல்ல, உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கும் உங்களோட பதிலை ஏற்றுக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் 295205554. முன்னிப்பாக 044 அப்படின்ற இணைப்பை என்னை சேர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். பிரேக்குக்கு அப்புறம் உங்களுக்காக கோப்ரா திரைப்படத்தில் இருந்து ஸ்ரேயா கோஷலுடைய குரலில் ஒரு சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்குது. ஏஆர் ரஹ்மானோட இசையில், விவேக்கோட வரிகளில். ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சம்ம தூள்.

0: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
0: ஆகஸ்ட் 21 சென்னை டிநகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்,
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
0: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
0: ஆகஸ்ட் 21 சென்னை டிநகர் பனகல் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.

0: 4:45 ஆகிட்டுருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நம்ம கேம் கொண்டு வந்திருந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு ஆதி அப்படின்ற சொல்லுக்கு வந்து தொடக்கம் முதல் அப்படின்ற ரெண்டு சொற்கள் சரியான சொற்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சூரியன் அப்படின்ற ஆன்சரை வந்து கொடுத்துருந்தாங்க, பட் அது ஆதித்யன் அப்படின்னு சொன்னால் தான் சூரியன் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு ஆன்சரை நோக்கி போக வேண்டிய இன்னும் ஒரே ஒரு ஆன்சர் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறேன். ஈஸியாக இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காலர் நோக்கி போக வேண்டிய நேரமும் வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: ஹலோ மாலை. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
0: மாலை வணக்கம். நான் நல்லா இருக்கேன். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ரங்கராஜன், தியாகராஜன் நகர்.
0: ரங்கராஜன் ஃப்ரம் தியாகராஜன் நகர். ஓகே, ஆதி அப்படின்ற சொல்லுக்கு இன்னும் ஒரு ஆன்சர் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஆன்சர் என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: ஆரம்பம், துவக்கம்.
0: ஆரம்பம் அப்படின்றது சொல்லலாம் சரியான ஆன்சர்னு. துவக்கம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இருந்தாலும் ஆரம்பம் அப்படின்னு சொன்னதுக்காக பாராட்டுகள் கொடுக்கணும்ல. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: ஓகே சந்திரசேகர், கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கிறேன்.
0: ஓகே, உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம். வேலூர் அப்படின்னாலே நமக்கு கண்டிப்பா தெரியும், அந்த கோட்டை, வேலூர் கோட்டைன்றது ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? கோட்டை அப்படின்ற சொல்லுக்கு வேற சொல் என்ன கொண்டு வந்திருக்கீங்க, அது சொல்லுங்க பாக்கலாம்.
2: கோட்டைக்கு வேறு சொல்,
0: ஆமா,
2: அரண் அப்படின்னு சொல்லலாம்.
0: அரண் அப்படின்னு சொன்னதுக்காகவே உங்களுக்கு அப்ளாஸ் கொடுத்துட வேண்டிய நேரமும் வந்தாச்சு. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி சார். வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் சார், சென்னை பெருங்குளந்து வள்ளி பேசுறேன் சார்.
0: வள்ளி, ஓகே. கோட்டை அப்படின்னு
3: சொல்றேன், எது கரெக்ட்னு பாத்துங்க.
0: சொல்லுங்க.
3: உலகம் முதன்மை தொடக்கம்.
0: உலகம் முதன்மை தொடக்கம் எதுக்கு சொல்றீங்க?
3: ஆதிக்கு.
0: ஆதி அப்படின்றதுக்கு எல்லா ஆன்சரையும் சொல்லிட்டாங்க. நான் இப்போ அடுத்து கோட்டைக்கே வந்துட்டேன். அடுத்து கோட்டை.
3: கோட்டையா?
0: கோட்டை, கோட்டை அப்படின்ற சொல்லுக்கு வேற என்ன சொல்லு? ஆமா, அரண், மதில் ரெண்டுமே சொல்லிட்டாங்க. நீங்க வேற என்ன சொல் கொண்டு வந்திருக்கீங்க?
3: கோடைனா வெயில் சொல்லாமா?
0: கோடை இல்ல, கோட்டை.
3: கோட்டையா?
0: ஆமா, கோட்டை. ராஜா ராணி,
3: அரண்மனை. அரண்மனை,
0: அரண்மனை அது வந்து மன்னர்கள் வாழக்கூடிய இடம். கோட்டை அப்படின்னா ஒரு ஊரே அதுக்குள்ள அடக்கி வச்சிருப்பாங்க இல்லையா, பாதுகாப்புக்காக வச்சிருப்பாங்க. அது நம்ம என்ன சொல்லலாம்? அத
3: போர், போர், போர் செய்யற இடம்.
0: போர் செய்யும் இடம் வந்து போர்க்களம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
3: ஆமா, கோட்டைனா அரணாலயம்னு சொல்வாங்க சார்.
0: ஓகே, முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
3: தேங்க் யூ சார்.
0: வணக்கம் ரெயின்போ. பாருங்க, கோட்டை அப்படின்னு சொன்ன உடனே காட்பாடி சந்திரசேகர் வந்துட்டு பாத்தீங்கன்னா மதில், அரண் அப்படின்னு ரெண்டு ஆன்சரை கரெக்டா சொல்லியிருக்காரு. அடுத்து யார் எங்க இருந்து வராங்கன்னு அப்படின்றத பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம்.
0: யாருங்கிறது பேசுறீங்க?
4: வேளச்சேரியில இருந்து
0: பத்மா. ஓகே, கோட்டை அப்படின்ற சொல்லுக்கு நீங்க என்ன ஆன்சர் கொண்டு வந்திருக்கீங்க? மதில். ஓகே, மதில் சுவர்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அதனால அகழி அப்படின்றது அந்த கோட்டையுடைய ஒரு அங்கம், அதனால மொத்த கோட்டைக்கும் அது பொதுவாக வராது. வேற ஏதாவது சொல்ல வச்சிருக்கீங்க? அரணும் சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு
3: நன்றி.
0: நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
5: ஹலோ.
0: ஹலோ
5: ஹலோ
0: ஹலோ
5: மதில் அரண் இஞ்சி வட்டம்.
0: மதில்

0: அரண்,
1: இஞ்சில் வட்டம்,
0: இஞ்சில் வட்டம். இது கொஞ்சம்
1: உள்ளிடம்,
0: புதுசா.
1: உள்ளிடம்
0: புதுசா இருக்கு, இருந்தாலும் முயற்சி பண்ணிருக்கீங்க. ஆனா யார் எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லவே இல்லையே.
1: ஆனந்த் சார்,
0: யாரு?
1: சைதாப்பேட்டில இருந்து ஆனந்த்.
0: சைதாப்பேட்டை ஆனந்த். ஓகே, முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எஸ் மக்களே, நிறைய பேர் வந்துட்டு தங்களோட ஆன்சர்ஸை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் உங்களோட ஆன்சர்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டே இருக்கும். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சம்மது.
2: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
3: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
2: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
3: ஆகஸ்ட் 21 சென்னை தீநகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
2: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
4: ஃபன் பண்ணலாமா?
0: நாலு மணி 51 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியுடைய நிறைவு காலர்ஸ் யார் யாருன்னு அப்படின்றத பாத்துடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
5: மாலை வணக்கம் சார். மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம் சொல்லிக் கொள்வது யார் இங்கிருந்து? சரியான சொல்லாக இருக்குமா என்று தெரியவில்லை, இருந்தாலும்
5: பரவாயில்ல.
0: அடுக்கு வந்து அடுக்குமாடி குடியிருப்பு அப்படியான அர்த்தத்துக்கு கூட வரலாம். பட் முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
5: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
0: வணக்கம் ரெயின்போ.
6: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: எப்பா, சக்கரையில இருந்து வந்தோம் இப்பதான். திருவெட்டூர் பத்மாவதி சார்.
0: பத்மாவதி அம்மா, ஓகே. கேம் ரெடியா இருக்கீங்களா? இப்ப நான் வேற க்வெஸ்சன் கொண்டு கொடுக்க
6: போறேன். சக்கரை எப்போ வந்தது அப்போ புடிச்சு வந்துடும் உங்களை.
0: அப்படியா? புடிச்சு புடிச்சு கடைசியில கோட்டையை புடிச்சிட்டீங்க. நான் ஆனா கோட்டையை மாத்திட்டேன், அடுத்த க்வெஸ்சனையே மாத்திட்டேன். ரெடியா இருக்கீங்களா? படை. படை, படை,
6: படை.
0: ஆமா,
6: படைக்கு படை வந்து கூட்டம் சார்.
0: சாரி,
6: கூட்டம்.
0: கூட்டம் சொல்லலாம், ஆனா வேற ஏதாவது சொல்லலாமே.
6: பரவாயில்ல,
0: முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், வணக்கம், வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
7: வணக்கம். மடிப்பாக்கம் கோபாலன். சேமா இருக்கியதா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன், மக்களமா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன்.
0: சொல்லுங்க. ஓகே, படை அப்படின்னு சொல்லுக்கு வந்து என்ன ஆன்சர் கொண்டு வந்திருக்கீங்கோ? திரட்சி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் சொல்லிருக்காங்க. ஓகே, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். மறுபடியும் வந்திருக்கீங்க, இருந்தாலும் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லிருக்கீங்க, அடுத்த நேருக்கும் சான்ஸ் கொடுக்கலாம்ல. பரவாயில்ல, முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நிறைவு காலராக வந்துட்டு ஒரு ரெண்டு வாட்டி வந்திருக்காரு, பட் இருந்தாலும் சூப்பராக அவரோட ஆன்சரை வந்து கொடுத்துருக்காரு. திரட்சி, ஆயுதம், கூட்டம், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அடுத்து இந்த காலர் யாருன்னு பார்த்துடலாமா? வணக்கம் ரெயின்போ.
8: வணக்கம்.
0: வணக்கம், யாரங்கிறது பேசுகிறீங்க?
8: நான் ராமநாதபுரம்.

0: சாத்தன் ஒளியிலிருந்து முருகன்.
1: முருகன் சார், ஓகே. படை அப்படின்றதுக்கு நீங்க என்ன ஆன்சர் கொண்டு வந்திருக்கீங்க?
0: படையா?
1: சொல்லிட்டா லேடிஸ் டாஷ் படை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டாஷ் என்ன டாஷ்?
0: டாஷ் வந்து ஒன்றிணைந்து போவது.
1: ஆஹா ஹா, அது கிடையாது. பட் இருந்தாலும் முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
0: நீங்களே சொல்லிருங்க சார்.
1: ஓகே, ராணுவம் அப்படின்றது படையில நம்ம சொல்லலாம். படைனா ராணுவம்னு சொல்லலாம் இல்லையா?
0: ஆமா, ராணுவ படை. அதுக்கு சொல்லியிருப்பேன், டக்கு ஞாபகத்துல வந்துச்சு. இதுல ஏத்துக்குவீங்களான்னு தெரியல, அதான் சொல்லாம விட்டான்.
1: பரவாயில்ல, முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார், நன்றி சார்.
1: நான்கு மணி 56 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ஃபோன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் வந்துட்டு இவ்வளோ நேரம் நிறைய பேர் வந்து தங்களோட ஆன்சர்ஸை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ராணுவம் அப்படின்ற படை அப்படின்ற சொல்லோட வந்துட்டு இந்த கேமை நம்ம முடிக்க போகிறோம். நிறைய பேர் தங்களோட முயற்சியை பதிவு பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக ஒரு ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்து தானே ஆகணும். இந்த ஒரு பெரிய பாராட்டோட நானும் உங்ககிட்ட இருந்து விடைபெற போகிறேன். எங்கெல்லாம் போக மாட்டேன், இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள். உங்கள் கூட நான் பயணம் பண்ணது உங்கள் அன்பு சகோ ஆர்ஜே சஞ்சய். ஸோ என்ஜாய் த ஷோ. 5 மணிக்கு மேலே உங்களுக்காக ஒரு சூப்பரான அழகான ஆர்ஜே வந்து ஒரு சூப்பரான கண்டென்ட் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 7 மணிக்கு அவங்கள உங்கள் கூட பிடிச்ச பாட்டெல்லாம் அவங்கக்கிட்ட கேட்டு ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்டே டியூன். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.
2: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
3: போட்டா ஒரு மழை துளி என்னை
2: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகம் அற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
0: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 5 மணிக்கு இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 99.92% கிராமங்கள் 5 கிலோமீட்டர் தொலைவிற்குள் வங்கி வசதியை கொண்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ளவர்களுக்கு முழுமையாகவும், 75,000 முதல் 1 லட்சம் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சத்திற்கும் கூடுதலாக பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சிறுவர் சீர்திருத்த இல்லங்களின் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. போதையினால் ஏற்படும் குற்றங்களை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அஜர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபியுதய் சௌத்ரி ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஓம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கல்லேயில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் பிரிவில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேயர்களை நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இன்றைய ரெயின்போ மேடையில் என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் முனைவோரை பற்றிய ஒரு சூப்பரான ஒரு நிகழ்ச்சிங்க. ஸ்டார்ட் அப் யாரெல்லாம் பண்ணலாம், அவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம கூட விவரித்து பேசுகிறதுக்காக ஐஐடி மெட்ராஸ்லேருந்து பேராசிரியர் தில்லைராஜன் சார் வந்திருக்காரு. இவர் வந்து ஒரு பேராசிரியர் மட்டுமல்ல, ஒரு புத்தாக தொழில் நிறுவனத்தை சீரும் சிறப்புமாகவே நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நபர்னு கூட சொல்லலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம். சென்னை ரெயின்போ நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம்.
0: இந்த தொழில் முனைவோரா மாறுற ஸ்டேஜ் எப்பிருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதோட வளர்ச்சி எப்படி சார் இருக்கு?
1: இந்த சுய தொழில் அப்படின்ற ஒரு பிராக்டிஸ் வந்து நிறையவே இன்னைக்கு அதிகமாயிருக்கு. அது எவ்வளவு முன்னேற்றம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 1980களில் வந்து நாட்டில் வந்து வேலையில்லா திண்டாட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருந்தது. அந்த காலத்தில் வந்த ஒரு திரைப்படங்களில் பார்த்தோம்னா வேலையில்லா திண்டாட்டத்தை முன்னிலைப்படுத்தி நிறைய படங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த காலத்தில் வந்து என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, இப்போ கல்லூரிகளில் படித்து முடிச்சவங்க வந்து அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசாங்க வேலை தான் எல்லாரும் நாடுவாங்க. அப்படி அரசாங்க வேலை கிடைக்கலன்னா தனியார் நிறுவனத்தில் ஏதாவது வேலை கிடைக்கும். தனியார் நிறுவனங்கள் வந்து இன்றைக்கு மாதிரி அவ்வளோ வளர்ச்சி

0: இல்லை. அதனால் வந்து தனியார் நிறுவனங்களில் உண்டான வேலைவாய்ப்பும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து அரசாங்க உத்தியோகம் தான். வேலைலாம் எதுவும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் தான் யாராவது அந்த சுய தொழில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது வந்து செய்வாங்க. ஸோ இதனால் என்ன நடந்தது அப்படின்னா, யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படி பண்ணிட்டு இருந்தாருன்னா, அதில் வந்து சமூகம் வந்து எப்படி பார்த்ததுன்னா, ஓ இவனுக்கு வேலை கிடைக்கல போல இருக்கு, அதான் இதை பண்ணுறான். அதாவது வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம அதை வந்து ஒரு லோ லெவலில் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2000-2010 அந்த மாதிரி வருடங்களை நம்ம பார்த்தோம்னா, நிறைய பேர் வந்து பல வருடங்கள் வேலை செய்த பிறகு அனுபவம் கிடைச்ச பிறகு சரி நம்மளே தனியாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துட்டு இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறாங்க, நிறைய பேர் மேல் படிப்புக்காக இந்தியாவிலேயோ இல்லை வெளிநாடு போகிறாங்க. ஆனால் தானாகவே ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும், தானாவே ஏதாவது தொடங்கணும் அப்படின்றவங்க வந்து a good percentage of students வந்து இன்னைக்கு நம்ம ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அது ஒரு நண்பர் வந்து சொல்லிட்டு இருந்தார், நான் ஒரு காலேஜில் படிச்சிருந்த போது ஒருத்தருக்கு வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலை கிடைச்சோம், வேலை கிடைச்சதுக்கு அடுத்தது என்ன அப்படி பார்த்தோம்னா வாழ்க்கையில் வந்து திருமணம் தான். ஸோ யாராவது சுய தொழில் பண்றாங்க அப்படின்னா அவருக்கு பொண்ணு கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு சிச்சுவேஷன். எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா நிரந்தர வருமானம், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சுய தொழில் பண்றாங்க அப்படின்னா அந்த நிரந்தர வருமானம்ன்றது வந்து அந்த மாதிரி இல்லை.
1: அந்த ரிஸ்க் ஜாஸ்தி,
0: அந்த ரிஸ்க் ஜாஸ்தி, ஏற்றம் இறக்கம் எல்லாமே இருக்கும். ஒரு வேலை வாய்ப்பு தேடி தான் எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. இந்த வேலை வாய்ப்புக்காகவே ஒரு நியூஸ் பேப்பரே வந்துட்டு இருந்தது. ஏதாவது ஒரு வித்தியாசமா நடந்தாதான் அதை நம்ம செய்தின்னு சொல்லுவோம். தினசரி ஏதாவது நடந்தனா அது செய்தி ஆகாது. இப்ப சென்னையில வந்து மழை பெய்யறது வந்து செய்தி இல்லை, ஆனா சென்னையில வந்து ஸ்னோஃபால் வந்து அது செய்தி ஆகும். அதே மாதிரி தான் வந்து இந்த காலத்தில் வந்து பார்த்தோம்னா வேலை வாய்ப்பே ஒரு செய்தியாக இருந்தது, அதுக்குன்னே ஒரு நியூஸ் பேப்பர். அந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருந்தது. அதாவது அந்த காலத்தில் வந்து வேலையும் இல்லை வாய்ப்பும் இல்லை, ரெண்டுமே ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா என்ன நடக்குதுன்னா, இன்றைக்கி எல்லாருக்கும் வேலை இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த வேலை இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க,
1: ஆனால் கொஞ்சம் முயற்சி பண்ணால் வேலை கிடைச்சிடும்ன்ற ஒரு
0: நம்பிக்கை இருக்குது. ஆனால் வாய்ப்புகளுக்கு இன்றைக்கி குறவில்லை.
1: ஏதாவது சிறு சிறு வேலை வாய்ப்புகள் ஏதாவது பண்ணக்கூடிய ஏதாவது
0: எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது என்னையுடைய இளைஞர்களுடைய முக்கியமான ஒரு நோக்கம் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா, அவுட்லுக் என்னன்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க. எனக்கு பிடிக்கலையா சரி, நான் எனக்கு பிடிச்சது வர வரைக்கும் நான் காத்திருக்க தயார், அதற்காக நான் பிடிக்காததை வந்து நான் செய்யணுன்ற ஒரு அத்தியாவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கு வந்து சமூகத்தில் வந்து என்ன பார்த்தோம்னா கொஞ்சம் வசதி கொஞ்சம் அதிகமாக இருக்கு,
1: ஃபினான்ஷியலும்
0: இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. அதனால வந்து அந்த வேலைக்கு போகணும், என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் அந்த நிர்பந்தம் வந்து இன்னைக்கு கொஞ்சம்
1: குறைஞ்சிருக்கு.
0: அப்படி இருக்கிற இந்த பட்சத்தில் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ஓகே எனக்கு பிடிக்கிற வாய்ப்பு வர வரைக்கும் அந்த வாய்ப்பை தேடுவோம், அந்த கிடைக்கலனா பரவாயில்ல கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் என்ற ஒரு பட்சம். வாய்ப்புக்கு குறைவில்லை. ஆனால் 80s-90s வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. வாய்ப்பெல்லாம் யார் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து பெரிய தொழில் நிறுவனங்கள், அவங்க நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி புத்தாக்க நிறுவனங்கள். ஸோ புத்தாக்க நிறுவனங்கள் வந்து இன்றைக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க இளைஞர்களுக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு சிச்சுவேஷன் இந்தியாவில். சுய தொழில் எத்தனை தொழில் இன்றைக்கி இந்தியாவில் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்திலேயே மிக அதிகமான ஒரு தொழில் முனையும் நாடு இந்தியா தான்.
1: அதாவது புது புதுமான தொழில்களை பற்றி சொல்கிறேன்.
0: இல்லை இல்லை, புது புதுமான தொழில் இல்லை, எந்த தொழில், ஒரு தொழில் எடுத்துட்டோம்னா ஏதாவது சிறு தொழிலாக இருக்கலாம், குறு தொழிலாக இருக்கலாம், இன்றைக்கி சொல்கிற மாதிரி நானோ தொழிலாக இருக்கலாம், அது இல்லாமல் புத்தொழில். புத்தொழில் வந்து ஸ்டார்ட் அப், அது வந்து தொழில் சேர்ந்த அது ஒரு வகை. இந்த எல்லா தொழிலையும் சுய தொழிலையும் ஒன்றா எடுத்துட்டோம்னா உலகத்திலேயே மிக அதிகமான தொழில் முனையும் நாடு, ஆண்டர்பிரினரியல் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்தியா தான்.
1: இந்தியா
0: தான் தொன்று தொட்டு ட்ரெடிஷ்னலாக என்னன்னா எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, எளிதான ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. டீ கடை வைக்கிறது, மளிகை சாமான் கடை வைக்கிறது, இல்லை ஜவுளி கடை வைக்கிறது, எம்ப்ராய்டரி கடை வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு தொழில் தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் ஒரு தொழிலாக எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து வெவ்வேறு முறையில் பார்க்கலாம். ஒருத்தர் வந்து தொழில் பண்ணுறாரு, எதுக்கு பண்ணுறாரு அப்படின்னா தனக்கு வருமானம், தன் குடும்பத்துக்கு வருமானம், ஒரு 2-3 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு வருமானம், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தோம்னா அரசாங்கத்துடைய முக்கியமான ஒரு கொள்கை என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன். அதாவது வந்து இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து 1 crore மக்கள் வந்து கிராஜுவேட் ஆறாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி வேலை வாய்ப்பு யார் கொடுப்பாங்க? ஏன்னா படிச்சுட்டு வந்து சும்மா இருக்கிறது வந்து யாராலையும் தாங்கிக் கொள்ள முடியாது இல்லையா?
1: உண்மைதான்.
0: இந்த மாதிரி படித்தவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு யார் கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அரசாங்கம் வேலைவாய்ப்பு கொடுக்கலாம், பெரு நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு கொடுக்கலாம், தனியார் நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு கொடுக்கலாம். ஆனா இவெல்லாம் பண்ணாலும் இந்த 1 crore பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து கிடைக்காது, பூர்த்தியாகாது. ஸோ இதை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு இந்த புத்தாக்க நிறுவனங்கள், அதாவது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இருக்கு. அந்த பொட்டன்ஷியலை அறிஞ்சிட்டு தான் இன்னைக்கு அரசாங்கம் வந்து ஸ்டார்ட் அப்க்கு வந்து நிறையவே வந்து உதவி பண்றாங்க. ஏன்னா ஸ்டார்ட் அப் வந்து எப்படி வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு மிக அதிகமான ஒரு வளர்ச்சி, அந்த வளர்ச்சி இருக்கிறதுனால அவங்க வந்து நிறைய வேலைவாய்ப்பும் கொடுக்க முடியுது அவங்களுக்கு.
1: புரியுது சார். நேர்களே, நம்ம ரெயின்போ மீடியா நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். ஸ்டே டியூன்.

0: நேர்களை நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. தொழில் முனைவோரை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட பேராசிரியர் திலேராஜன் சார் இணைஞ்சிருக்காரு. தொடர்ந்து பேசுவோம். புத்தாக்க நிறுவனங்கள்லாம் என்ன, அதில் என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் மாறி இருக்கு சார்?
1: புத்தாக்க நிறுவனங்களுக்கும் சாதாரண ஒரு சிறு நிறுவனங்களுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் தான் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நிறைய இடத்துல இருக்குது, சிவகாசி, கிண்டி, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கிளஸ்டர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிளஸ்டரை நம்ம போய் பார்த்தோம்னா அதில் என்னென்னா பல தொழில்கள் இருக்கும், ஆனால் அந்த தொழில்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதற்கு உண்டான வித்தியாசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. பட்டாசு தயாரிக்கிற தொழில் பண்ணுற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகள் இருக்கும், பட்டாசு தயாரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொன்றத்துக்கு வந்து வித்தியாசம் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம சொல்ல முடியாது.
0: அதில் ஏதாவது அவங்களுக்குன்னு ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர பெருசாக வித்தியாசம்
1: எதுவும் இருக்காது. அதே மாதிரி விவசாயம் சார்ந்த நிறைய துறைகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரொம்ப பெருசாக வித்தியாசம் இருக்காது ஒன்றுத்துக்கு ஒன்றுத்துக்கும். அதாவது 10 to 11 அந்த மாதிரி ஒரு தொழில்கள் தான் நிறைய இருந்துட்டு இருந்தது. அதுதான் சிறு நிறுவனங்கள். அதில் தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் சிறு நிறுவனங்கள் வந்து அந்த ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்க முடியாது. நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா நிறைய சிறு நிறுவனங்கள் கொண்டு வரணும். அது வந்து முடியாத ஒரு பட்சம், ஏன்னா அதுக்கு முதலீடு நிறைய தேவை. அதெல்லாம் குறைந்த நிறுவனங்கள் அதிக வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டியது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து முக்கியமான வந்து இந்த புத்தாக்கம், ஸ்டார்ட் அப். அதனால தான் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் அப் இருந்தாலும் அவங்க வந்து நிறைய வேலைவாய்ப்பை வந்து அவங்க கொடுக்க முடியும். ஸோ இந்த புத்தாக்க நிறுவனங்கள் பிற தொழில் நிறுவனங்களிலிருந்து எப்படி மாறுபடுகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நம்ம ரெண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து அது ஏதாவது ஒரு புதுமைத்தனம் இருக்கணும், ஏதாவது ஒன்று புதுசாக இருக்கணும். அந்த புதுமைத்தனம் இருந்தால் தான் அதை வந்து நம்ம ஸ்டார்ட் அப்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது வந்து தொழில்நுட்பத்தின் தாக்கம், டெக்னாலஜியோட இம்பாக்ட். ஸ்டார்ட் அப்புடைய முக்கியமான ஒரு அந்த பிஸ்னஸில் முக்கியமான ஒரு பங்கு வந்து தொழில்நுட்பத்துக்கு இருக்குது. அந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு பிஸ்னஸ் தான் நம்ம ஸ்டார்ட் அப்னு நம்ம சொல்லலாம். புதுமைத்தனம், தொழில்நுட்பம் இது ரெண்டும் இருந்தால் தான் சந்தையில் இருக்கிற அந்த ஒரு மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அவங்க வந்து வேகமாக பூர்த்தி செஞ்சு அதிகமாக வளர முடியும்.
0: இப்போ இந்த புத்தாக்க நிறுவனங்களில் எத்தனை வகைப்பாடு இருக்குது சார்?
1: வகைப்பாடுன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டர்பிரினியல் அப்ரோச், அதாவது தொழில் முனைவோர் இந்த கண்ணோட்டம் வந்து ஸ்டார்ட் அப் மட்டுமே இல்லாமல் பல துறைகளில் நம்ம பார்க்கலாம். கலைத்துறையில் பார்க்கலாம், விளையாட்டுத்துறையில் பார்க்கலாம். எல்லாரும் நினைக்கிறாங்க ஓகே நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணுறோம், தொன்றுத்தோட்டி எப்படி பண்ணிட்டுறோம் அது பண்ணிட்டுறோம். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் வந்து பல துறைகளில் வந்து இந்த மாதிரி ஒரு அப்ரோச் பயன்படுத்தி ஒரு புதுமைத்தனத்தை நிறைய உண்டு பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இன்றைக்கி எல்லா துறையிலையுமே வந்து இந்த அணுகுமுறை, அவங்க ஸ்டார்ட் அப்பாக இல்லாமல் இருந்தாலும் சரி அந்த ஸ்டார்ட் அப் போன்ற ஒரு அணுகுமுறை வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். இன்றைக்கு வந்து பாருங்களேன், இப்போ எங்களுடைய வீட்டில் வந்து டெய்லி காலையில் வந்து பால் கொண்டு வராங்க. இப்போ தனியார் நிறுவனங்கள் வந்து பால் விநியோகத்தில் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு பெரு நிறுவனமாட அவங்க கம்பீட் பண்ண முடியாதுனா அவங்கள கம்பீட் பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு சிறிய வித்தியாசத்தை அவங்க எடுத்துகிட்டு வராங்க. அதாவது சொல்வாங்க ஓகே நாங்கள் கொண்டு வரது வந்து ஆர்கானிக்கான ஒரு பால், டைரெக்டாக மாட்டிலேருந்து கறங்கி நம்ம எடுத்துகிட்டு வரோம். இன்றைக்கு காலையில் உங்களுக்கு பால் கிடைக்குதுன்னா அது இன்றைக்கு காலையில் கறந்த பால். ஸோ எந்த துறையிலும் நம்ம பார்த்தோம்னா வந்து இன்றைக்கி அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அந்த வித்தியாசத்தை கொண்டு வராங்க. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், பூக்கட்டுற தொழில். பூக்கட்டுற தொழில் வந்து இந்தியாவில் வந்து தொட்டு தொட்டு இருந்துட்டு வருது. கோவிலில் இந்த பூக்கெல்லாம் ரொம்ப டிமாண்ட், தேவைப்பாடு அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு நிறுவனம் அது பார்த்துருக்கு ஓகே இந்த பூவெல்லாம் இவ்வளோ நம்ம உபயோகப்படுத்துகிறோமே கோயிலில் நம்மளுடைய திருமணங்கள்லாம், அது உபயோகப்படுத்தின பிறகு இந்த பூவெல்லாம் எங்கே போகுது அதை பற்றி யோசிச்சாங்க. உபயோகப்படுத்தப்பட்ட இந்த பூவெல்லாம் வந்து நம்ம எப்படி நம்ம மேலும் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சு அதுலேருந்து அவங்க ஊதுபத்தி அந்த மாதிரி பொருட்கள்லாம் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது ஒரு புதுமைத்தனம்
0: தானே,
1: இது ஒரு ஸ்டார்ட் அப். அந்த மாதிரி எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி அதில் வந்து இன்னைக்கு நம்ம அந்த ஸ்டார்ட் அப்புடைய தாக்கத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியுது.
0: சார் இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த ஊதுபத்தி செய்கிற முறையெல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியாக இருந்தது. இது மாதிரி எனக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுங்களா? ஏன்னா நம்ம கேட்குற நேரங்களும் கூட அடடா இப்படிலாம் பண்ணுறாங்களா, நம்மளுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, இந்த ஐடியாலாம் வச்சுருந்தோமே அப்படின்னு ஏதாவது அவங்களுக்கு கிளிக் ஆகலாங்களா?
1: விவசாயத்துறையில் எடுத்துக்கலாமே, விவசாயத்துறையில் வந்து நிறைய இந்த மாதிரி வித்தியாசங்கள் நம்ம பார்க்கலாம். இப்போது நிறைய பேர் பண்ணுறாங்க, அந்த விவசாயம் பண்ணுறவங்கள வந்து ரொம்ப ஃபார் ஆஃப் டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க, அங்கே வந்து மின்சாரம் ரிலேபிளாக கிடைக்கிறதில்ல. ஸோ ஆனால் வந்து அவங்க வந்து காய்கறியெல்லாம் வந்து சந்தைக்கு எடுத்து வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகுது, அந்த எடுத்துகிட்டு வர நேரத்தில் வந்து கெட்டு போகுது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு வந்து குளிர்சாதனம் வசதி கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஆனால் குளிர்சாதன வசதி கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான தேவை வந்து மின்சாரம், மின்சாரம் இல்லைனா குளிர்சாதனம் எப்படி பண்ணுறது? ஸோ இதை ஒரு நிறுவனம் பார்த்துருக்கு, இதை இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, சரி ஓகே மின்சாரம் இருந்தால்தான் குளிர்சாதனம் நம்மளால் பெற முடியுமா, ஏன் சூரிய சக்தியை வைத்து நம்ம குளிர்சாதன பெட்டியை எடுத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சூரிய சக்தி மூலம் இயங்கும் ஒரு குளிர்சாதன பெட்டியை அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு புதுமைத்தனம் தானே,
0: சோலார் எனர்ஜி
1: யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜ் அவங்க தயார் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புதுமைத்தனம். இதனால் என்னென்னா விவசாயிகள் வந்து மின்சாரத்தை எதிர்பார்க்காம ஒரு சூரிய சக்தியினால் இயங்கக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜை வந்து அவங்களால

0: உபயோகப்படுத்த முடியுது. அதனால வந்து பொருட்கள் நாசமாகாமல் குறைக்கப்படுது. ரைட், அது ஒரு முக்கியமான இம்பாக்ட். ஒரு காலத்தில் பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து ராக்கெட் விடுறது வந்து அரசாங்கம் மட்டுமே செய்யக்கூடிய வேலையாக இருந்தது. ஏன்னா அது வந்து அந்த தொழில்நுட்பம் வந்து பலருக்கு தெரியாது. எப்படி அந்த தொழில்நுட்பத்தை வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு வர்றதுன்றும் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு பார்த்தோம்னா என்ன நடக்குதுன்னா, இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 1000 ஸ்டார்ட் அப் வந்து அந்த ஸ்பேஸ் துறையில் வந்து இணைக்கிருக்காங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு தனியார் துறை வந்து அவங்களே ஒரு ராக்கெட் செலுத்தியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து ராக்கெட்னா வந்து தீபாவளி தான் கவனம் வரும். நான் இன்றைக்கு வந்து யாராலும் விண்வெளிக்கு செலுத்தக்கூடிய ராக்கெட்டை தயார் செய்ய முடியும், அரசாங்கம் தான் முடியும்ன்ற ஒரு நிலைமை கண்டிப்பாக மாறி இருக்கு. இது வந்து எப்படி வந்தது, எதனால் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து அரசாங்கம் வந்து தாராளமயமாக்கியிருக்காங்க. ஓகே, யாராலும் பண்ணலாம்,
1: தாராளமயமாக்கியிருக்காங்க.
0: என்னதான் ஃப்ரீடம் கொடுத்தாலும் அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய மனப்பாங்கு வந்து தேவை இல்லையா, அது சிலருக்கு இருந்திருக்கு. அதை வச்சு அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய துறைகளில் இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக இருக்கு. பெண்கள் ரொம்ப ரொம்ப கூடிய அந்த நகைத்துறை, அதில் எவ்வளோ ஒரு முன்னேற்றம், வெரைட்டி டிசைன் அதில் நிறைய. இன்றைக்கு வந்து பார்த்தோம்னா அந்த அழகு சாதன துறை, காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்ற துறையில் வந்து எவ்வளோ நிறைய ஸ்டார்ட் அப் வந்திருக்கு. அவங்க புதுசாக ஒரு ஒரு பிஸ்னஸ் மாடல், அதாவது வணிக முறையே கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல வந்து என்னென்னா, இந்த மாதிரி பெரு நிறுவனங்கள்லாம் வந்து கன்சியூமருக்கு ப்ராடக்ட் போகிறதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஹோல்சேலர் இருப்பார், அதுக்கப்புறம் ரீட்டெயிலர் இருப்பார். ஸோ இன்றைக்கு வந்து இருக்கிற ஸ்டார்ட் அப்பில் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், நான் தயார் பண்ணுறேன், எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தேவையில்லை, ஹோல்சேலர் தேவையில்லை, ரீட்டெயிலர் தேவையில்லை, கன்சியூமர் கிட்ட டைரெக்டாக வைக்கிறேன். அந்த D2C என்ற வணிக முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதே ஒரு புதுமைத்தனம் தானே. இந்த மாதிரி அழகு சாதனம், காஸ்மெட்டிக்ஸ், அந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் பொருட்கள் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து தயார் பண்ணுறதுக்கு, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் செட்டப் பண்ணுறதுக்கே நிறைய முதலீடு தேவைப்பட்டது. இன்றைக்கு வந்து இந்த ஒரு புதுத்தரமான ஒரு பிஸ்னஸ் மாடல்னால அந்த முதலீட்டுக்கான அவசியமே இல்லாமல் போயிடுச்சு. சிறு நிறுவனங்களும் என்னால் இந்த மாதிரி துறையில் வந்து வெற்றிகரமாக பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துகிட்டு இருக்கு.
1: நேர்களே, நம்ம ரெயின்போ மீடியா நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.

0: நேர்களை நாம இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. தொழில் முனைவோரை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேராசிரியர் திலேராஜன் சார் இணைஞ்சிருக்காரு. இப்போ நீங்க சொல்லும் போது வந்து இளைஞர்கள் ரிஸ்க் எடுக்க தயாராயிட்டாங்கன்னு சொன்னீங்க. இந்த ரிஸ்க் எடுக்கிற மனப்பான்மை பொதுவா இப்ப 2000ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சா, இல்ல அரசாங்கங்கள் பல இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்க தயாராகும் போது உருவாச்சா?
1: ரிஸ்க் எடுக்கிற மனப்பாங்கு சமூகத்தில் அங்கீகாரம் எப்ப கிடைச்சதோ அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஐஐடியில் ஆரம்பத்தில் என்ன ஜாயின் பண்ணும்போது இந்த ஒரு அங்கீகாரம் இல்லை. என்ன ஒரு சிறப்பாக ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். என்னுடைய கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த மாணவர் வந்து அவருக்கு ஒரு ரொம்ப ஆசை, நான் தனியாக தொழில் பண்ணணும், எனக்கு வந்து ஐஐடியில் வேலைவாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வேலைவாய்ப்பில் வந்து எனக்கு பிடித்தம் இல்லை, நான் தனியாக தொழில் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் வீட்டில் வந்து அவருக்கு போதிய ஒரு ஆதரவு இல்லை. ஸோ உடனே என்கிட்ட நேரம் வந்தார், இந்த மாதிரி என்னுடைய வீட்டில் வந்து எனக்கு ஆதரவு இல்லை, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு. நான் ஃபோன் போட்டு அவருடைய அப்பா கூட பேசினேன். பேசும்போதே அவன் அப்பா வந்து, என்ன சார், அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஐஐடியில் சேர்த்தோம், அங்கே வந்து 5 வருடம் படிப்பு முடிச்சாச்சு, எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம், அவனுக்கு ஏதோ வேலை கிடச்சி நல்ல ஒரு சம்பாதிப்பான், அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி அவன் தனியாக ஏதோ தொழில் பண்ண போகிறான்னு தெரிஞ்சாமல் அவங்களுக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. நான் சொன்னேன், இதெல்லாம் கவலைப்படாதீங்க, அவனுக்கு வந்து இந்த காலத்தில் வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இன்றைக்கி ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த ரிஸ்கில் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, ஆரம்பத்தில் தோல்வி அடைஞ்சாலும் அதனால் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, அவனுக்கு வேலைவாய்ப்பு வந்து என்றைக்குமே காத்துட்ருக்கு, ஏன்னா நல்ல ஒரு படிப்பு படிச்சிருக்காரு, அந்த படிப்புனால வேலைவாய்ப்புக்கு வந்து என்றைக்குமே பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு அவருக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணட்டுமே, கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு அந்த மாணவன் தொடங்கிய நிறுவனம் 1000 கோடிகள் வேல்யூவேஷனில் ரொம்ப அருமையாக இயங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அங்கீகாரம் வந்து ஒரு நாளில் கிடைக்கல, பல வருடங்கள் ஆச்சு. அதாவது வந்து சிலர் வெற்றி அடைந்ததை பார்த்த பிறகு நிறைய பேருக்கு மனசு தோணிருக்கு, ஓகே இந்த மாதிரி நிறைய பேர் வெற்றி அடைகிறாங்க, ஏன் நம்மளும் முயற்சி பண்ணக்கூடாது, ஏன் நம்மளும் நம்மளுடைய பசங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு. இப்போது 90ல் நாம் கல்லூரியில் படிக்கும்பொழுது, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, தொழில் முனைதல், ஆண்டர்ப்ரனர்ஷிப் என்ற வார்த்தை நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு பார்த்தோம்னா ஒரு முதல் வருட மாணவர் காலேஜ் உள்ள வரும்பொழுது அவருக்கு ஆண்டர்ப்ரனர்ஷிப்னா என்ன, அதனால் கிடைக்கிற வாய்ப்புகள்லாம் என்ன, அதை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவர் சொல்கிறார், ஓகே இந்த மாதிரி பண்ணுறவங்கலாம் வந்து இவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்காங்க, இவ்வளவு செல்வந்தர்களாகியிருக்காங்க, அந்த ஒரு ராக் ஸ்டார் ஸ்டேட்டஸ், அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் வந்து ஒரு காலத்தில் வந்து யார் யாருக்கும் கிடைக்கும், அந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, மூவி மியூசிக் அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு, இல்லைனா விளையாட்டு வீரர்களுக்கு கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு வந்து அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் வந்து நிறைய தொழில் முனைவர்களுக்கு கிடைச்சிருக்கு, நிறைய பிஸ்னஸ்மேன் சொல்ல முடியாது, ஆண்டர்ப்ரனர்ஸ், ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ், அந்த ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸை வந்து நிறைய பேர் கிடைச்சிருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நிறைய பேருக்கு, ஓ ஏன் நம்மளும் அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணக்கூடாது. ஸோ அந்த அங்கீகாரம் எப்போ சமுதாயத்தில் கிடைச்சதோ அன்றைக்கே ரிஸ்க் எடுக்கும் பக்குவம் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு.
0: இப்போ பொதுவாக வந்து

0: எல்லாருமே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பிள்ளைகள் அந்த பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணுவாங்க, அப்படி கன்னியூ பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த புதுசா ஸ்டார்ட் அப்ன்ற மைண்ட் செட் வந்து அந்த குழந்தைகளுக்குள்ள அந்த கிரியேட்டிவிட்டியை வச்சு உருவாகுதா, இல்ல இது வந்து வேற ஏதாவது பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆகுறதால உருவாகலாமா சார்?
1: நல்ல ஒரு அருமையான ஒரு கேள்வி. எது அவங்களால தூண்டுதல் வந்து எப்படி வருது இது பண்ணணும் அப்படின்னு வந்து, சிலர் வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சேலஞ்ச், அது வந்து ஒரு தூண்டலாக இருக்கட்டும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவர் தெரிஞ்ச தொழில் முனைவர், அவங்களோட குடும்பத்தில் இருந்தவர் வந்து ஒரு நோயினால்

0: ஒரு சேலஞ்ச், அது வந்து ஒரு தூண்டலாக இருக்கட்டும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவர் தெரிஞ்ச தொழில் முனைவர், அவங்களோட குடும்பத்தில் இருந்தவர் வந்து ஒரு நோயினால் வந்து இறந்து போகிறார். ஸோ அவருக்கு தோணுச்சு, அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டார், ஏன் இந்த நோய்க்கு வந்து ஒரு சரியான மருந்து இல்லை. ஸோ அதையே அவர் ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு, அந்த மருந்து எப்படி நம்ம கொண்டு வர்றது, இந்த நோயினால் வந்து அவதிப்படுறவங்களுக்கு வந்து நம்ம எப்படி ஒரு நல்லபடி ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது. ஸோ அது வந்து ஒரு பர்சனல் சேலஞ்சை வந்து அவர் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து அதில் தொழில் தொடங்குறார். அது ஒன்று. ரெண்டாவது வந்து அனுபவம். சிலர் வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு 10-15 வருடங்கள் வேலை பண்ணுறாங்க. அந்த தொழில் நுணக்கங்களும் நான் நிறைய கற்றுக்கிறாங்க வேலை பண்ணும்போது. தெரிஞ்சு போகுது. தெரிஞ்சு போன பிறகு யோசிக்கிறாங்க, நம்ம ஏன் இன்னும் இந்த நிறுவனத்தில் வேலை பண்ணணும், ஏன் நம்ம தனியாகவே இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கக்கூடாது, அப்படி பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் மூன்றாவது வந்து பார்த்தோம்னா, அவங்க வந்து அந்த விருப்பம், இந்த தொழில் வந்து நம்மளுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குது, அனுபவம் இல்லை, வேறு எந்த ஒரு சேலஞ்சஸ் இல்லை, பட் அந்த தொழில் வந்து அவங்களுக்கு எப்படியோ பிடிச்சிருக்கு. மருத்துவத்துறையாக இருக்கலாம், விளையாட்டுத்துறையாக இருக்கலாம், ஏதாவது எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த வந்து நம்ம எப்படியாவது ஒரு நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், அந்த துறையை அவங்க நிச்சயப்படுத்துகிறாங்க, இதெல்லாம் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதில் உள்ள நுழைஞ்சி ஆராய்ச்சி பண்ணுறாங்க, இந்த துறையில் வந்து எதில் நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அந்த வாய்ப்புகள் எப்படி அதிகமாக இருக்குன்னு அதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அந்த வாய்ப்புகளை மையப்படுத்தி அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி வாய்ப்புகளை மையப்படுத்தி ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து ஆண்டர்பிரினர்லி தே ஆர் வெரி சாவி. அதாவது வந்து எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்க அதை தொழில் தொடங்குவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் செட் இருக்கு, ஆண்டர்பிரினரியல் மைண்ட் செட் இருக்கு, எந்த வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை தொழில் தொடங்குவாங்க.
1: அதாவது தனித்து இயங்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இயல்பாகவே உருவாயிருக்குன்னு சொல்றீங்க.
0: ஆமா, தனித்து இயங்கக்கூடிய தன்மை. சிலருக்கு வந்து பிசினஸ் வந்து ரத்தத்திலே ஊறியிருக்கு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அது ஏதாவது துறையில் நம்ம பண்ணி ஆகணும், எந்த துறையா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நான் தனியா பண்ணி ஆகணும், வித்தியாசமா பண்ணி ஆகணும், அந்த மாதிரி சில மனப்பாங்க சிலருக்கு இருக்கு.
1: சிலருக்கு நேர்களே, நம்ம ரெயின்போ மீடியா நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும்.
2: ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வெச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: நேர்களை நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. தொழில் முனைவோரை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேராசிரியர் திலேராஜன் சார் இணைஞ்சிருக்காரு, தொடர்ந்து பேசுவோம். இப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா சார், இப்போ ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்?
1: ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கும் ஸ்டார்ட் அப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு வந்து தொழில் முனைவோருக்கு ஒரு மூலக்கரு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். இப்போ முக்கியமாக ஒன்று பார்க்கணும்னா, படிப்புக்கும் தொழில் முனைதலுக்கும் சம்மந்தமே இல்லை. அது நிறைய பேருக்கு வந்து ஒரு எல்லாரும் ஆர்வமாக ஒரு ஒரு செய்தி இது. அதாவது நல்லா படித்தாதான் நம்ம தொழில் முனைவோம், அந்த ஒரு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி உதாரணம் சொல்ல போனோம்னா, இந்தியாவுடைய மிகப்பெரிய தொழிலதிபர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான். அவர் வந்து ஸ்கூல் முடிக்க ஒரு பெட்ரோல் பம்பில் அட்டெண்டண்டாக இருந்தாரு அப்படின்ற செய்தி வந்து பலருக்கு தெரியும். அதே மாதிரி உலகளவில் மிகப்பெரிய நிறுவனம், அவருடைய ஃபவுண்டர் வந்து காலேஜ் முடிக்கல. இந்த மாதிரி வந்து தொழில் முனைதலுக்கும் படிப்புக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அது ஒரு மனப்பக்குவம் இருந்தால் யாராலும் தொழில் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசம் ஒரு தேவைப்படுது. அந்த வித்தியாசம் வந்து அறிவியல் சார்ந்த ஒரு வித்தியாசமாக இருந்தது அப்படின்னா, அது எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்லூரிகளில் இருக்கிற அந்த லெபரட்டரிஸ் அங்கிருந்து நம்மளுக்கு அந்த இன்வென்ஷன் வரப்போகுது. இந்த இன்வென்ஷன் வரப்போகுது. இன்றைக்கு நிறைய பேர் இப்போ பிஸ்னஸ்மேன்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க லேபாக போவாங்க. இந்த லேபில் என்ன வித்தியாசமாக பண்ணுறாங்க, இந்த வித்தியாசத்தை வந்து நம்மளால் ஒரு வியாபாரமாக ஒரு பிஸ்னஸை நம்ம கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு வந்து அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி யோசிக்கும் பொழுது, ஓ இதை வந்து நம்ம வித்தியாசமாக இருக்குது, இதை வந்து நம்ம பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்க, அதை கண்டுபிடித்தவர் அந்த பேராசிரியரோ அந்த இன்வென்டரோ கண்டுபிடித்திருக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க, ஓகே இதனுடைய பொட்டன்ஷியல் வந்து நல்லா அதிகமாக இருக்குது, நம்ம ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து இதை கூட்டாக பார்ட்னர்ஷிப் மூலமாக நம்ம ஒரு ஸ்டார்ட் அப்பை நம்ம துவங்கக்கூடாது அப்படின்னு.

0: நிறைய இருக்கு. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஆராய்ச்சியாளர் வந்து அந்த அறிவியல் சார்ந்த ஒரு இன்வென்ஷனை கொண்டு வராரு, வியாபார நுணுக்கத்தை வந்து
1: இந்த
0: மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தொழில்கள் வந்து நிறைய இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வியாபார நுணுக்கம் வந்து கற்றுக்கலாம், ஆனால் சிலருக்கு வந்து அது பை நேச்சர் அவங்களுக்குள்ளேயே இருக்கும். அவங்களுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இதை ஒரு முன்னின்று செய்தோம்னா அதற்கான வெற்றிக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்.
1: நீங்கள் சொன்னது வாஸ்தவம் சார், ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அவங்கள அவங்களே இயல்பாகவே மார்க்கெட்டிங் பண்ணிப்பாங்க, கேஷுவலாகவே நம்மளுக்கு பார்க்கும்போது எப்படி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு பிரமிப்பார்.
0: கரெக்டாக
1: சார், இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஒருத்தர் வந்து தொடங்குறது பெட்டரா, இல்லை தன் கூட வந்து சில சகாக்களையோ இல்லை ஃபேமிலியாவோ இல்லை கூட்டாக சேர்ந்து பண்ணுறது பெட்டராக இருக்குமா சார்?
0: ரூல் இப்படி தான் பண்ணணும் இல்லை, ஆனால் பொதுவாக சொல்லணும்னா இன்றைக்கு வந்து நிறைய போட்டி வாய்ந்த ஒரு உலகம். அந்த போட்டி வாய்ந்த ஒரு உலகம் வந்து ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் பார்க்கறது வந்து ஒரு முடியாத ஒரு காரியம். ஒருத்தர் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் வந்து வளர்ச்சி அது கொஞ்சம் பாதிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கு எல்லாரும் வளர்ச்சியை நோக்கி போகிறோம். அதாவது இன்றைக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு நிறைய இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் யார் முதல்ல போய் அந்த இலக்கு அடைகிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி, ரெண்டாவதாக போய் சேரவங்களுக்கு எந்த வாய்ப்பும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கிற பட்சத்தில் வந்து முதல்ல யார் இலக்கு போய் அடைகிறாங்க அப்படின்னு, அதாவது ஒரு வேகம் தேவை. அந்த மாதிரி ஒரு வேகமாக எங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒருத்தர் முன்னின்று பண்ணுறது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு காரியம். கூட்டாக இருந்து, அதாவது வந்து ரெண்டு குதிரைகள் பூட்டிய வண்டி வந்து ரொம்ப வேகமாக போகும், ஒரு குதிரை இருக்கிற வண்டி அந்த மாதிரி இருந்தது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். கோஃபவுண்டர்ஸோடு ஆரம்பிச்ச நிறுவனம் வந்து கொஞ்சம் வேகமாக வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதாவது சிலருக்கு வந்து ஸ்ட்ரெங்ஸ் இருக்கும். ஒருத்தர் வந்து ஓகே எனக்கு மார்க்கெட்டிங் ஒரு ஸ்ட்ரெங்க்த், இன்னொருத்தர் வந்து சொல்லலாம் எனக்கு நிதித்துறை ஒரு ஸ்ட்ரெங்க்த், இன்னொருத்தர் சொல்லலாம் எனக்கு வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அதாவது பொருளை பிரித்தி படத்தில் அது ஒரு ஸ்ட்ரெங்க்த். இந்த மாதிரி பல துறையில் வலிமை வாய்ந்தவர்கள்ந்து ஒரு சேர கூடும் பொழுது அவங்களால ஒரு முழுமையான ஒரு அணியை கொண்டு வர முடியுது. இப்போ ஒரு கிரிக்கெட் அணி எடுத்துக்கிட்டோம்னா எல்லாரும் பேட்ஸ்மனாக இருக்கிறதில்ல, எல்லாரும் பவுலராக இருக்கிறதில்ல, எல்லாரும் ஆல்ரவுண்டராகவும் இருக்கிறதில்ல. சிலர் பேட்ஸ்மனாக இருக்கிறாங்க, சிலர் பவுலராக இருக்கிறாங்க, சிலர் விக்கெட் கீப்பராக இருக்கிறாங்க, சிலர் ஆல்ரவுண்டர். அந்த மாதிரி ஒரு நிறுவனம் வந்து பல திறன்கள் கொண்ட ஒரு நிறுவன குழு இருந்ததுன்னா அது வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்.
1: அதாவது டிஃபரெண்ட் ஃபீல்டில் நல்ல அனுபவம் வாய்ந்தவங்க மூணு பேர் நாலு பேர் ஒன்றா சேரும்போது அதோட விலை வந்து நாலா பக்கமும் நம்மளுக்கு
0: வெற்றி பெறதுக்கான விளையாட்டு துறையிலும் எல்லா துறைகளையும் ஒருத்தரே இருக்க முடியாது. ஒரு இரண்டு மூன்று பேருக்கு தேவை, அந்த மாதிரி இரண்டு மூன்று பேர் தேவை இருக்கும்போது சேர்ந்து செய்யும்போது வெற்றிக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அது நம்ம பல வகையில் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து அவங்களுக்கு முதல்ல ஒரு தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு நிதி தேவை தான், முதலீடு தேவை. ஓகே, ஸோ அவங்க முதலீடு பெறப்போகும்போது அந்த முதலீட்டாளர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு தனியாக ஆரம்பிச்சிருக்காரா இல்லை கூட ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்களா, அந்த மாதிரி தான். இப்போ ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு நிதி பெறத்துக்கான ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒருத்தர் தனியாக போயிருக்காரு, நான் மட்டும்தான் இருக்கேன்னா அவங்க சொல்லுவாங்க ஓகே நீ கூட போய் ரெண்டு மூணு பேர் சேர்த்து ஒரு டீம் கூண்டுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதனால என்ன தெரிய வருது அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க முதலீடு பண்ணுறவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டார்ட் அப் வெற்றி பெற்றதா அவங்களுக்கும் லாபம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி இதில் லாபம் பெறலாம் அப்படின்னா, அந்த நிறுவனர்களுடைய அணி வந்து அது ஒரு முக்கியமான ஒரு பங்கு அதில் இருக்கு. ஸோ அதனால வந்து ஓகே ரெண்டு மூணு பேர் சேர்த்து ஆரம்பிச்சாங்கன்னா நிதி பெறத்துக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு.
1: நேர்களே, நம்ம ரெயின்போ மீடியா நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். ஸ்டே டியூன்.

0: நேர்களை நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. தொழில் முனைவோரை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட பேராசிரியர் திலேராஜன் சார் இணைஞ்சிருக்காரு. இப்போ முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ முதலீட்டாளர்கள் அப்படின்றது தனியார் நிறுவனங்கள் எந்தெந்த அளவுக்கு ஈடுபாடோடு இருக்காங்க, அரசாங்கம் எந்த அளவுக்கு இவங்களுக்கு முதலீடு பண்ண தயாராக இருக்குது, அதுக்கு என்னென்னலாம் ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ ஒரு நானே ஒரு தொழில் தொடங்க ஆசைப்பட்றேன், ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அதை நான் எப்படி போய் கன்வெர்ட் பண்ணோம், எங்கே ஃபஸ்ட்டு நான் அதை ஸ்டார்ட் பண்ணணும் சார்?
1: இப்போ நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. முதல்ல அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். அரசாங்கம் வந்து நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க. தொழில் முனைதல் வளர்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குது, அரசாங்கம் நிறுவனம். ஸோ இதில் வந்து நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க. உங்களுக்கு இதில் விருப்பம் இருக்கா? ஒரு நாள் பயிற்சி, ரெண்டு நாள் பயிற்சி நிறைய இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னா கூட இந்த EDII இருக்குது, என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன் இன்ஸ்டியூட், ரொம்ப நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க.
0: அது எங்கே சார் இருக்குது?
1: அது வந்து கிண்டியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் வந்து MSME டெவலப்மெண்ட் கமிஷனர் அந்த ஒரு நிறுவனம் வந்து அது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்குது, அவங்களும் இந்த மாதிரி நிறைய ஒரு பயிற்சியெலாம் கொடுக்குறாங்க, அதுவும் கிண்டியில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பயிற்சி வந்து நம்ம முதல் தரமாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ வந்து நிறைய பேருக்கு தெரியும், ஓகே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆரம்பிக்கணும்னு விருப்பம் இருக்கிறத விட அவங்களுக்கு வந்து ஏதாவது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி நம்ம இந்த பயணத்தை தொடங்குறது, இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் பயிற்சி வந்து அவங்களுக்கு அந்த ஒரு ஓரியன்டேஷனை கொடுக்கும். ஸோ அந்த பயிற்சி எடுத்த பிறகு அவங்க அடுத்த கட்டம் என்ன நினைக்கணும்னா, ஓகே நம்மளுக்கு தெரியுது இதெல்லாம் பண்ணணும், இந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணணும், எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. அடுத்தது வந்து நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அந்த என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறது வந்து அவங்க தான் முடிவு பண்ணணும். அதை மற்றவங்க சொல்லி நான் பண்ணேன், இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐயோ என்னுடைய பேரண்ட்ஸ் சொன்னதுனால நான் இதை எடுத்து படித்தேன் அப்படின்னா. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறது வந்து மற்றவங்க சொல்லி பண்ணுற விஷயம் இல்லை, அவங்களுக்காக தெரியணும், ஓகே இது பண்ணால் நல்லா இருக்குது, இதுதான் எனக்கு விருப்பம் இருக்குது. மற்றவங்க சொல்லி பண்ணுறதுல வந்து சக்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க வந்து யோசிக்கணும், ஓகே இதுதான் நம்ம பண்ண போகிறோம், இதுதான் பண்ண போகிறோம்னு அதை தெரிஞ்சு

0: பிறகு அடுத்தது வந்து அதில் எப்படிலாம் பொட்டென்ஷியல் இருக்குது, அதுக்காக ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் பிளான் தயார் பண்ணணும். அந்த பிஸ்னஸ் பிளான் தயார் பண்ண பிறகு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கு நிறைய தேவைப்படுது இல்லையா? அதுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் தேவை, இன்னும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான லேப் ஸ்பேஸ் தேவை, அதெல்லாம் எங்கே கிடைக்கும்? அதெல்லாம் ஒருத்தர் வந்து ஆரம்பத்திலே ஒரு ஆஃபீஸ் எடுக்கணும், எனக்கு ஒரு லேப் வைக்கணும், அதெல்லாம் என்ன முதலீடு வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அந்த முதலீட்டு அதிகம் இருப்பதனால் இந்த தொழில் முனைதல் தடைப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய கல்லூரிகளில் வந்து இன்க்யூபேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஆனால் எனக்கு வந்து எடுத்தளவுலே இவ்வளோ பெரிய ஆஃபீஸ்லாம் வச்சு பண்ணுறதுக்கான ஒரு சக்தி இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து இன்க்யூபேஷன் சென்டரில் போனோமா ஒரு ஒரு டெஸ்க் கொடுப்பாங்க, நீங்கள் இங்கே வந்து தங்கிக்கலாம், உங்களுடைய நீங்கள் இங்கே வேலை பண்ணலாம், உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு யோசனை வருதோ அதெல்லாம் நீங்கள் இங்கேருந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்ற ஒரு இடம் கொடுப்பாங்க இன்க்யூபேஷன் செல்ல. ஸோ அந்த இன்க்யூபேஷன் செல்ல கொஞ்சம் நாள் போயிட்டு அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் பிளானை டெவலப் பண்ணலாம். அந்த பிஸ்னஸ் பிளான் டெவலப் பண்ண பிறகு அந்த இன்க்யூபேஷன் சென்டர்லேயே வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அந்த மென்டர்ஸ் அதாவது வந்து ஆலோசகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஆலோசகர்கள் கூட கலந்து ஆய்வு பண்ணலாம், ஓ இதை நான் பண்ணலான்னு ஐடியா இருக்கேன், இதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு. கடைசியில் எல்லாம் பண்ணி முடிஞ்ச பிறகு ஓகே இதில் வாய்ப்புகள் இருக்குது, இதை நம்ம மேற்கொண்டு பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்க கொஞ்சம் முதலீடு கேட்கலாம். அந்த இன்க்யூபேஷன் சென்டர்லேயே கொஞ்சம் முதலீடு கொடுப்பாங்க, 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் அப்படி முதலீடு கொடுப்பாங்க. ஆனால் ஒரு தொழில் பண்ணுறதுக்கு வந்து அது வந்து பத்தாது, இன்னும் நிறைய முதலீடு தேவை. ஸோ அவங்க அடுத்தது வந்து அரசாங்கம் கிட்ட நடலாம். இன்றைக்கு வந்து இந்தியாவில் நிறைய ஸ்டார்ட் அப்களுக்கு நிதி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து அரசாங்கம் தான், மத்திய அரசாங்கம் ஏற்படுத்திய ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னு. அந்த ஒரு திட்டத்து மூலமாக கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான ஸ்டார்ட் அப் வந்து நிதி பெற்றிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்பும் கிட்டத்தட்ட 50 லட்சம் வரை அவங்களுக்கு வந்து நிதி கிடைச்சிருக்கு. அது வந்து ஒரு அமைச்சகம் பண்ணது, அந்த மாதிரி நிறைய அமைச்சகம் பண்ணுது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட என்ன ஸ்டார்ட் அப்புக்கு நிதி உதவி பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மாநிலங்கள் அளவில் வந்து நிறைய அரசாங்கம் வந்து ஸ்டார்ட் அப் ஊக்குவிக்கிறதுக்கு ஸ்டார்ட் அப் முதலீடு பண்ணுறதுக்கு நிறைய திட்டம் வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குது. ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்பில் வந்து நிதி உதவி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி அரசாங்கம் வந்து பல வகையில் நிதி உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய தனியார் நிதியும் இருக்குது. இப்போ தனியார் நிதி வந்து யாருக்கு கிடைக்குது வந்து நிறைய பேர் வந்து ஒரே கம்ப்ளைண்ட் என்னென்னா, பெரு நகரங்களில் இருக்கவங்க தான் தனியார் நிதி பெற முடியுது, ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து யார் முதலீடு பண்ணுறாங்க அந்த அந்த கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே பிஸ்னஸ் கனெக்ஷன்ஸ், அது வந்து பெரு நகரங்களில் இருக்கவங்ககிட்ட தான் அந்த கனெக்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு சின்ன நகரத்தில் இருக்கேன், என்னால் எப்படி நிதி உதவி பெற முடியும் அப்படின்றவங்களுக்கு வந்து அரசாங்கம் உதவி பண்ணுது. அப்படி அரசாங்கம் உதவி பண்ணதுக்கு அப்புறம் இன்றைக்கு நிறைய தனியார் நிறுவனங்கள் வந்து ஐயோ என்னுடைய சொந்த மண்ணுக்கு ஏதாவது பண்ணணும், ஒருத்தர் வந்து கோயில்பட்டிலேருந்து இருக்காரு, அதுக்கப்புறம் அமெரிக்கா போய் நிறைய சம்பாதிச்சிருக்காரு, அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா ஓகே நம்மளுடைய சொந்த மண்ணுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணுமே, இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து வந்தவங்களுக்கு சிறு நகரங்கள்லேருந்து வந்தவங்களுக்கு ஏன் நம்ம உதவி செய்யக்கூடாது அப்படின்றத வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தனியார் தனி நபர் முதலீட்டாளர்கள் வந்து இன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரி ஆர்வமுள்ள தொழில் முனைவர்களுக்கு வந்து முதலீடு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட முதல்ல வந்து இந்த மாதிரி தனிநபர் முதலீடு பண்ணுறவங்க வந்து 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரி ஒரு தொகையிலிருந்து இன்றைக்கு தனிநபர் முதலீட்டாளர்கள் கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணுறாங்க. அதாவது நிறைய பேர் வந்து தொழில் ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்களாகிருக்காங்க. அப்படி ஆனவங்க வந்து சரி நம்ம வந்து ஆயாச்சு, இப்போ அடுத்த கட்டம் வந்து நம்ம எப்படி நம்ம உதவி பண்ணலாம் அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் வந்து நல்ல முதலீடு பண்ணுறாங்க. திறமை, ஐடியா, யோசனை இந்த மாதிரி நல்ல அயராது உழைக்கும் பக்குவம் இருந்தவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து முதலீட்டுக்கு வந்து ஒரு பிரச்சனையே இல்லை. அது வந்து தனிநபர் முதலீடு. இன்றைக்கி தனிநபர் முதலீட்டாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் என்னுடைய கணிக்கின்படி கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் முதலீடு பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இருந்து முதலீடு பண்ணுறவங்க மட்டும் அதுவும் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டு இருக்கிறாங்க. பிற மாநிலங்களிலிருந்து முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டு தொழில் முனைவர்கள் முதலீடு பண்ணுறது அது கிட்டத்தட்ட 2000 இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 4000 முதலீட்டாளர்கள் தமிழ்நாடு தொழில் முனைவர்கள் மேல் முதலீடு பண்ணுறதுக்கு இன்றைக்கி தயாராக இருக்காங்க. இப்போ அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த துணிகர நிதி நிறுவனங்கள் வெஞ்சர் கேபிட்டல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெஞ்சர் கேபிட்டல் ஃபார்ம்ஸ் வந்து இப்போ 5 கோடிக்கு மேலே முதலீடு பண்ணுவாங்க. அதாவது வந்து நம்மளுடைய வளர்ச்சி அதிகமாகுது, நம்மளுடைய நிதி தேவை அதிகமாகுது அப்படின்ற பொழுது எத்தனை பேர் வந்து அந்த அளவுக்கு முதலீடு பண்ண முடியும்? ஒரு நிறுவனம் முதலீடு பண்ணலாம், ஆனால் தனிநபராக வந்து ரொம்ப அதிகமாக முதலீடு பண்ண முடியாது, பண்ண வாய்ப்பில்லை. அடுத்த கட்டம் வந்து அவங்க அந்த துணிகர நிதி நிறுவனங்களுக்கு தான் நம்ம போகணும். அது வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்தியாவில் வந்து 6000க்கும் மேற்பட்ட துணிகர நிதி நிறுவனங்கள் இருக்குது. அவங்க வந்து பல கோடிகள் ஒவ்வொரு நிறுவனத்திலையும் முதலீடு பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க.
1: சூப்பர் சார், இந்த 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில சார். அவ்வளோ அருமையாக எளிமையாக ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்னா என்ன, அதில் இளைஞர்களோட பங்களிப்பு எப்படி இருக்குது, இப்போ இந்திய பொருளாதாரத்தில் அந்த ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பல்வேறு விஷயங்களை நேயர்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். இந்த ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸை பற்றி இன்னும் நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்குன்றதுனால நாளைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில் பேசலாம் சார்.

0: இங்க எல்லாமே தூள்.
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர்

டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கடந்த மாதம் 5.1% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ளவர்களுக்கு முழுமையாகவும் 75,000 முதல் 1,00,000 வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும் 1,00,000 கூடுதலாக பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கிராம நத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தவேக அரசு உறுதி செய்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சிறுவர் சீர்திருத்த இல்லங்களின் பாதுகாப்பை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. போதையினால் ஏற்படும் குற்றங்களை தடுக்க தவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அசர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபியுதய் சௌத்ரி ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. கலையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் பிரிவில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

சூப்பர் ஹிட் ட்ராக் பை டேம் இம்பாலா, தட் வாஸ் த லெஸ் ஐ நோ த பெட்டர். அப் நெக்ஸ்ட் ஈஸ் த கிராமி வினிங் ட்ராக், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ட்ராக்ஸ் ஃப்ரம் அமெரிக்கன் சிங்கர் ஆர் கெலி. திஸ் இஸ் ஐ பிலீவ் ஐ கேன் ஃப்ளை. ஸோ வேர் நியரிங் ஹாஃப் டைம் ஆன் திஸ் ஷோ, நியரிங் 6:30 PM. ஸோ இஃப் யூ டூ ஹாவ் அ ரிக்வெஸ்ட், யூ நோ ஹவு டு டூ இட். அண்ட் ஜஸ்ட் அ குவிக் reminder on how to send in your requests. You can log into tinyurl.com/airmysong and we will have your favorite Western music track played on the show. Alternatively, you can dial us at 2986-0038 or 2952-0554 and make a request for your favorite track. Coming up now is your Monday inspiration, I Believe I Can Fly by R. Kelly.

tout.

91.4 கேட்டிருக்கிற உங்க எல்லாருக்கும் சூப்பரான வணக்கத்தை சொல்லிக்கிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களோடு இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ் விழி. 1 நிமிடம் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இந்த 1 மணி நேரம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக இந்த 1 மணி நேரத்துக்காக தான் நீங்கள் வந்து இந்த நாள் முழுக்க காத்துட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய விருப்ப பாடல் தான் இந்த 1 மணி நேரம் முழுக்கவும் நம்ம ரேடியோவில் வந்து கேட்க போகிறோம், கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய விருப்ப பாடல் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு என்ன பாடல் வேணும், அது எந்த திரைப்படம் அப்படின்றத நீங்கள் ப்ளே பண்ணி போட்டுருந்தீங்க அந்த பாடலை உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுவேன். நிகழ்ச்சியில் முதல் பாடலா குள்ளநரி கூட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. நாமத்துக்குமாரோட வரிகளில் இந்த பாடல் கேட்டு நேர்ந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

7:07 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ ஃபோன் 1.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான். உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்டுக்குள்ள உங்களுக்கு பிடித்தமான பாடல், அது எந்த திரைப்படம் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் வந்து போடலாம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் மின்னலை திரைப்படத்திலிருந்து வர இருக்குது. இந்த பாடலை தேவிஸ்ரீ பிரசாத் பாடியிருக்காங்க ஹரியோட வரிகளில். இந்த பாடலை ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பாடல் வர இருக்குது. கேட்டு நினைந்திருங்கள்.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1%.

0: பத்து சதவீதத்துக்குள்ளதான்.
1: ஆகஸ்ட் 21ஆம் தேதி சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்,
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: ஆகஸ்ட் 21ஆம் தேதி சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
3: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் சினேகனோட வரிகள்ல தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில வில்லு திரைப்படத்துல இருந்து பாடல் வர இருக்கு. இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க தர்மபுரியில இருந்து அருண். சமங்களுக்காக இந்த பாடல் வர இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

7:16 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் மதன் கார்கேயோட வரிகளில் எஸ்பிபி சரண் சிந்துரி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிக்கக்கூடிய பாடல் சீதாராமம் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க திருமழிசை அஸ்வினி நாகராஜ். அவங்களுக்காக இந்த பாடல் வர இருக்கு, இணைந்திருங்கள்.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை தீநகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரும்

0: திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான்.
1: ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை,
4: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
3: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
4: August 21st சென்னை டி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
3: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
5: உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்துல நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த பதிவுக்கு கீழே உங்களுடைய விருப்பமான பாடலை நீங்க பதிவு பண்ணலாம். நிகழ்ச்சியில அடுத்ததா வரக்கூடிய பாடல் ஒன்னி கிருஷ்ணன் பல்லவி இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் வைரமுத்தோட வரிகள்ல ஏ ரஹ்மான் இசையில ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இந்த பாடலை அடையாளம் பட்டு ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், நிஷா, ராகுல், ஹன்சிகா, ஹரிணி இவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க. சோ இவங்க எல்லாருக்காகவும் இந்த பாடல் வர இருக்கு, இணைந்திருங்கள்.

0: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
0: ஆகஸ்ட் 21 சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
3: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்,
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
0: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
1: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
0: ஆகஸ்ட் 21 சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
1: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
4: 7:31 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ FM 1.4.

ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியை தான் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது ஆர்ஜே தமிழ் விழி. நிகழ்ச்சியில் நம்ம உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். தொடர்ந்து அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகியோட குரலில் வாலியோட வரிகளில் இளையராஜா இசையில் பாடல் வர இருக்கு. இந்த பாடலை வீரதுரை விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல் இணைந்திருங்கள்.

ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் அயன் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. இந்த பாடலை விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க சரஸ்வதி பத்மநாபன், மாதவரத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இணைந்திருங்கள்.

0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம் ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: August 21 சென்னை தி நகர் பணிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா.

0: தங்க மாளிகை ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
1: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
0: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
1: ஆகஸ்ட் 21 சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
0: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
2: 7:42 ஆயிட்டு கேட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான். உங்களுடைய விருப்பமான பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா வரக்கூடிய பாடல் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யநாராயணன் கேட்டிருக்காங்க விருப்ப பாடலா. இந்தியன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் ஹரிணி இருவரோட குரல்ல வைரமுத்தோட வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மான் இசையில இந்த பாடல் வர இருக்கு. கேட்டு நீந்திருங்கள்.

சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் பா விஜயோட வரிகளில் உன்னிகிருஷ்ணனோட குரலில் பரசுராம் ராதா அவர்களோட இசையில் ஃபைவ் ஸ்டார் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க மந்தவெளியிலிருந்து விநாயகம். அவங்களுக்காக இந்த பாடல் வர இருக்கு. கடினைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

6:53 ஆயிற்றுக்கு ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா ராஜேஷ் பெரியார் நகருக்காக நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இளையராஜாவோட இசையில அவரோட வரிகள்ல மனு எஸ் ஜானகி இருவரோட குரல்ல இந்த பாடல் வர இருக்கு. நாடோடி தென்றல் இந்த பாடலோடவே இந்த ரெயின்போ சாட் பாக்ஸ் பகுதியும் வந்து நிறைவு பெறுது. திரும்பவும் நான் வந்து 9 மணிக்கு அழகான பாடல்களோட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுது ஆர்ஜே தமிழ்விழி. கேட்டனை தினங்கள் இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுள்ள

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுதந்திர தின கொண்டாட்டங்களை சீர்குலைக்க திட்டமிட்டிருந்த ISI ஆதரவிலான தீவிரவாத அமைப்பின் செயலை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுதொடர்பாக பாதுகாப்பு படையினர் 14 மாநிலங்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். தீவிரவாத செயல்களுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மின்னணு உதிரி பாகங்கள் திட்டத்தின் கீழ் 31 திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்கான ஆணைகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கினார். இதன் மூலம் 7000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான முதலீடுகள் கிடைக்கும் என்றும் 10000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது தேர்வு நடைமுறைகள் குறித்து முழுமையாக தணிக்கை மேற்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுதொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் போது தேசிய தேர்வு முகமையின் 50% பணியாளர்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் 10 தலைமை பொறுப்புகளுக்கு புதியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்ததாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான

விருதுகளை வழங்கி அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான முதன்மை கட்டமைப்பாளர்களாக ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதியதாரர்கள் நலனில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இத்தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. வழக்கின் விசாரணை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டினால் நடைபெறும் குற்றச் செயல்களை தடுக்க தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவின் போது மது போதையால் ஏற்பட்ட மோதல் காரணமாக இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் போதைப்பொருள் பயன்பாடு காரணமாக குற்றச் செயல்கள் அதிகரித்ததால் கடந்த ஆட்சியை மக்கள் நிராகரித்ததாக அவர் கூறியுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக ஆட்சியிலும் இதே நிலை தொடர்வது ஏற்புடையது அல்ல என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கொசஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதந்தது அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான அறிக்கையை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த செயற்கை பேரிடர் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-19 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஷி யு கியூவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்துவும், மகளிர் இரட்டையர் பிரிவில் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணையும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபி உதய் சௌத்ரி, ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. அசர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து 2வது இடத்தில் உள்ளார். இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

101.4 கேட்டுட்டு உங்க எல்லாருக்கும் மீண்டும் சூப்பரான வணக்கத்தை சொல்லிக்கிட்டு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களோடு இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. 9:01 ஆயிடுச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இதமான இருக்கக்கூடிய ஒரு இசைகளை தான் கேட்க போகிறோம். அடுத்தடுத்து வரிசையாக மெலோடி சாங்ஸ் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாடல் கண்ணெதிரி தோன்றினால் திரைப்படத்திலேருந்து வர இருக்கு. வைரமுத்தோட வரிகளில் தேவாவோட இசையில் ஹரிணி பாடிய பாடல். இணையதளங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
0: இதோ ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். ஏன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: ஏராளமான நகைகள், எக்கச்சக்கமான டிசைன்களில் கம்மி சேதாரம்.
4: ஏடிஎம்ல இருக்கிற எல்லா தங்க நகைகளுக்கும் சேதாரம் 1-10%.
3: August 21 சென்னை டி நகர் பனிகள் பார்க் அருகில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களால் திறப்பு விழா. எல்லாரும் வாங்க, வாழ்த்துங்க.
4: ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை.
5: ஒன்பது 9:10 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் நட்புக்காக திரைப்படத்திலிருந்து மனோஜ் சித்ரா இருவரும் இணைந்து பாடிய பாடல். கவிஞர் காளிதாசனோட வரிகளில், தேவாவோட இசையில இந்த பாடல் வர இருக்கு. இணைந்திருங்கள். ரெயின்போ 101.4.

சித்ராவோட குரல்ல துள்ளி திரிந்த காலம் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:19 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வைரமுத்தோட வரிகள்ல பரத்வாஜ் இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

முத்துலிங்கமோட வரிகள்ல இளையராஜா இசையில உன்னிகிருஷ்ணன் ஹரிணி இருவரும் இணைந்து பாடிய பாடல் கண்களின் வார்த்தைகள் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:30 ஆயிற்றுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ 1.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் தேவாவோட இசையில கஸ்தூரி ராஜா வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா இருவரும் இணைந்து பாடிய பாடல் வீரம் விளைஞ்ச மனு திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. இணைந்திருங்கள், அது ரெயின்போ பண்பலை 101.4.

காளிதாசனோட வரிகள்ல கே ஜே ஏசுதாஸ் சித்ரா இருவரோட குரல்ல நம்ம ஊர் பூவாத்தா திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:40 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான். அடுத்த பாடல் வாலியோட வரிகள்ல எஸ் ஏ ராஜ்குமார், இசையில மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. இணைந்திருங்கள்.

தாயிரமுத்தோட வரிகளில் தேவா இசையில் ஹரிணி ஹரிஹரன் இருவரும் இணைந்து பாடிய பாடல் வானவில் திரைப்படத்திலிருந்து கேட்டு முடித்தோம். அடுத்த பாடல் இருவர் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

91.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 9:56 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா விக்ரமனோட வரிகள்ல எஸ் ஏ ராஜ்குமார் இசையில சுஜாதா பாடிய பாடல் சூரிய வம்சம் திரைப்படத்துல இருந்து வர இருக்கு. இந்த பாடலோட ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியும் நிறைவு பெறுது. கேட்டு நினைத்திருங்கள், இது ரெயின்போ 91.4. இங்க எல்லாமே சமதுள்ள

பத்து மணி ஒரு நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கும். 60-70களில் வெளிவந்த திரையிசை பாடல்களை தான் இந்த ஒரு மணி நேரம் முழுக்க கேட்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து பாடல் வரை இருக்கு. இணைந்திருங்கள்.

10:11 ஆயிட்டுருக்கு. டிஎம் சோதரராஜன், பி சுசிலா இருவரோட குரலில், உடுமலை நாராயண கவியோட வரிகளில், கேவி மகாதேவன் இசையில் விவசாய திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக வாலியோட வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் செல்வமகள் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இந்த பாடலை டிஎம் சௌந்தரராஜன், பி சுசிலா இருவரும் இணைந்து பாடியிருக்காங்க. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

கைலாரேஸ்வரியோட குரல்ல நினைவில் நின்றவை திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:19 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ 91.4 ரெயின்போ ரேவா நிகழ்ச்சி தான். 60-70களில் வெளியிருந்த வெளிவந்த திரை இசை பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். தூங்குறதுக்கு இதமாக இருக்கக்கூடிய இந்த பாடல்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக ஆர் சுதர்சனமோட இசையில வாலிப விருந்து திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

கண்ணதாசனோட வரிகளில் டி எம் சௌந்தரராஜன், எல்லாரீஸ்வரி இருவர் இணைந்து பாடிய பாடல் அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்திலிருந்து கேட்டு முடித்திருக்கிறோம். 10:26 ஆயிட்ருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சி தான். உங்களுக்காக வரக்கூடிய அடுத்த பாடல் வாலியோட வரிகளில் டி கே ராமமூர்த்தியோட இசையில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய பாடல் நான் திரைப்படத்திலிருந்து வர இருக்க, இணைந்திருங்கள்.

பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு. பக்கமா நெருங்க விட்டு வெட்கம் என்ன சொல்லடிச்சிட்டு, பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு.

0: நீ மனசுக்கு இத்தனை எண்ணங்களா? என்ன என்ன இது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா?
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டு

ஏவி மகாதேவனோட இசையில் டிஎம் சௌந்தரராஜன் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய பாடல் தாய்க்கு தலைமகன் திரைப்படத்திலிருந்து கேட்டு முடித்திருக்கிறோம். ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில் நிகழ்ச்சியில்

ஏவி மகாதேவனோட இசையில் டிஎம் சௌந்தரராஜன் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய பாடல் தாய்க்கு தலைமகன் திரைப்படத்திலிருந்து கேட்டு முடித்திருக்கிறோம். ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில் நிகழ்ச்சியில் ஓல்டு மெலோடி சாங்ஸ் தான் கேட்டுட்ருக்கோம். இருமலர்கள் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் வர இருக்கு, கேட்டிணைந்திருங்கள்.

பதனி சனித தன தஜம் தப ஜோத தஜம் ஜம் பதனி பதபஜம் தஜம் பமதன குஜம் ஜம் பமபதீம் தகிட நிதமஜம் தரித சனித குக்கும் தகிட கரிணி தஜம் பதனி சதஜம் தரிகம தகிட

கண்ணதாசனோட குரலில் எம்எஸ் விஸ்வநாதனோட இசையில் டிஎம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து கேட்டு முடித்திருக்கிறோம். 10:46 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் வாலியோட வரிகளில் டிஎம் சௌந்தரராஜன் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4. Thank you.

திரைப்பட வரிகளில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய பாடல். அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் வர இருக்கு. இதுக்கு முன்னாடி ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்தோம். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

10:57 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா டி எம் சௌந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி இருவரும் இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனோட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இந்த பாடலோட இன்றைய நிகழ்ச்சியும் நிறைவு பெறுது. நானும் இந்த பாடலோட விடைபெறுறது. திரும்பவும் வேறொரு நாள் அழகான பாடல்களோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுது ஆர்ஜே தமிழ்மொழி. கேட்டினை திருங்கள். இது ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே சமத்துள்ள

நேயர்கள் கவனத்திற்கு, பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று இரவு பண்பலை 101.4 தரைவழி ஒலிபரப்பு 11:00 முதல் காலை 5:54 வரை இருக்காது. நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.

பத்து நொடி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சி இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நேயர்களே, இந்த இரவு நேரத்தில் சிலர் தூங்கச் செல்லலாம், அல்லது வேலை பார்த்து கொண்டே கேட்டுக்கொண்டே நிகழ்ச்சிகளை நீங்கள் ரசித்து கொண்டிருக்கலாம். அப்படி இருக்கும்போது இதோ கேஜி யேசுதாஸ் பாடியுள்ள பாடல், டி ராஜேந்திரன் இயற்றி இசையமைத்தது. உயிருள்ளவரை உஷா படத்திற்காக இந்த வைகைக்கரை காற்றை நான் உங்களுக்காக அனுப்புகிறேன். கேட்கலாமா?

என்ன நேயர்களே, காற்றலையில் உங்கள் காதோரம் வந்து இசை தாளாட்டியதா? நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல். கண்ணதாசன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் முள்ளும் மலரும் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ வான வீதியில் இந்த வண்டி செல்கிறது, உங்கள் எண்ண ஓட்டத்தில் இந்த ராகமாய் இதோ செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் உங்கள் மீது மெல்ன்றாய் வீசட்டுமே. அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க, இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். இதோ தென்றல் அடுத்து உங்களை தாளாட்டு வருகிறது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும், வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழு கொண்டாட்டமாய் இந்த இரவு வேளையில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மன்மத லீலை படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் குரலில் ஒலிக்கின்றது. கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் இதோ தலைவனும் தலைவியும் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமாம். எப்படி இப்படியாக

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஒலித்த குரல் மீண்டும் ஒலிக்கின்றது. கங்கை அமரன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் அவள் அப்படித்தான் படத்திலிருந்து. வாழ்வில் நம் உறவுகள் எப்பொழுதும் நம் அருகில் இருக்க ஆசை, ஆனால் சில நேரங்களில் அது தொடர்கதையாகும் போது இன்பமும் துன்பமும், அப்படித்தானே? வாருங்கள், இவர்கள் என்ன சொல்கிறார்கள் கேட்கலாமா?

உறவுகள் ஒரு தொடர்கதை என்று சொல்லிவிட்டார். ஆனால் ஒலிக்கவிருக்கும் பாடலின் படம் அவள் ஒரு தொடர்கதை படத்திலிருந்து. கே ஜே யேசுதாஸ் குரலில் கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் இதோ இந்த பாடல் உறவின் மேன்மையை சொல்லுமா?

நேயர்கள் இணைந்திருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கேஜி யேசுதாஸ் வாணிஜேரம் பாடியுள்ள பாடல் எம்ஜி வல்லவன் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஏச்சில் இரவுகள் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ பூமேல வீசும் இந்த பூங்காற்று உங்கள் செவிகளிலும் வீசட்டுமே. எப்படி இதோ இப்படி

என்ன நேயர்களே, அந்த பூங்காற்றின் சுவாசத்தை முகர்ந்தீர்களா, அல்லது நேசித்தீர்களா, அல்லது இசையோடு ரசித்தீர்களா? அடுத்து வரும் பாடல் ஒலித்து குரல் மீண்டும் ஒலிக்கின்றது. சிதம்பரநாதன் இயற்றிய இந்த பாடலுக்கு இசை இளையராஜா, ஒலிக்கவிருக்கும் பாடலின் படம் தூறல் நின்று போச்சு. இதோ ஏரிக்கரையிலிருந்து இந்த பூங்காற்று வீசுகிறது உங்கள் உள்ளங்களில்.

நேயர்களே, நேரம் இப்பொழுது 11:34. விவித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில்.

இதற்கு முன்புதாக ஒலித்த அந்த பாடலின் படம் தூறல் நின்று போச்சு. அடுத்து இதோ அடுத்து வரும் பாடல் மூன்றாம் பிறை படத்திலிருந்து கண்ணதாசன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில். இதோ இந்த தாலாட்டை மறக்கத்தான் முடியுமா, இல்லை கேட்காமல் இருக்கத்தான் முடியுமா?

காத்திருக்கின்றேன். சரி நேயர்களே, ஒரு பாடலை கேட்ட பிறகு பதிவிட்ட நேயர்களோடு என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா? சரி நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கேஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல். இது மூடுவணி படத்திலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பில். இதோ இந்த பொன்னிலவின் இசையை கேட்கலாமா?

அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பக்கமாக வாங்க. நாங்கள் போட்டுக்கிற போஸ்ட்டு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நான் சில நிமிடங்கள்

தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை, அசத்தல், நன்றி என சொல்லியிருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து கவுந்தம் பாடி சென்னியப்பன் அவர்கள் மனசு மயங்கும் பாடல்கள் சூப்பர் என நன்றி தெரிவித்திருக்கின்றார். அம்பத்தூர்ந்து முத்துலட்சுமி என்ற அன்பு நேயரும் ஒவ்வொரு பாடல் முதல்வரையை பதிவிட்டு நன்றி சார் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து கும்பகோணம் வட்டம் கோவனூர் கே கார்த்திக் அவர்கள் பாடல்களில் நாங்களும் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பதிவிட்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து சின்ன காஞ்சிபுரம் சீனிவாச வரதன் அவர்கள் அமர்ந்து பேசிய ஆலமரத்தடி நான்கு வழி சாலையாய் மீன் பிடித்துவிட்ட குளம் மாடி வீடாய் உயர்ந்த யாருமற்று பயமூட்டும் மரங்களின் இலைகளிலிருந்து சலசலக்கும் சலசலப்பும் காணாமல் போனது. எத்தனையோ மாற்றங்களிலும் காலங்கள் உருண்டோடிய பின்பும் தனித்தனி பாதைகளில் நாம் பயணித்த பின்பும் அந்த காதல் நினைவு இப்போது சந்தித்தாலும் நம் விழிகளில் வந்து வந்துதான் போகச் செய்கிறது என்று சொல்லி கவிதை நடையாய் தன்னுடைய பதிவை பதிவிட்டிருக்கிறார். அதே போல எப்பொழுதும் வழக்கப்போல் மாதவரம் வீரராகவன் அவர்களும் மனசை நீ கொஞ்சம் மயங்கிவிடு, மகிழ்ச்சியுடன் பண்பலையில் கலந்துவிடு, மனதில் பாடல்கள் பதித்த பின் நித்திரையை மறந்துவிடு, வானில் உலவும் நிலவின் ஒளியில் வானொலியில் மிதந்து வரும் இன்னிசையை ரசித்துவிடு, இரவில் மயங்க வைக்கும் ராகங்களை இதயத்தில் நிலைக்கவிடு, இனிய தொகுப்பில் கலந்து மனதை இரண்டர கலந்துவிடு என்று சொல்லி மனசு மயங்கும் என்று கேட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து வலங்கைமான் துரை என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும் காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜ் என்ற அன்பு நேயரும் இந்த அமைதியான இரவு நேரத்துக்கு பொருத்தமாக ஒவ்வொரு பாடல்கள் வழங்கும் மனசு நிகழ்ச்சிக்கு பாராட்டுகள் என பதிவிட்டிருக்கிறார். அவர்களைத் தொடர்ந்து புருஷவாக்கம் சௌந்தரராஜன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கிறார். ஏழுக்கிணர் அபுதாகி என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார். வழக்கம் போல விழுப்புரம் முரளிதரன் என்ற அன்பு நேயரும் இனி இரவு வணக்கம் உறவுகள் என சொல்லி ஒவ்வொரு பாடல்களும் அருமை என்று சொல்லி ஒரு பதாகையை பதிவிட்டிருக்கிறார். நன்றி. அதே போல புதுச்சேரி கோவிந்தம்பேட்டை வீரமணி பாலன் அவர்களும் நிகழ்ச்சியின் நல்லுள்ளங்களுக்கு எனது இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க என சொல்லியிருக்கிறார். நீங்கள் கேட்கும்போது நிகழ்ச்சி சிறப்பு தான் என்று சொல்ல வேண்டும். அவர்களைத் தொடர்ந்து ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய பதிவை பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லி அடுத்து வரும் பாடல் கே ஜே யேசுதாஸ் குரலில் வாலி ஏற்றி இந்த பாடல் இசை இளையராஜா ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் பிரியா.

ஒவ்வொரு நேயர்களும் இசையை ரசித்துக் கொண்டே முகநூல் பக்கமாக ஒவ்வொரு பதிவை பதிவிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர்கள் வணக்கம் என்று சொல்லியும், பர்வதவர்த்தனை என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும் ஒழித்த பாடல்களின் வரிசையை அழகாய் பதிவிட்டு பாராட்டுக்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து ரங்கராஜன் தியாகராய நகரிலிருந்து ஆரம்ப பாடல் அருமையான தேர்வு என சொல்லி

யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லி ஒலித்த அந்த பாடலை கேட்டும் அடுத்து வரும் பாடல் கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடியுள்ள பாடல். கங்கை அமரன் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் அம்மன் கோயில் கிழக்காலை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது உங்களுக்காக.

நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் ரெட்டைவால் குருவி படத்திலிருந்து பாடல் ஒழிக்கவிருக்கின்றது. கேஜிஎஸ்எஸ் பாடியுள்ள பாடல் மு மேத்தா ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் இதோ. நானும் இப்படி சொல்லத்தான் ஆசை. சரி, நீங்களே சொல்லுங்களேன். ஒவ்வொருவரும் இந்த பாடலை கேட்கும்போது

0: நேயர்களே, இதுவரை மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணித்தது இசையோடு ஆர்ஜே பீட்டர்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷவாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த்.

நேரம் 12:10. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நியூஸ் ஆன் ஏர் செயல்வழியே நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. தொடர்ந்து காற்றின் மொழியும், 1 மணிக்கு நீங்காத ரீங்காரும், 2 மணிக்கு தூங்காத விழிகளும், 3 மணிக்கு இன்னிசு இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இதோ முதலாவதாக காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விடிந்த பின்னும் உறங்காமல், விழிகள் மூடாமல், நேர்களை நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.
2: காற்றின் மொழி.

நம்புதல்.

பஞ்சடையில் என் மடியில் விழுந்து கதை பேசினார். அந்தி வரும் செந்தலையும் வென்றவளோ அள்ளி வரும் பிள்ளை.

பந்தடிக்கும் நந்தவனம் என் பருவம் முழுதும் அவள் நெஞ்சிலே பொன்னுலகம் என் உலகம் என் பொழுதும் சுகமும் அவள் கையிலே இன்று முதல் அன்னமவள் என்னிடமே என் உறவும் ராணி அவள்

புலவனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே

இல்லையே அது ஏன் ஏன் ஏன் நண்பனே அந்த

0: சந்தனா, ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, நண்பனே.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

அழகு பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பம் இல்லை தாராராதி எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நாள்தோறும் வாழ்வேன் அது போல நம்பி.
1: You are right, my dear.
0: Certainly, darling.
1: You are right, my dear.
0: என் கண்மணியே பொன்மணியே என் உயிர் ராஜா, உன் புன்னகையும் பூ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேயர்கள் இணைந்திருப்பது விவேத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் நிகழ்ச்சிகளை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:20. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். அரண்மனை கிளி படத்திலிருந்தும் கந்தன் கருணை படத்திலிருந்தும் பாடல்கள் உங்களுக்காக.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது திரைய செயல் பக்தி பாடல்கள். நேரம் 4:10. நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்கலம். ரோஷநகரம் கே மணவாளன் அவர்களின் நாகசுரேசி கேட்கலாம். கிருஷ்ணகிரி ஏ அசோக்குமார் அவர்கள் தவில்.

இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ரோஷநாகரம் கே மணவாளன் அவர்கள் நாகசுரேசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கிருஷ்ணகிரி ஏ அசோக்குமார் அவர்கள் தவில்.

0: இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ரோஷா நகரம் கே மணவாளன் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்டீர்கள். கிருஷ்ணகிரி ஏ அசோக்குமார் அவர்கள் தவில். நேரம் 5:05. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள கந்தசஷ்டி கவசம்.

குமாரா ஜீவனை சிவராக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவேர் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா பவழமலை ஆண்டவனே பாபங்களை போக்கிடப்பா பிராலிமலை சண்முகன்

மய கத்தி கந்தா யமபயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீயருள்வான். அறுபடை குமரா மகிழேறி வந்திடுவாய் பணிவதே பணியன்.

பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான். உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன். அன்பே ஓமெனும் அருள் மந்திரம் என்றாய் அன்பை உளத்திலே அசை

சிவசக்தி குமரா சரணம் சரணமையா. அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர்.

வித்தையாம் இவ்வுலகை வித்தை என்றறிந்திடச் செய். அபயம் அபயம் தந்தா அபயம் என்றலருகிறேன், அமைதியை வேண்டி அருமுகாவாவென்றேன். உன் துணை வேண்டினேன் உமையவள் குமர்.

தந்திடுவாய் அமைதியை தந்திடுவாய். வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயாம் உன்னருளாலே. உன் தாழ் வணங்கிட்டேன் அட்டவாசித்திகளை அடியனுக்கருளிடப்பா அஜபை வழியிலே.

மகிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்த குரோ சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம்.

பொருள்களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும், கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும், மார்பையும் வயிற்றையும் வள்ளிமணாளன் காக்கட்டும், மனத்தை முருகன்

குஹ்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கிப் பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓமிருந்து நமகவரை ஒன்றாகச் சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலமிது முழுமனத்தோடேத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியும் தன் கையில் உண்டாம். முக்தியை வேண்டியுமே யக்திக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா ஹிருதயத்தில் முருகனை.